0: வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ரவீன் திரேசா அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். மீண்டும் எங்களின் காலை வணக்கம் அங்கே வந்து சேரட்டும். திரேசா, இன்றைக்கு வந்து இந்த ஐம்புலன்கள் பற்றி தான் நம்ம பேச போறோம். ஐம்புலன்கள்னா நமக்கு தெரியும், பாக்குறது, கேட்கறது, சுவைக்கிறது, முகர்றது, தொடுதல். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் சார்ந்தது. இன்று இந்த ஐம்புலன்கள் பற்றி நம்ம நேர்கள் கிட்ட கொஞ்சம் சுவாரஸ்யமா ஒரு கேள்வி கேட்க போறோம்.
1: பஞ்சபூதங்கள் ஐந்து இருக்கு, அந்த மாதிரி ஐம்புலன்கள் இந்த ஐந்துமே ரவி ஒரு உணர்ச்சியை வந்து வெளிக்கொணரும்.
0: சரி,
1: அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஐம்புலன்களை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து தூரத்துல ஒரு சத்தம், ஒரு ஆங்கிலத்துல பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எது விழுந்தாலும் உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ஒரு குண்டூசி விழுந்தாலே அவங்களுக்கு சத்தம் கேக்கும். ஆமா,
1: இல்ல யாராவது இந்த பக்கம் போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி எதுவும் இருந்தாலும் உடனே அவங்களுடைய அந்த உணர்ச்சிக்கு வந்து அதை தெரியற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நம்ம பலர் இருக்கிறாங்க.
0: சமைக்கும் போது சாப்பிடுற உணவுகள்ல இந்த உணவுல ஏதோ ஒன்னு குறையுதுன்னு சொல்லி கணக்கா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுல சமைக்கிற உணவு அந்த வாசத்தை வைத்தே திரேசா, ஓ இன்றைக்கு இதுதான் வீட்டுல சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க.
1: சொல்லும் போதே ஆசையா இருக்குல்ல. இப்ப நாம நேயர்களிட என்ன கேட்க போறேன்னா, இந்த மாதிரி உங்களோட ஐம்புலன்களை எந்த புலன் வந்து அவ்வளவு அப்படியே கத்தி மாதிரி கூர்மையா இருக்குன்னு சொல்ல போறீங்க.
0: அழைத்து சொல்லுங்க 2282573 அல்லது 4768. அதனாலயும் உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி
1: அப்படின்றீங்களா, என்ன மிஞ்சி ஏமாத்திருவாங்களா அப்படின்றீங்களா, அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.
0: உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா?
1: இருக்க.
0: என்னது
1: என்ன மிஞ்சி அந்த பக்கம் எந்த பூச்சாச்சும் பறந்துருமா?
0: நீ காட்டு பூச்சி பாடல கேப்போம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து இந்த ஐம்புலன்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் அழைத்து பேசுங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல தெரியுமா.
1: ஆமா, உணர்வுகள் தின கொண்டாட்டம் இன்றைக்கு. இன்றைக்கு அதுக்கான ஒரு நாள் அப்படின்றதால கொஞ்சம் ஆய்வு செய்து ஒவ்வொருவருக்கும் இந்த ஐம்புலன்கள் வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹர்ஷினி வந்திருக்கிறாங்க, சொல்லுங்க.
2: ஓகே, ஆக்சுவலி என்ன அது அந்த ஸ்மெல் சொல்லுவாங்கல்ல அதுதான்
1: வாசனை.
2: ஆமா, ஏன்னா அம்மா வந்து சமைக்கும் போத அந்த வாசம் வச்சேமா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீ ரொம்ப பெரிய சமையல்காரவங்க எல்லாம் தெரியும் உனக்கு அப்படி சொல்லுவாங்க. பார்த்தா உண்மையாலே உப்பு கம்மியா தான் இருக்கும்.
0: ஓ, அந்த அந்த வாசத்தை வைத்தே உங்களுக்கு தெரியும் உப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு.
2: ஆமா, அப்புறம் அப்போ ஒரு மாதிரி ஏதாவது இப்ப லட்சம் மீன் வச்சாங்கன்னா அதுல ஏதோ இது ஏதோ கம்மியா இருக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் புளிப்பு ஊத்தணுமோ அப்படின்னு. ஆமா, புளிப்பு தான் கம்மியா இருக்கும்.
1: அர்ஷினி, அதாவது பொதுவா ஒரு வாசனை வைத்து இந்த சமையல் சமைக்கிறாங்க, அது கோழிக்கறியா இல்ல ஆட்டுக்கறியா மீன் கறியா சாம்பாரா ரசமானு நம்ம நுகர்லாம், அது எப்படி அதுல உப்பு இல்ல இந்த காரம் குறைவு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
2: அது எனக்கு தெரியல. ஆனா மேபி அது வந்து அந்த ஸ்மெல் நல்லா உப்பெல்லாம் நல்லா இருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைக்கிறேன். இல்லாதனால ஒருவேளை கம்மியா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ எனக்கு எனக்கே தெரியல. இது என்னடா, இது ஒரு ஒரு ஒரு மாதிரி கிஃப்டட் மாதிரி இருக்கு.
0: ஆனா அஸ்வினி, உங்களுக்கு ஒருவேளை இது இருக்கும் நான் நினைக்கிறேன். உணவகங்களுக்கு போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த உணவுல இது நல்லா இல்லையே, இது போட்டிருக்கலாமே, இது சேர்த்திருக்கலாமே.
2: ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனா சம்டைம்ஸ் அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் கெட்டுருச்சுன்னா எனக்கு ஸ்மெல் தெரியும், அக்கா இத பாருங்க இது ஏதோ கெட்ட மாதிரி இருக்கு அப்படி அந்த மாதிரி. ஆமா ஆமாமே கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சாப்பாடு விஷயத்துல உங்களை ஏமாத்த முடியாது.
1: எனக்கு என்னமோ உங்களுடைய இந்த திறனை கொண்டு நீங்க வந்து இந்த சமையல் நிமிடத்துவம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம் போல.
2: ஆமா, பாருங்க
1: பாருங்க அவங்களுக்கு நம்ம நல்ல யோசனை.
0: ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்க எனக்கு ரொம்ப தேவைப்படுவீங்க
1: என்ன குறிப்பு கொடுக்கறதுக்காக.
0: ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9. ஜஷோனியா வந்திருக்காங்க, சொல்லுங்க ஜஷோனியா.
1: நான் என் தங்கச்சி பத்தி சொல்லணும். அவங்க பேர் துஷாமினி. ஒரு நாள்ல வந்து அம்மா சாப்பாடு சமைச்சிட்டு நீ கோடுங்க, அவங்க வந்து ஒரு கவர் வச்சு மூடி வச்சிருந்தாங்க. அப்ப சாப்பாடு நேரத்துல வந்து நாங்க எல்லாரும் உக்காந்துட்டோம், சாப்பாடு சாப்பிட்ட போறோம். அந்த டைம் திறந்த உடனே நம்ம எல்லாருமே அந்த சாப்பாடு இருக்கும் போது என் தங்கச்சி உடனே வந்து எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டு சொன்னாங்க, இருங்க இருங்க, நான் ஒரு ஈய பார்த்தேன். ஆனா அந்த நேரத்துல யாருக்குமே அந்த ஈ தெரியல. ஆனா என் தங்கச்சி மட்டும் உறுதியா சொன்னாங்க, அதுல இருந்து நான் ஒரு ஈ வெளியே போனத பார்த்தேன். அப்போ அவங்க நாங்கள யாரும் சாப்பிட வரல, உடனே அந்த மீய வந்து அப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தாங்க, தேடுறாங்க, என்னமோ இங்க இருந்திருக்கோம், ஈ இங்க இருந்து போயிருக்குன்னு. அவங்க சொன்ன மாதிரியே அது அங்க உள்ள ஒரு கோழி தொண்டு கீழே ஈ முட்டை இருந்துச்சு.
0: கண் அந்த பார்வை அவ்வளவு கூர்மையா இருக்கு.
1: அதேதான், அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது உள்ள ஈ போயிருக்கோம், அம்மா வந்து அதை கவர் மூடும் போது ஈயோட மூடி இருக்காங்கன்னு
2: நினைக்கிறேன். ஆனா பாருங்க, உண்மையிலேயே அவங்க எத்தனை உயிர்களான் காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லுங்க.
0: அப்ப அவங்க அந்த பார்வைதான், ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க போல இருக்கு.
1: ஆமா, அவங்களுக்கு ஈவன் அவங்க ஸ்டடிஸ்க்கு மெட்ரிகுலேஷன் போனாங்க, அங்க போய் கூட கேன்டீன்ல என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியும். நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம வெளியே போய் சாப்பிட போறோம்னா, இப்ப மக்கள் கீதாங்க எடுக்கிறோம்ல, அப்ப அவங்களதான் மினுக்கு லீட் பண்ண ஓடுவோம். நீங்க பாருங்க உங்களுக்கு எது சரியா தெரியுது, நம்ம அதை சாப்பிடலாம்.
0: அப்ப உங்க வீட்டுல ஸ்கேன் பண்றாள் அவங்கதான்.
2: அத சொல்லுங்க, எது எதுக்கோ முன்னிலைக்குப்படுத்தி அனுப்புவாங்க. நீங்க பாருங்க எதுக்கு அனுப்புறீங்கன்னு.
0: பெரும்பாலும் இது நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இந்த மனசுக்குள்ள என்ன சொல்றாங்க,
2: காய்ச்சல் பே அடிக்கிற மாதிரிதான்
0: அடிக்குதா, அடி கேக்கலாம்.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
2: ரொம்ப பேர் வாழ்க்கையில நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் ஏதாவது கண்டு பயப்படுவாங்க. இன்னைக்கு வேலைக்கு போகும்போது லேட் ஆயிடுவோம் பயப்படுவாங்க, இல்லாட்டி நாளைக்கு பண சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது. பயம் பயம் பயம் என்றது வாழ்க்கை. ஆனா பயம் வந்து இதெல்லாம் பயந்து இருக்கான், நான் இதை சமாளிக்கணும் அப்படி இல்ல. அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு தரவு. அந்த தரவு வந்து யுக்திகரமா அது வந்து ஆராய்ச்சன்மா அலசி பார்த்தோம்னா அது பயமே இல்லை. அந்த உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற இந்த புள்ளி விவரம் என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, நான் எதை கண்டு பயப்படுறேன், எதுக்காண்டி பயப்படுறேன், ஒரு ஒரு தாள் எடுத்துட்டு அந்த விஷயத்தை எழுதுங்க. அதுக்கு பிற்பாடு உங்களுக்குள்ளே நீங்க அடுத்த கேள்வி கேட்கு, நான் இதை என்ன பயப்படுறேன். 90 விழுக்காடுக்கு மேலமே பயம் வந்து எதிர்காலத்தை பத்தி தான். அந்த எதிர்காலத்தை பத்தி யாருமே வந்து இப்படிதான் எதிர்காலம் இருக்க போதுட்டு யாருமே வந்து குறிச்சு சொல்ல முடியாது. நேத்து உள்ள எதிர்காலம் வந்து இன்னைக்கு, இன்னைக்கு வாழ்றீங்களே, நேத்து நினைச்ச பயம் இன்னைக்கு பத்தி நடக்கவே நடக்க. அதே மாதிரிதான் நம்ம எதிர்காலத்தை பத்தி நினைக்கிற அத்தனை சூழ்நிலையும் நம்மளோட கற்பனைக்கு தான். அந்த கற்பனை வந்து உண்மையா ஆகாது. அந்த பயந்த உணர்ச்சியோட ஒவ்வொரு நாளும் வாழும் போது இன்னைக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் பயம் இல்லாத வாழ்க்கையா வாழ மறந்துடும். அதனால நம்ம வந்து இந்த வாழ்க்கையை தைரியமா வாழணும். தைரியம் என்றது தனியா இன்னொரு உணர்ச்சி இல்ல. இந்த பயத்தை சமாளிக்க கூடிய எவன் ஒரு மனிதன் இருக்கானோ அவன் தான் தைரியசாலி. ஆனா பயம் உள்ள வாழ்க்கைய சமாளிச்சு வாழ்றவன் தான் தைரியசாலி.
0: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர் கண்ணா.

0: இன்றைக்கு உணர்வுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நல்ல ஒரு அழகான பாடல். கண்ணால் பேசும் பெண்ணை மன்னிப்பாயா. சிலர் பார்த்தனா கண்ணாலேயே பேசிடுவாங்க. திரேசா,
1: நிறைய அனுபவம் இருக்கு.
0: இல்ல இல்ல, சொல்றேன் உதாரணம். இந்த ஐம்புலன்கள் பற்றி பேசும் போது பெரும்பாலும் இது வந்து உலக சுகாதார தரவுகள் என்ன சொல்றாங்கன்னா, பார்த்தோம்னா உலகம் முழுவதும் பார்த்தோம்னா நூற்று கணக்கான மில்லியன் மக்கள் ஏதாவது ஒரு குறைபாடோட தான் இருக்காங்களாம். பாக்குறது கேக்குறது இந்த மாதிரியான குறைபாடு எப்படி அடிப்படையில் வருதுன்னா, ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது மருத்துவர் சென்று பார்க்கறதுல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறதுனால நாளடைவில் அது நமக்கு வந்து ஒரு பார்வையை பாதிக்குது, கேட்கிற திறனை பாதிக்குது. இந்த மாதிரியான நம்மளுடைய ஐம்புலன்கள் பாதிப்படைகின்றன, ஏதாவது ஒன்று பாதிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க.
1: இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லும் போது ரவீன், வந்து இந்த உலகம் நமக்கு கொடுத்த மிக அழகான ஒரு பொக்கிஷம், பரிசு மாதிரி. அதை நம்ம எப்படி பாக்குறோம்ன்றது ரொம்ப முக்கியம். தெரியுது, புரியுது, பரபரப்பா இருக்கிறோம். இந்த வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அல்லது வயது அதிகரிக்க இது ஏதாவது ஒரு செயல்பாடுகள்ல வந்து கொஞ்சம் தளர்வு ஏற்படும் போது நாம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனடியாக மருத்துவரை சென்று கண்டு இந்த ஐம்புலன்களை எது நமக்கு செயல்பாடு கொஞ்சம் குறைவா இருக்குன்றத நம்ம முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, சிறிய பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டறிந்து அதை முற்றிலுமாக நம்ம வந்து குணப்படுத்தலாம்.
0: அப்புறம் பார்க்கலாம். அப்படின்னு இல்லாம இப்பவே உங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சில சமயம் வந்து யாராவது என்ன சொன்னா, ஏதாவது சொன்னாங்கன்னா நமக்கு காதுல கேட்காது, திருப்பி சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம நிறைய தடவை கேட்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குல்ல. அதனால அதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்தா மருத்துவர் சென்று சந்தித்து உங்களுடைய காதுல ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருக்கா அப்படின்றத பாத்துக்கங்க. நம்ம பார்க்காம மூட்டமா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்ம சமாளிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா இன்னும் ஒரு படி மேல போனா திரேசா என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக ரீதியாகவும் இலக்கிய அடிப்படையிலும் இந்த புலன்களை வந்து ஆளுவது ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க.
1: பாருங்க, அதுதான் தியானம், இந்த யோகாசனம், இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களால இந்த வந்து அவசர உலகில வந்து உங்களோட ஐம்புலன்களையும் வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்க தவறுனீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதிரி தியான ரீதியாகவும் இயற்கையாகவே இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் இந்த பரபரப்பான உலகில கொஞ்சம் நிதானமா நமக்கான நேரத்தை எடுத்துக்கணும்.
0: இப்ப நிகழ்ச்சி கேட்க தொடங்கியிருந்தா நீங்க கொஞ்சம் அழைத்து பேசுங்க. 2288-2573-3 அல்லது 4768, எது ரொம்ப கூர்மையா இருக்கும், அதாவது ஒரு ஒரு சத்தம் கேட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு விழிப்பு வந்துடும், தூங்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் ஆளா நீங்க இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் அழைத்து பேசுங்க.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்து.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729199.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நம்மளுடைய ஐம்புலன்களுமே ஏதாவது ஒரு விஷயத்த உணர்ந்து கொண்டுதான் இருக்கு. ரவீன், உங்களுக்கு இந்த மாதிரி என்ன இருக்கு?
1: பெரும்பாலும் இந்த சாப்பாடு தான் சுவைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இதுல என்னோ என்னமோ ஒண்ணு குறையுத. பெரும்பாலும் இந்த வெளியில உணவகங்கள்ல சாப்பிடும் போது பேசா இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும்.
0: ஏன்னா
1: சில சமயம் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு சுவை இருக்காது, அப்புறம் வந்து ஒரு ஏமாற்றமா இருக்கும், முகம் சுளிக்கும்.
0: அது என்னமோ உண்மைதான். ரவீனுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி சுவைங்கன்னு சொல்றதுல இருக்கப்பா இருக்கிற போராட்டமே இதுதான் காரணமா?
1: இதுதான் காரணம். சரி, பிரியா வந்திருக்காங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: என்ன கேட்டீங்கன்னா நான் பார்வேன்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா எனக்கு தூரம் ஒரு செட்டன் தூரத்துல வந்து இந்த சைன் போர்டா இருக்கட்டும் இல்ல ஏதோ எழுத்துக்கள் படிக்கிறதா இருக்கட்டும் என்னால படிக்க முடியும். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க இப்ப என்னோட கணவரை கூட கேப்பாரு, அவ்வளவு தூரமா இருக்கு நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேப்பாரு. எனக்கு தெரியுது அப்படின்னு. வந்து ஒரு தடவை நான் வந்து ஐ டெஸ்ட் பண்ண போகும்போது எனக்கு கண்ணுல கட்டி வந்ததுன்னு சொல்லி ஐ டெஸ்ட் பண்ணும் போது அந்த சாட் இருக்குல்ல அதுல ஆக சின்ன எழுத்து கூட நான் படிச்சுட்டேன். அப்ப அந்த டெஸ்ட் செஞ்சவங்க சொன்னாங்க, நான் அதை உங்களை படிக்க சொல்லலையே, நான் மேலதானே சொன்னேன், நீங்க கீழே வரைக்கும் படிச்சுட்டீங்களா அப்படின்னு அவங்களே என்னை கேட்டாங்க.
1: ஜாக்கிரதையா தான் இருக்கணும்
2: ஒரு செட்டன் தூரம் போனுச்சுன்னா நான் இப்ப வேஸ் பாத்துட்டு போறோம் அப்படின்னா நான் சொல்லிடுவேன், இங்கதான் வளையணும் அங்க பாருங்க சைன் போர்ட்லயும் போட்டுருக்குன்னு. உனக்கு தெரிஞ்சிருச்சா அதுக்குள்ள அப்படின்னு கேப்பாரு.
0: ஆனா அவரு எவ்வளவு பத்திரமா உங்க கூட இருக்கணும் தெரியுமா?
2: ஆமா. அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம அம்மா வாய்க்கோம் அப்படின்னாலே ஐம்புலன்களும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் முழிப்பு வந்துரும். நீங்க என்ன செய்யுதுன்னு பாக்குறதுல அதுவும் வந்து இப்ப எனக்கு எல்லாமே கூர்மையா தான் இருக்குன்னு நான் சொல்லணும்.
0: இது வந்து ஒரு புதிய தகவல், ஆய்வு தகவல் எல்லாம் கூட இதை சேர்த்துல பாருங்க. அம்மாவான ஐம்புலன்களும் இந்த மாதிரி கூர்மை ஆயிரும்னு
2: எந்த நேரமும் அலர்ட்டா இருக்கணும்.
1: ரொம்ப நன்றி அழைத்ததற்கு.
2: ரொம்ப நன்றி.

0: பாத்தீங்களா
1: கேட்டாச்சு.
0: இந்த பாட்டை தான் இப்ப பாட போறீங்க. அந்த பக்கமா நீங்க கேக்குறீங்களா, இன்றைக்கு ரவினோட தண்டனையே பாட்டு பாடணும். அதனால பயங்கரமா ஒரு ஆள் அந்த பக்கமா பாருங்க, பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஒன்று இரண்டு மூன்று பாடுங்க கேப்போ.
2: அர்ஜென்டினா அர்ஜென்டினா, மார்டினஸ் மார்டினஸ் மோலினா மோலினா.
0: என்னன்னா ரவீன், ஒவ்வொரு முறையும் இந்த அணிகளை அறிமுகப்படுத்தும் போது இது போன்ற பாடல்கள் தான். இந்த பாடல்கள் வந்து என்ன நமக்கு வராது அப்படின்னா, அந்த உச்சரிப்பு தான், அந்த நாட்டு அந்த விளையாட்டாளர்களோட பெயர்கள் தானே. அதனால நல்ல மாதிரி முயற்சி பண்ணிருக்கீங்க, அது வரைக்கும் பாராட்டு. சரியா, மகிழ்ச்சியா?
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான். ஆனா இப்ப வந்து இந்த பனாமா மற்றும் இந்த குரோஷியா அணிகளுக்கான ஆட்டம் இப்பதான் நிறைவை கண்டிருக்கு. இப்பதான் ஒரு ஒரு நிமிடத்திற்கு முன்பாக நிறைவை கண்டிருக்கு. சுழித்திருக்க அதாவது ஒன்றுக்கு சுழியம். குரோஷியா வந்து ஒரு கோல் தற்போது புகுத்திருக்காங்க. ஒன்றுக்கு சுழியம் அப்படின்ற கோல் கணக்கில் ஆட்டம் தற்போது நிறைவை கண்டிருக்கின்றது திரிசா.
0: எனவே இது போன்ற ஆட்டங்களோட ஆக கடைசி நிலவரங்கள் நேரலைகள் நீங்கள ஆர்டிஎம்ல பாக்கலாங்க. இந்த முறை உலக கிண்ணத்தை அதிகாரப்படியான ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம். நல்வாழ்த்து.

0: நாட்டிலுள்ள தொழிற்சங்கங்களை வலுப்படுத்த 2.88 மில்லியன் ரிங்கிட் மானியம் ஒதுக்கீடு. சட்டவிரோத பந்தயங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை. சாலை போக்குவரத்து திருத்த மசோதா. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஈராயிரத்தி 26 தொழிற்சங்க விவகார திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் 2.88 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு தொழிற்சங்கங்களின் நிறுவன திறனை மேம்படுத்தவும் அதன் உறுப்பினர்களுக்கான நன்மையை விரிவுபடுத்தவும் பெரிதும் உதவும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 315 தொழிற்சங்கங்கள் மானியத்தை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய முன்னெடுப்புகள் தொழிலாளர் களின் குரலாக மட்டும் ஒலிப்பதில்லை, மாறாக உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதாக அமைச்சர் விவரித்தார். குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு எரிசக்தி, எரிவாயு, டீசல் ஆகியவற்றை விநியோகிப்பதற்கான நீண்டகால ஒப்பந்த உத்தரவாதம் நாட்டின் தளவாட போக்குவரத்து துறைக்கு பெரும் நன்மைகளையும் நிலைத்தன்மையையும் வழங்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தடையற்ற தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் அவ்விரு முக்கிய துறைகளின் செயல்பாடுகளும் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும். மலேசியாவின் நடுநிலையான வெளியுறவு கொள்கையும் அனைத்து நாடுகளும் நல்லுறவை பேணி வரும் அணுகுமுறையே நாட்டிற்கு இத்தகைய நிலையான எரிசக்தி விநியோக உத்தரவாதம் கிடைப்பதற்கு பக்கபலமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை பொதுச்சாலைகளில் சட்டவிரோத பந்தயங்களில் ஈடுபடுபவர்கள் அல்லது வாகனங்களின் வேகத்தை போட்டி போட்டு பரிசோதிப்பவர்களுக்கு எதிராக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் 2026 திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்ட வரைவு நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த திருத்தத்தின் கீழ் கொண்டுவரப்படும் புதிய 42A பிரிவு 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பொதுச்சாலைகளில் பந்தயங்களில் ஈடுபடுவது முக்கிய குற்றமாக வகைப்படுத்தும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இந்த புதிய திருத்தத்தின் மூலம் ஏதேனும் விபத்து, உயிரிழப்புகள் ஏற்படும் வரை காத்திருக்க தேவையின்றி சட்டவிரோத பந்தய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது செயலாக்க தரப்பினர் உடனடி நடவடிக்கை எடுக்க இயலும் என அவர் எச்சரித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய BMI செயலி மூலம் நாட்டில் உள்ள 69,000 மேற்பட்ட பார்வையற்றவர்கள் பயன்பெறுவர் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இந்த முனைப்பு உடற்பேறு குறைந்தவர்களை தனிமைப்படுத்தாமல் நாட்டின் அனைத்து குடிமக்களும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை அனுபவிப்பதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் பொருளாதாரத்தை தள்ளும் காரணியாக மட்டுமல்லாது சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது என அவர் விவரித்தார். இதனிடையே உடற்பேறு குறைந்தவர்கள் தங்களின் அன்றாட சவால்களை எதிர்கொள்ள இத்தகைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை தமது அமைச்சர் இலக்காக கொண்டுள்ளதாக கோவிந்த் சிங் கூறினார். மலேசிய குடிநுழைவுத்துறை சீரமைப்பு பணிகளுக்காக நாடு முழுவதும் உள்ள 71 கடப்பிதழ் வழங்கும் முகப்புகளை கட்டங்கட்டமாக தற்காலிகமாக மூடவுள்ளது. இக்காலகட்டத்தில் கடப்பிதழ் தொடர்பிலான விண்ணப்பங்கள் மை ஆன்லைன் பாஸ்போர்ட் மூலமாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் இம்மாதம் 26 தொடங்கி 30 வரை நடைபெறும். அது புத்ராஜயா தலைமை அலுவலகம், ஜலாண்டூத்தா, மலாக்கா, கிளானாஜயா, குலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA ஆகியவற்றை உட்படுத்தி இருக்கும். மேலும் புடுராயா, ஸ்லாங்கூர், ஜோஹர் பாரு, பசிர்குடாங், சிரம்பான், ஈப்போ, கெடா, சுங்காய்பட்டானி மற்றும் சுப்ராங்பராய் நகர் உருமாற்ற மையம் UTC-யின் 9 அலுவலகங்களும் மூடப்படும். பொதுமக்கள் கடப்பிதழ் குறித்த விவரங்களை முன்கூடியே திட்டமிடவும் மேலதிக தகவலுக்கு மலேசிய குடிநுழைவுத்துறையின் அதிகாரப்படி பக்கங்களை நாடுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து நடைபெறும் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளையும் ஆட்ட முடிவுகளை முன்கூட்டியே நிர்ணயம் செய்யும் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பன்னாட்டு செயலாக்க நிறுவனங்களின் உதவியை பெற அரசு மலேசிய காவல்துறை PDRM தயாராக உள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போதைய நிலையில் PDRM நாட்டின் உள்ளே செயல்படும் கும்பல்களை கண்காணிப்பதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்றார் அவர். எனினும் தேவை ஏற்படும் பட்சத்தில் பன்னாட்டு காவல்துறை, இன்டர்போல், அசியானாபோல் போன்ற பன்னாட்டு அமைப்புகளின் ஒத்துழைப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
0: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 °C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: ஈரான் மீதான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் போர் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் சட்ட வரைவை அந்நாட்டு மேலவை உறுப்பினர்கள் ஆதரித்துள்ளனர். இம்மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போர் அதிகார தீர்மானத்திற்கு ஆதரவான இந்த சட்ட வரைவை 50 இல் 48 உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர். 1973 இயற்றப்பட்ட போர் அதிகார சட்டம் செயல்படுத்தப்பட்டு முதல் முறையாக இருதரப்பும் நாட்டு தலைவரின் போர் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளன. இந்த வாக்கெடுப்பு டிரம்புக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களின் ஆதரவு குறைந்துள்ளதை காட்டுகிறது. வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ள பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாட்டுக் கழகம் OECD-யில் இணைவதற்கான யுக்ரைன் மேலாய்வு செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாக அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேற்கத்திய கழகங்களுடன் அணுக்கமான ஒருங்கிணைப்பை கியேவ் எதிர்பார்க்கிறது. முழு உறுப்பியம் பெறுவதற்கான நகரில் வேட்பாளர் நிலையை எட்டுவதில் யுக்ரைன் முனைப்பு காட்டியுள்ளது. கியேவுக்கு சென்றிருந்த OECD தலைமைச் செயலாளர் மத்தியாஸ் கோர்மானை சந்தித்த ஜெலன்ஸ்கி அவர் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததாக கூறியுள்ளார். இவ்வேளை பாரிஸ் ஐஃபெல் கோபுரம் நேற்று 1 மணி நேரத்திற்கு முன்னதாக மூடப்பட்டது. அங்கு அதீத வெப்பம் கணிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நிர்வாக தரப்பு தெரிவித்துள்ளது. நண்பகல் 12:15 கடைசி நுழைவு அனுமதிக்கப்பட்ட வேளை மாலை 4 மணிக்கு முன்கூட்டியே மூடப்பட்டதாக அந்த உலகின் தலைச்சிறந்த சுற்றுலா தளத்தின் அதிகாரப்படி அகப்பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. காலை 11:30 படி வழியாகவும் நண்பகல் 12 மின்தூக்கி மூலமாகவும் செல்ல நுழைவுச் சீட்டுகளை பெற்றிருந்தவர்களுக்கு அந்த கட்டணம் திரும்ப செலுத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள லோர் அருங்காட்சியகமும் இதே காரணத்தால் முன்கூட்டியே மூடப்பட்டது. பாரிஸில் செவ்வாய்க்கிழமை வெப்பம் 36 °C எட்டியது. மத்திய ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகள் வெப்ப அலையை எதிர்நோக்கியுள்ளன. ஜெர்மனியின் சில பகுதிகளில் இவ்வாரம் வெப்பம் 41 °C எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தென்மேற்கு ஜெர்மனியில் புதன்கிழமை 38 °C வரை வெப்பநிலை நிலவும் என்றும் வெள்ளிக்கிழமை சில பகுதிகளில் இது 41 °C உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கடந்த 2019 ஜூலையில் 41.2 °C அதீத வெப்பம் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த வார தொடக்கம் வரை வெப்பகாலம் நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் வடமேற்கில் வெப்பம் தணியும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலக கிண்ண கார்பந்து எல் குழுவில் பனாமாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையேயான ஆட்டம் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. குரோஷியா பனாமாவை 1-0 வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 54th நிமிடத்தில் ஹந்தே புடிமீர் குரோஷியாவுக்கான வெற்றி கோலை அடித்தார். முன்னதாக இங்கிலாந்து கானாவுடனான ஆட்டத்தில் கோல் புகுத்த தவறியதைத் தொடர்ந்து எல் குழு வெற்றியாளராக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. இந்த போட்டியை தொடர்ந்து அவர்கள் ஒட்டுமொத்த வெற்றியாளராக வாகை சூடுவதும் கேள்விக்குறியாக உள்ளது. உலகக்கிண்ண போட்டியில் இதுவரை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எதிரான ஆட்டங்களில் தோல்வியை சந்தித்த இங்கிலாந்தின் சாதனை இம்முறை முடிவுக்கு வரக்கூடும் என கூறப்படுகிறது. உலக தரவரிசையில் இங்கிலாந்தை விட 69 இடங்கள் பின்தங்கியுள்ள கானா சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. நாட்டிலுள்ள தொழிற்சங்கங்களை வலுப்படுத்த 2.88 மில்லியன் ரிங்கிட் மானியம் ஒதுக்கீடு. சட்டவிரோத பந்தயங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை, சாலை போக்குவரத்து திருத்த மசோதா. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: சிறு இடைவெளிக்கு பிறகு வணக்க மின்னல் தொடர்கின்றது. நிறைய விவரங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இரண்டு பாடல்களை கேட்டதுக்கு அப்புறமா திரீசா ஒரு தகவலை பற்றி நம்ம சொல்ல போறோம். இந்த மலையேறும் நடவடிக்கைகள்னால சில பிரச்சனைகள்லாம் வருது, காணாம போறாங்க, சில இறப்புகள்லாம் பதிவு செய்யப்படுது. மக்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படின்றது இன்னும் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இப்ப வந்து ஒரு புதிய திட்டத்தை மேற்கொள்வதற்கான ஆயுத்த நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு.
1: ஏன்னா மலேசியர்கள் மத்தியில இந்த மலையேறும் நடவடிக்கை மேல அதிகமான ஆர்வம் காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஆர்வத்திற்கு அடிப்படையில வந்து சில ஆய்வு தகவல்களை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கிட்டோம் அப்படின்னா மலை ஏறத மிக பாதுகாப்பா நம்ம எல்லாரும் ஏறலாங்க.
0: என்ன விபரம் அப்படின்றத பாடல்களுக்கு அப்புறமா கொண்டுட்டு வரோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-3-9-7-2-9-1-9.
2: மடானி உங்களுக்காக.
3: ஜூலை தொடங்கி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அடையாள அட்டையுடன் பெட்ரோல் வாங்கும் மலேசியர் அனைவருக்கும் ஒரே விலை என்ற முறையில் நாடளாவிய நிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது டீசல் விலை.
2: மடானி உங்களுக்காக.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்றீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: அவங்க
5: செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
6: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: பிளேஸ் வசுந்தரா தாஸ் குணால் பாடி இருந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு இருந்தோம். சரி, இந்த மலையேறும் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குல்ல, பெரும்பாலும் வந்து ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருந்தது போல இது காணாமல் போகும் அப்புறம் காணாமல் போடுறது, அப்புறம் வந்து சில இறப்புகள்லாம் வந்து இந்த மலையேறும் நடவடிக்கைகள்ல குறிப்பா வார இறுதி நாட்கள் நடக்கும்போது ரொம்ப அதிகமா ஏற்படுது. அதை குறைப்பதற்காக இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இலக்கவியல் முறையில பதிவு செய்வதற்கான ஒரு முறையை வந்து கொண்டுட்டு வர போறாங்க திரேசா. குறிப்பா நீங்க வந்து மலையேறும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பாக இலக்கவியல் முறை அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கும், அந்த இலக்கவியல் டிஜிட்டல்ல நீங்க வந்துட்டு பதிவு செய்துட்டு மலையேறும் நடவடிக்கையை மேற்கொள்ள போறீங்க.
1: இது செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா, மலையேற்றர்களின் பாதுகாப்பு, கண்காணிப்பு, அவசர நடவடிக்கைகள் இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளப்ப, உதாரணத்துக்கு வந்து அவங்க காலையில மலையேற போறாங்க அப்படின்னு பதிவு செய்தாங்க அப்படின்னா, ஏறக்குறைய எத்தனை மணி நேரத்துல அவங்க ஏறி இறங்கணும், எத்தனை பேர் கூட அவங்க கிளம்புறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் கண்காணிக்கிறதுக்கு இந்த இலக்கவியல் முறையிலான பதிவு முறை வந்து கணக்கெடுக்க உதவியா இருக்கும்.
0: ஆமா, பெரும்பாலான நாடுகள்ல பார்த்தோம்னா இந்த மலையேறும் போது காணாமல் போகும் எண்ணிக்கை, இறப்புகள் இது வந்து பதிவு செய்யப்படாமல் அதிகமா நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை கட்டுப்படுத்திதான் உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப சில நாடுகள், இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்கனாக்கா, இலக்கவியல் முறையில இந்த பூங்காக்கள் கொண்டுட்டு வந்துட்டாங்களா, பூங்காக்கள் உள்ளுக்கு நீங்க போறதா இருந்தாலே திரேசா நீங்க வந்து இலக்கவியல் முறையில வந்துட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு வந்து கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த நம்ம நாட்டில் இந்த ஒரு அணுகுமுறை இப்ப வந்து கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து அவரவர் அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்ல எப்படி அதை அமல்படுத்த போறாங்க அப்படின்றத நம்ம பாக்கணும்.
1: இது வந்து முறைப்படி அவங்க அந்த பதிவு முறையை கொண்டு வந்த பிறகு நம்ம அவங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். இதற்கிடையில் நீங்க மலையேறும் நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அது வரைக்குமே பாதுகாப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டமா போறீங்க அப்படின்னா, திரும்பி வரும்போது கூட்டத்துல எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்களா, பக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்றத கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கலாம்.
0: பெரும்பாலும் இந்த வார இறுதி நாட்கள் வரும்போது நம்ம நிறைய இந்த மலையேறும் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்வோம். சிலர் பார்த்தோம்னா தனியா போவாங்க, தனியா போகும்போது தான் பிரச்சனையே. அதனால கொஞ்சம் நம்ம பார்த்துக்கோ. நீங்க தனியா போகும்போது இப்ப வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம லைஃப் லொகேஷன் வந்து பிறருக்கு வந்து பகிர்ந்து கொள்ற ஒரு வசதி எல்லாம் வந்துருச்சு. அதனால ஒருவேளை நீங்க தனியா மலையேறும் போது உங்களுடைய நெருங்கிய நண்பர், குடும்ப உறவுகளுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எங்க இருக்கீங்க, மலையேறும் போது அந்த லைஃப் லொகேஷன் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் அவங்க வந்து பாக்கல நீங்க எங்க இருக்கீங்க, எங்க ஏறிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பாத்துக்கலாம். அதுதான்
1: வருமுன் காப்போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து விட்ட பிறகு நம்ம வருத்தப்படுவதை காட்டிலும் வருவதற்கு முன்னதாக இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா, ஆரோக்கியமா பாதுகாப்பான சூழல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம்.

0: மெக்கரினா பாடல நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். நேற்று வந்து போக்குவரத்து அமைச்சு வந்து ஒரு தகவல் சொல்லிருக்காங்க திரேசா, இப்ப வந்து இந்த குற்றப்பதிவருக்குல இந்த சம்மன் விதிக்கப்படும் போது உங்களுக்கு வந்து 300 ரிங்கிட் வழங்கப்படுது.
1: ஆமா,
0: ஓகே. சரி, இந்த 300 ரிங்கிட் பார்த்தோம்னா 2029 தொடங்கி இது வந்து 500 ரிங்கிட்டாக அதிகரிப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இப்ப நம்ம குறிப்பா இந்த சாலைகள்ல பயணம் செய்யும் போது சிலர் பார்த்தோம்னா அந்த சாலை விதிமுறை எல்லாம் சரியா பின்பற்றாம இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. 300 ரிங்கிட்ல இருந்து 500 ரிங்கிட் இருக்கு, பா ஒரு பெரிய
1: கொஞ்சம்
0: அதிகரிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சு வந்து உறுதிப்படுத்தி தகவல் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, மக்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்றணும். இப்ப வந்து 300 ரிங்கிட்ல இருந்து 500 ரிங்கிட்னா இதுக்கப்புறம் நம்ம வாகனத்தை செலுத்தும் போது எவ்வளவு கவனமா இருப்போம், வேக கட்டுப்பாடா இருக்கட்டும், சமைச்சை விளக்குல வந்து நம்ம வந்து வாகனத்தை நிறுத்துறது, பிறகு வந்து இரவு நேரங்களில் ஒரு சில இருக்கவே மாட்டாங்க, வாகனத்தை செலுத்துவாங்க. இந்த மாதிரியான குற்றப்பதிவுகளை நம்ம வந்து நமக்கு தெரியும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்தோம் நம்ம செய்யும் போது, இப்ப 500 ரிங்கிட் ஆனிச்சுன்னா நமக்கு அங்க ஒரு பயம் வரும். ஆஹா, நம்ம இதை பண்ணோம்னா 500 ரிங்கிட் செலுத்தணுமே அப்படின்னு அதுக்காகவே நம்ம செய்யாம இருப்போம் தானே.
1: சில நேரங்கள்ல ரவேன் சாலையில பயணம் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், யாருமே நம்மள பாக்கல, கண்காணிக்கப்படல அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் தானே, சரி பரவாயில்ல அவசரம் தானே அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா 24 மணி நேரமும் சாலையில பயணம் செய்யும் போது நாம கண்காணிக்கப்படுறோம். இதை மறந்து நம்ம செய்யறதுனாலதான் இந்த மாதிரி அபராத தொகை விதிக்கப்படுகின்றது. அதனால இதற்கு முன்னதாக எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ரவி, இப்போ அந்த அபராத தொகை 300 ல் இருந்து 500 ரிங்கிட் அப்படின்னா முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது விதிமுறைகளை முறையா பின்பற்றணும்.
0: அதுதான் இருக்கிற விதிமுறையை நமக்கு தெரிந்துதான் சரியா பின்பற்றிட்டு வாகனத்தை செலுத்தும். இப்ப ஒருவேளை நீங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு வாகனத்துல பயணம் செய்துகிட்டு இருந்தா பார்த்து பத்திரமா போங்க. அடுத்து சமீஷன் மணிமாறன் இசையில நம்ம ஒரு பாடல் வருது, விக்னேஷ் வரிகள்ல வந்திருக்கு, கேக்கலாம்.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் ஃபேம் கேட்கணுமா? புரிது புரிது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் ஃபேம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1900712919.
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா?
3: வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 9079 219

0: நம்ம வணக்கம் இன நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தெரேசா, அன்பும் தியாகமும் சேர்ந்து ஓடிய 2200 கிலோமீட்டர் பயணத்தை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம்.
1: இதுல என்னன்னா ரவீன், பொதுவாகவே நம்ம வாழ்க்கையை வாழும் போது அன்பிற்குரியவர்களோட சேர்ந்து பல திட்டங்கள் போடுவோம். ஆனா அந்த வாழ்க்கை பயணம் பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு வந்து அது விதியா சதியான்னு கூட சொல்ல முடியாது. அந்த பயணத்துல பாதிலேயே சிலர் வந்து கிளம்பிடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா அதுக்குன்னு நம்ம போட்டு அந்த திட்டத்தை அங்கேயே விட முடியாது இல்லையா. அந்த அன்பு அங்க மறைஞ்சிருக்கும் போதுதான் அதை அப்படியே நம்ம மீண்டும் எடுக்கும் போது ஒரு வலிய கொடுக்கும்ல.
0: ஆமா, இவருக்கு வயது வந்து 66. இவரோட பெயர் பார்த்தோம்னா லிம் ஷாங் குய். இவர் வந்து அங்கிள் லிம்னு சுருக்கமா அழைக்கிறாங்க. இவர் வந்து இவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஆசை இருந்ததா, நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த காலகட்டங்கள்ல மனைவி வந்து புற்றுநோயால் பாதிப்படைந்து அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இறந்துட்டாங்க. அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றாம போயிருச்சு. இருந்தாலும் அவங்களோட ஆசை அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து அவங்களுக்காக சேர்ந்து நான் நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த மாநிலங்கள்லாம் கடந்து 2200 கிலோமீட்டர் பயணத்தை வந்து மேற்கொண்டு முடிச்சு கடைசியா ஒண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மனைவி சார்பா அவரு சொல்லியிருக்காரு.
1: அதாவது இந்த பயணத்துல அவர் முடித்த அந்த ஒரு வார்த்தை தான் நீங்க சொன்ன மாதிரி, அன்பே நம்ம இதை முடிச்சிட்டோம். அதாவது நான் இல்ல, நாம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாம் அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய சக்தி தான் இருக்கு பாருங்க. ஒரு மனிதனோட காதல், இழப்பு, நம்பிக்கை, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அடங்கி இருக்கிற சொல்லுதான் அந்த நாம் என்று சொல்.
0: அது இது வந்து இந்த பயணத்தை அவர் மேற்கொள்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவரோட மனைவி அந்த காலகட்டம் புற்றுநோயால் பாதிப்படையும் போது எதிர்நோக்கிய சிரமங்கள், கஷ்டம், என்னென்ன வேதனைகள் அவங்க அனுபவித்தாங்க இவர் நேர்ல பார்த்திருக்காரு. அதனால அவரை போல வெளியில வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா புற்றுநோயால் பாதிப்படைந்திருக்காங்க. அவர்களுக்காகவும் சேர்ந்து இந்த ஒரு பயணத்தை வந்து அவர் செய்து முடிச்சிருக்காரு. அங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சுற்றி நிறைய பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் மன ரீதியா பாதிப்படைந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பக்க துணையா இருங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல அங்கிள் லிம் நமக்கு கொடுத்திருக்காரு.
1: நிச்சயமாக இப்போ இந்த தருணத்துல பல பேருக்கு இப்படி ஒரு ஆறுதலான ஒரு செய்தி தேவைப்படுகின்றது. குறிப்பாக இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுவோர் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தேவைப்படுவது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை. நான் இருக்கேன், கூட இருக்கேன், கடைசி வரைக்கும் இருக்கின்ற நம்பிக்கையை கொடுத்து அன்பை வளர்ப்போம். நிச்சயமாக அதுல இருந்து அவங்க மீண்டு வர தொடர்ந்து நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கலாம்.

0: வணக்கம். இந்நிலையில் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க கிஷன் வந்திருக்காரு.
1: இன்றைய வணக்கம் இன்னல நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டோம். உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இதுல இருந்து நாக் அவுட் சுற்றுக்கு யார் யாரெல்லாம் தேர்வு பெற போறாங்கன்ற ஒரு போட்டி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர்ச்சுகல், இங்கிலாந்து அப்படின்னு தொடர்ந்து நிறைய அணிகள் இருக்கு. காலை 11 மணிக்கு கூட 2 அணிகள் களத்தில் சந்தித்து விளையாட போகின்றன ரவீன்.
0: ஆமா, ஆக இந்த ஆட்டம் வந்து 10 மணிக்கு கொஞ்ச நேரத்துல வந்து கொலம்பியா டாக்டர் கொங்கோ இந்த 2 அணிகள் வந்து மோதவிருக்கின்றன. 4 ஆட்டங்கள்ல 3 ஆட்டங்கள் நிறைவே கண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 மணிக்கு எப்படி நடக்க போது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
1: மறந்துடாதீங்க, 5 புலன்கள் ரொம்ப முக்கியங்க. அதுல உங்களுக்கு எந்த ஆற்றல் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அடையாளப்படுத்தி பாத்துங்க. ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு தளர்வு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மருத்துவரை சென்று நாடி முறையான சிகிச்சையை மேற்கொள்ளுங்க.
0: அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல சந்திக்கலாம். இப்பொழுது விடைபெறுகிறோம். ரவீன் மற்றும்
1: த்ரேசா.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம்
1: தான். அவசரமா பேசிட்டு
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

வீரன். நீர்வளத் திறனை அதிகரிப்பதற்கான நீண்டகால திட்டமிடல் மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் மைசிசி மேம்பாடு உட்பட சமூக ஊடக கணக்கை பதிவு செய்வதற்கான வயது நிபந்தனை ஆகிய விவகாரங்கள் இன்று மக்களவையில் விவாதிக்கப்படவுள்ளன. தென்கிழக்காசியாவின் முதன்மை தரவு மைய தளமாக ஜொஹோர் செயல்படும் நிலையில் மாநிலத்தின் நீர்வளத் திறனை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து புலாய் உறுப்பினர் சுஹைசான் காயாட் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு இன்று அதற்கு பதிலளிக்கும். பிரான்சில் நடைபெறும் அனசி பன்னாட்டு உயிர்ச்சித்திரம் அனிமேஷன் திரைப்பட விழாவில் மலேசியா முதல் முறையாக பங்கேற்றுள்ளது. இதில் 100 மில்லியன் ரிங்கிட் முதலீடும் விற்பனையும் இலக்கிடப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. புத்தாக்கம், உயிர்ச்சித்திரம் ஆகிய துறைகளில் மலேசியா போட்டித்தன்மையுடைய தளம் என்பதை வெளிப்படுத்த நாட்டை பிரதிநிதித்து 11 உள்நாட்டு உயிர்ச்சித்திர நிறுவனங்கள் அதில் கலந்து கொண்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள 11,000 மேற்பட்ட மாலுமிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான திட்டத்தை உலக கடல்சார் அமைப்பு IMO அறிவித்துள்ளது. இப்பணியை மேற்கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு உத்தரவாதங்களும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து சூழலும் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் அர்சனியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவிற்கு இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜப்பானின் நகாசாக்கி நகரில் பெய்யும் கனமழையால் நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்து அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அங்குள்ள சுமார் 380,000 குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த தெற்கு நகரம் முழுவதும் 2வது உச்சநிலை எச்சரிக்கையை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உலகக்கிண்ண கார்பந்து கே குழுவில் கோங்கோ குடியரசுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையேயான ஆட்டம் தொடங்கியுள்ளது. இவ்வேளை தங்க காலனியை வெல்லும் வேட்கையில் அர்ஜென்டினாவின் லயனல் மெஸ்ஸி இதுவரை 5 கோல்களை புகுத்தியுள்ளார். அவரை பின்தொடர்ந்து கிளியன் எம்பாப்பே, ஏர்லிங் ஹேலன் ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. தற்போது இவர்களுடன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் ஹரிகேனும் இணைந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் நானே தான் கிஷன். இங்க வந்தாச்சு அடுத்த 3 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடல்களை வழங்குறதுக்கு நாங்க இந்த பக்கமா தயாரா காத்துட்டு இருக்கோம். ஆர்டிஎம் கிளிக் செயலிய பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்ல அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் நீங்க மின்னல் எஃப்எம் மிக சுலபமாக கேட்கலாம். இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் நம்ம தொடர்ந்து கேட்க போறோங்க. உங்களுக்காக தொடக்க பாடல் விஜயதாஸ் பிராங்கோ கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

அலெக்ஸ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இப்போ வந்து உலகமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாலிவுட் நடிகர் மம்முட்டி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பத்மபூஷன் விருது நேற்று தான் அவருக்கு கிடைச்சிருந்தது. அதை பற்றி தான் வந்து மாலிவுட் ரசிகர்கள் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய தமிழ் திரைப்படங்களுமே நடிச்சிருக்கிறாரு. மலையாள திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது மலையாள திரையுலகின் ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருது வந்து அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. அவருடைய இந்திய சினிமாவின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவன் இருக்கார் இல்லையா, நடிகர் மாதவன், அவருக்கு வந்து இந்தியாவின் நான்காவது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இருவருக்குமே வந்து மனமார்ந்த பாராட்டுகளை இந்த வேளையில் தெரிவிச்சுப்போம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக புள்ளிமான் படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம். உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

பாடல் நம்ப கேட்டிருந்தோம். முதல்லதான் வந்து நம்ம நடிகர் மம்முட்டி அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு, அவருடைய புகைப்படத்தை பதிவு செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் துல்கர் சல்மான் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புகைப்படங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. இவருடைய அடுத்த திரைப்படம் என்னன்ற கேள்வி உங்கள் மனசில் இப்போ வரலாம். லக்கி பாஸ்கருக்கு அப்புறமா நாங்கள் ஒரு நல்ல திரைப்படத்தில் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய அடுத்த திரைப்படம் ஐ எம் கேம் அப்படின்ற திரைப்படம். இது வந்து பெரிய பொருட்செலவு உருவாகிட்டு இருக்கிற ஒரு திரைப்படமா இருக்கு. இந்த திரைப்படம் வந்து கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம துல்கர் கிட்ட இருந்து அடுத்து எதிர்பார்க்கிற ஒரு திரைப்படமா இருக்க போகுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நயனா வராங்க, கேட்கலாம்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

ஃபீஃபா உலக கிண்ணம் அனைத்து ஆட்டங்களையுமே நீங்கள் வந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக பார்க்கலாங்க. இன்றைக்கு சில முக்கியமான ஆட்டங்கள் வந்து இருந்தது. இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது சுவிட்சர்லாந்து கனடாவோடு மோதுறாங்க, பிறகு போஸ்னியா வந்து கத்தாரோடு மோத போகிறாங்க, அதற்கு பிறகு மொரோக்கோ ஹைத்தியோடு மோதுறாங்க, ஸ்காட்லாந்து வந்துட்டு பிரேசிலோடு மோதுறாங்க. இதற்கு தான் மிக மிக அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரேசில் அந்த ஆட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க என்னதான் முடிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இதற்கிடையில் வந்து இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஆட்டம் வந்து நடக்க போகுது. கொலம்பியா பிறகு டாக்டர் கோங்கோ வந்து மோத போகிறாங்க, டிஆர் கோங்கோ வந்து மோத போகிறாங்க. இந்த ஆட்டமும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு பிறகு நீங்கள் அனைத்து ஆட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக்கில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக அண்மைய நிலவரங்களை அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கமான எங்களுடைய ஆர்டிஎம் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு நீங்கள் வரலாம். அங்கே வந்து ஆக அண்மைய நிலவரங்களை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக பி ஜெயசந்திரன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

சகர் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மாலிவுட் பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இதற்கடையில 11 மணிக்கு பிறகு உங்களுக்காக இன்றைக்கு ஹிந்தி பாடல்கள் காத்துட்டு இருக்கு 11:30 வரைக்கும். அதற்கு பிறகு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம், அழைத்து கேட்கலாம். அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக இருக்க போகுது. 1 மணி வரைக்கும் 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கமும் இன்றைக்கு இருக்க போகுது. அதனால அழைத்து பேச தயாராருங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக சுதீப் ராஜலட்சுமி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வாஷிங்டன் பெய்ரூட்டுடன் நேரடி பேச்சு நடத்தவுள்ளது. லெபனான் இஸ்ரேல் பேச்சு இந்த உடன்பாட்டிலிருந்து தனிப்பட்டதாக இருக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். லெபனான் இறையாண்மை கொண்ட நாடு என்பதால் அது தனிப்பட்ட செயல்முறையை கொண்டுள்ளதாக ரூபியோ கூறினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து வட்டார பாதுகாப்பு குறித்து விவாதிக்க

ருபியோ ஐக்கிய அரபு சிற்றரசு, குவைத், பஹரீன் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கியுள்ளார். அமெரிக்காவுடனான எந்த ஓர் இறுதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் சுங்க கட்டணத்தை வசூலிக்க முடியாது. இது பன்னாட்டு சட்டத்திற்கு முரணானது என்று ருபியோ தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 28 நாள் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்சத்தலைவர் அலி காமினியின் இறுதிச் சடங்கு தெஹரானில் உள்ள அவரது சொந்த ஊரில் ஜூலை 9 நாள் நடைபெறும். அவரது நல்லடக்கத்திற்கு முன்பு தெஹரானிலும் புனித யாத்திரை நகரமான ஹோமிலும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று துணை அதிபர் முகமது ரிசா ஆரிஃப் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுவதால் 3 நகரங்களில் 5 நாள்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆரிஃப் தெரிவித்தார். வடகொரியா ராணுவத்தை விரிவாக்கம் செய்யும் நிலையில் தனது கடற்படை அணுவாயுதங்களை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதுடன் பெரிய போர் கப்பல்களையும் நிர்மாணிக்கவிருப்பதாக வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. வடகொரியா தனது அணுசக்தி திட்டத்தால் பல்வேறு கட்டங்களாக தடைகளுக்கு உள்ளாகியுள்ளது. அத்திட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அதன் தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். அத்துடன் அமெரிக்காவுக்கும் தென்கொரியா எதிரான தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அணுவாயுதங்கள் தேவையானவையாக கருதுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் அடுத்த வாரம் முழுவதும் வழக்கத்திற்கு மாறான வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதால் அங்குள்ள சில பகுதிகளில் வெப்ப அலை எச்சரிக்கையை 2 நிலைக்கு அதிகாரிகள் உயர்த்தியுள்ளனர். இந்த கடுமையான வெப்ப அலை அடுத்த திங்கட்கிழமை வரை தொடரும் என வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் கட்டாயமான வெப்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வேளை அண்மைய நாள்களில் வடக்கு சுவிட்சர்லாந்து சில பகுதிகளிலும் அல்பைன் மலைப்பகுதியிலும் 36 பாகை செல்சியஸுக்கு அதிகமான வெப்பம் ஏற்கனவே பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து எல் குழு நிலை பிற்பாதி ஆட்டத்தின் 54 நிமிடத்தில் மாற்று ஆட்டக்காரர் ஆந்தே புடிமீர் புகுத்திய கோல் குரோஷியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தது. அவ்வாட்டத்தில் குரோஷியா பனாமாவை 1 சுழியமென வென்றது. இதன் வழி மத்திய அமெரிக்க நாடான பனாமா போட்டியிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது. குரோஷியா கேப்டன் லூகா மோர்டிக் தனது நாட்டிற்காக பன்னாட்டு அளவில் களமிறங்கிய 200 ஆட்டமாக இது உள்ளது. இந்த வெற்றி குரோஷியாவுக்கு 3 புள்ளிகளை பெற்று தந்ததுடன் குழுநிலை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக 32 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பையும் புத்துயிர் பெறச் செய்துள்ளது. முன்னதாக நடைபெற்ற கே குழு ஆட்டத்தில் போர்த்துகல் 5 சுழியமென உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தியது. பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துகலுக்கு 2 கோல்களை புகுத்தினார். 2006 முதன்முறையாக களமிறங்கியது முதல் தொடர்ந்து 6 உலகக்கிண்ண போட்டிகளிலும் கோல் அடித்த முதல் விளையாட்டாளராகவும் ரொனால்டோ திகழ்கிறார். குழுநிலை போட்டியில் போர்த்துகல் இறுதியாக கொலம்பியாவை சந்திக்கவிருக்கிறது. இதனிடையே எல் குழு 2 ஆட்டத்தில் கோலின்றி கானாவுடன் சமம் கண்டாலும் 32 அணிகள் சுற்றுக்கு முன்னேறும் சரியான தடத்தில் இங்கிலாந்து உள்ளது. இவ்வேளை கானா போன்ற மாறுபட்ட ஆட்டவாணியை கொண்ட அணிகளை எதிர்கொண்ட அனுபவம் நோக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து கடும் சவால்களை சமாளிக்க உதவும் என்று ஜூட் பெலிங்ஹாம் நம்புகிறார். இங்கிலாந்து கானாவுடன் 4 புள்ளிகளை சமமாக பெற்றுள்ளது. இருப்பினும் கோல் வேறுபாட்டில் இங்கிலாந்து முன்னணி வகிக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை குழுநிலையில் இறுதியாக அவனி பனாமாவுடன் களம் காணும். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

ஹிந்தி பாடல்கள் நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில தொடர்ந்து 11:30 வரையிலும் கேட்டு ரசிக்க போறோங்க. இதற்கிடையில அடுத்தடுத்த ஹிந்தி திரைப்படங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராஜ சிவாஜி அப்படின்ற ஒரு திரைப்படம், பிறகு கிங் அப்படின்ற திரைப்படம், ஹவுஸ்ஃபுல் 5, ஹேரா பேரி பாகம் 3, இன்னும் நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து இப்படியே வெளிவந்துட்டே இருக்க போகுது. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த பாடல் ஆஷா போஸ்லே கொண்டு வராங்க, கேட்கலாம்.

சுக்வீந்தர் சிங் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டதுங்க. ஹிந்தி பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தாராளமா அழைக்கலாங்க. இதற்கு பிறகு பிடித்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கிற நேரம். என்ன பாட்டு யாருக்காக வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநுழைவு துறைக்கு போகிற வேலை இருக்கு அப்படின்னா அந்த தகவல் உங்களுக்காக தான். நாடு தழுவிய அளவில் கடப்பிதழ் சேவை வழங்கும் 71 அலுவலக கிளைகளின் முகப்பிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரும் June 26 முதல் கட்டம் கட்டமாக வந்து தற்காலிகமாக மூடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில இந்த கட்டகட்டமா மூடுற விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹிந்தி பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக மீட் ப்ரோஸ் பூமி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அடுத்து மோனிஷ் இருக்காரு, மோனிஷ்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். மோனிஷ், சாப்பிட்டாச்சா?
1: ஆமா, நான் சாப்பிட்டாச்சு.
0: நீங்க? சாப்பிட்டாச்சு. நானும் சாப்பிட்டுட்டேன். என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா?
1: நான் படிக்கிறேன்.
0: படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன்.
0: நல்லா படிங்க, நல்லா வரணும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு ஜில்லாத்துல இருந்து பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோழா, அந்த பாட்டை நான் விரும்பி கேட்கிறேன். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால அந்த பாடல் கேட்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த நாள்.
0: மோனிஷ்காக, மோனிஷோட பிறந்த நாளுக்கு பரிசு கேட்டு நாங்க எப்படி வழங்க முடியாதுன்னு சொல்ல முடியும். இனிய பிறந்த நாள் வாழ்த்து. உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கலானே. நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: ஷர்மிளா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: நீலோத்தி பாட்டு வேணும். சிறை மூவி வந்து
0: யாருக்காக?
1: இது வந்து சிவனுக்காக. அவர் பேர் சிவன். ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா சாரி. என்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். என்கிட்ட பேச அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அதுதான் அதுதான் மன்னிப்பு கேக்குற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயங்க. நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருக்கிற காலத்துல பரவாயில்ல, நீங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம். சரி,
1: இன்னொரு பர்சன் நம்ம லைஃப்ல வந்து பேசாம போயிட்டாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்காக.
0: ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா?
1: தொடர்ந்து
0: ஆர்டிஎம் கிளிக்லயும் கேளுங்க. ரொம்ப நன்றி மின்னல் எஃப்எம் கேக்குறதுக்கு.
1: கண்டிப்பா ரொம்ப நன்றி உங்களுக்கும்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. அடுத்து பிரபா இருக்காரு, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். பிரபா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? இது நல்ல ஒரு தரமான நகைச்சுவை தான், ஆனா வெளியில எங்கேயும் சொல்லிடாதீங்க. இப்ப குறிப்பிட்டு எந்த இடத்துல இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க.
1: குறிப்பிட்டு இப்ப பேரால இருக்கேன்.
0: பேரால இருக்கீங்க, என்ன விடுமுறையா இல்ல அங்கதான் உங்க சொந்த ஊரையா தானா?
1: சொந்த ஊரே பேராதான்.
0: பிரபா, இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு வேணும் கேளுங்க.
1: இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு பிறந்த நாள் பிரதர்.
0: மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களுக்கு
1: பிறந்த நாள், அவங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணனும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா உங்க பேர் சொல்லனா கோச்சிக்க மாட்டாங்களா?
1: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுஜித்ரா.
0: சுஜித்ரா உங்க பேரு. சரி, சுஜித்ராவுக்காக என்ன பாட்டு?
1: தெரி படத்துல இருந்து எஞ்சீவன் பாட்டு பிரதர்.
0: அப்பா, எல்லா வரியுமே அவங்களுக்காக நீங்க குடுத்துருவீங்க போலிய. போற போக்குல எதுவும் கோத்துட்டு போயிடாதீங்கன்ற மாதிரி இருக்கு.
1: ஆமா,
0: சுஜித்ராவுக்காக பாடல் கேட்டதுக்கு நன்றி.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் கடந்த ஏப்ரல் மாதம் சபா மாநிலத்தின் கூடாட் சண்டக்கானை உலுக்கிய தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அவரது சொந்த நிதியிலிருந்து 500,000 ரிங்கிட்டை நன்கொடையாக வழங்கியுள்ளார். சுல்தான் இப்ராஹிம் ஜொஹோர் அறக்கட்டளை YSIJயின் அறங்காவலர் தான்ஸ்ரீ அவிஞ்சித் சிங் இந்த நன்கொடையை சபா முதலமைச்சர் இடது ஸ்ரீ ஹஜிஜி நூரிடம் வழங்கியதை பேரரசர் நேரில் பார்வையிட்டார். சபா சரவா லபுவானில் இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDS கீழ் தகுதி பெற்ற இன்னும் ஃபிளீட் அட்டை கிடைக்கப்பெறாத போக்குவரத்து நிறுவனங்கள் July 1 முதல் ரொக்கத்தை திரும்பப்பெறும் கோரிக்கைகளை சமர்ப்பிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தகுதி பெற்ற நிறுவனங்கள் மானிய விலைக்கான தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறு உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் நெது அர்மீசான் முகமது

Alin Tervitar. கடா ஜலன் லெபோ குலின் டெக்னோ சிட்டி அருகே இன்று காலை 7:35 மணி அளவில் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. அப்பேருந்தில் குறிப்பிட்ட கல்லூரியைச் சேர்ந்த 32 மாணவர்கள் பயணித்திருந்த வேளை இச்சம்பவம் நிகழ்ந்தது. பேருந்தில் இருந்த மாணவர்கள் அனைவரும் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பியதாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஷம்சுல் சின்ரிங் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா H5N1 பறவை காய்ச்சலுக்கு எதிரான கண்காணிப்பையும் சோதனையையும் தீவிரப்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் இரு கடல் பறவைகளிடையே இந்த காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து அது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டதிலிருந்து இதுவரை 6 வர்த்தக கப்பல்கள் ஹார்மஸ் நீரிணையை கடந்துள்ளன. அண்மையில் தென்கொரியாவில் 4 கப்பல்கள் அந்த தடத்தை கடந்துள்ளன. அனைத்து கப்பல்களும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக கடல் மீன்வள அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகக்கிண காட்பந்து கே குழுவில் இன்று காலை 10 மணிக்கு கொலம்பியாவும் கோங்கோ குடியரசும் களமிறங்கின. இதில் சுழியத்துக்கு 1 என்ற கோல் எண்ணிக்கையில் கொலம்பியா வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 76th நிமிடத்தில் டேனியல் மியூனிஸ் கொலம்பியாவுக்கான ஒற்றை கோலை அடித்தார். இவ்வேளை உலகக்கிண போட்டியிலிருந்து பனாமா வெளியேறியது. 2018-2022 போட்டிகளில் கடைசி 4 அணிகளின் பட்டியலில் இடம்பெற்ற பனாமா குரோஷியாவிடம் சுழியத்துக்கு 1 என தோல்வியடைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்க உங்களுக்காகவே இருக்கு. இது வரைக்கும் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே முதல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிற உங்களுக்காக போட்டி அங்கம் இருக்கு. நீங்க இந்த போட்டி அங்கத்துல பங்கெடுக்கலாம். நாங்க கேட்கிற கேள்விக்கு பத்து வினாடிகளுக்குள்ள பதில கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க தொடர்ந்து கேட்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18.
4: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: ஹலோ வணக்கம், என் பேர் பூமலர்.
1: எங்கிருந்து அழைக்கிறீங்க பூமலர்?
0: டைப்பிங்ல இருந்து அழைக்கிறேன்.
1: பூ மலர் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே? ஆமா தானே?
0: ஆமா, ரெண்டுமே ஒரே அர்த்தம்.
1: ஒரே அர்த்தம் தான் பேர் வச்சிட்டாங்க, அதனால பரவாயில்லங்க.
0: வேற
1: வழி கிடையாது. சரி, பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் தொடங்கியாச்சு. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பூமலர், சந்தை இருக்கு இல்லையா, சந்தையில் நீங்கள் பார்க்கும் ஏழு விஷயங்களை பத்து வினாடிகளுக்குள் சொல்ல போறீங்க.
0: காய்கறிகள், பழங்கள், மீன்கள், இறைச்சி வகைகள், பூக்கள்.
1: வாங்க வாங்க.
0: வெங்காயம், பூண்டு.
1: போச்சு, நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லிருக்கீங்க அத. ஆமா, இன்னும் ரெண்டு சொல்லலையே. வெங்காயம், பூண்டு அப்படின்றத நீங்க வந்து நேரம் முடிஞ்சுதான் சொன்னீங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சிங்க. ரொம்ப நன்றி போட்டி அங்கத்துல பங்கெடுத்ததுக்கு. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம். சில்லுன்னு ஒரு காதல், என்ன பாட்டு?
0: முன்பேவா.
1: முன்பேவா யாருக்காக?
0: என்னோட ஹஸ்பண்டுக்காக, அவருக்காக நான் டெடிகேட் பண்றேன். அவர் பேரு சிவானந்தன்.
1: சரி, அவருக்காக தான் இந்த ஒரு முயற்சியில இறங்கி இருக்கீங்க நீங்க.
0: ஆமா.
1: சரி, அடுத்த முறை வந்து நீங்க போய் பாக்கணும் சந்தையில என்னென்ன இருக்குன்றது. உங்களுக்கு ஞாபகம் மின்னல ஃபேமில தான் வரணும் அடுத்து நீங்க சந்தைக்கு போகும்போது. நன்றி, நன்றிங்க அழைத்ததற்கு.
0: நன்றி, வணக்கம்.
1: அங்க தொடர்ந்து நீங்களும் முயற்சி செய்யலாங்க. பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. பிடிச்சவங்களுக்கு தொடர்ந்து நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுக்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: போட்டி அங்கத்துக்கு போயிடலாம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, திரையரங்கு இருக்கு இல்லையா தியேட்டர், அத சொன்ன உடனே உங்க ஞாபகத்துக்கு வர்ற ஏழு விஷயங்களை பத்து வினாடிகளுக்குள்ள சொல்லணும். ஆரம்பிக்கலாம்.
1: டிக்கெட் வாங்குறது, சாப்பாடு வாங்குறது, சீட் வந்து ஏறப்பாத்து உட்காரணும், அப்புறம் ஸ்நேக்ஸ் சாப்பிடணும்.
0: போச்சு, நீங்க ஆன்னு சொல்றதுக்குள்ள நேரமே முடிஞ்சு போச்சு. விவேன், விவேகமா சுறுசுறுப்பா பதில் சொல்வீங்கன்னு பார்த்தா நல்லா இருக்குங்க உங்க டக்குன்னு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்காகவே ஒரு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும், யாருக்காக?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து என் ரவுடி நீதானி பாட்டு போறீங்களா, வெண்ணிலை தேவதை அருணி பாடிருக்காங்க.
0: நம்ம உள்ளூர் பாட்டா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே.

0: நம்மை சுற்றி
1: பாயா கமுந்தேங் தமிழ் பள்ளி பொன்விழா கெடா ஜித்ரா பாயா கமுந்தேங் தமிழ் பள்ளியின் 50ஆம் ஆண்டு விழா ஜூன் 27ஆம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி தொடங்கி பள்ளியில் நடைபெற உள்ளது. அன்று மாலை 6 மணிக்கு மேல் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் பாயா கமுந்தேங் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தினேஷ் காலிகுமார்.
2: வணக்கம். கோலாக்கு பங்சான் தினேஷ் தமிழ் லாடாம் பாயா கமுந்தேங் வர 27ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026 சனிக்கிழமை நாம வந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்ச்சியும் ஸ்கூலோட 50ஆம் வருஷம் பொன்விழாவும் கலந்து இருந்து ஒன்னா நம்ம ப்ரோக்ராம் செய்யறோம். அனைவரும் இந்த ஸ்கூல் படிச்ச முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரும் எல்லாத்தையும் வந்து நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அழைப்பந்தல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்மளுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பொன்விழா வந்து 27ஆம் தேதி 6ஆம் மாசம் 3 மணிக்கு ஸ்கூல்ல நடைபெறும். அதுக்கப்புறம் மாலை மணி 6 மணிக்கு மேல நம்மளோட மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்ச்சி வந்து கோலாக்கு பங்சன் ஜெனேஷ் சுங்பா அந்த ஸ்கூல் தேவான்ல நடக்குது. சோ உங்களோட கவனத்துக்கு எல்லா அலும்னாயும் நாங்க வந்து தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. 03-6-442-174.
0: நம்மை சுற்றி

0: ஜூலை தொடங்கி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அடையாள அட்டையுடன் பெட்ரோல் வாங்கும் மலேசியர் அனைவருக்கும் ஒரே விலை என்ற முறையில் நாடளாவிய நிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது டீசல் விலை.
1: மடானி உங்களுக்காக
2: இன்றைய வணக்கம்.
3: இன்றைக்கு ரவினுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நேயர் என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு இப்ப நம்ம கேக்கலாம்.
4: பாட்டு பாடுங்க, எனக்காண்டி ஒரு பாட்டு பாடுங்க.
3: ரவீன் பாட்டு பாடணும், நாங்க கேக்கணும்.
5: பாட்டு பாடவா?
3: பாட்டு பாட நாங்க பாடம் கேட்க அதெல்லாம் கிடையாது. லியோனல் மெஸ்ஸி இருக்கிறார்ல,
5: சரி,
3: அவருடைய பிறந்த நாள். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்களா?
5: என்ன பண்ண போற?
3: அர்ஜென்டினா உலக கிண்ணத்தோட 2026 பாடல தான் பாட போறீங்க.
5: அந்த பாடல் கேட்டது இல்லையே,
3: இப்ப கேளுங்க. இந்த பாட்டை தான் இப்ப பாட போறீங்க. ஒரு ஆள் அந்த பக்கமா பாருங்க, பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க 1 2 3 பாடுங்க கேப்போ.
5: அர்ஜென்டினா மார்டினஸ் மோலினா.
3: உங்களை உலக நம்பாவிட்டாலும் பரவாயில்லைங்க, உங்க கணவன் நீங்க நம்பினா மட்டும் போதும்னு மெஸ்ஸி சொல்லிருக்காரு.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அனுஷா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பத்துன்றதுக்குள்ள நீங்க சொல்லணும்.
1: ஐயோ, நீங்க சொல்றப்பயும் பயமா இருக்கு.
0: சொல்றப்பயே பயமா இருக்கா? எனக்கும் தான். ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா, பேரங்காடிகள், அதை சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வர்ற ஏழு விஷயங்களை பத்து வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா? நேரமே முடிஞ்சிருச்சுங்க. அண்ணா ஏழு ஏழு வந்துட்டீங்க அண்ணா நீங்க. அனுஷியா தான் இன்றைய வெற்றியாளர். மனமார்ந்த பாராட்டு உங்களுக்கு. கண்டிப்பா கேக்கலாங்க, சொல்லுங்க யாருக்காக என்ன பாட்டு? உங்களுக்கு மட்டுமே அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி. நம்ம நிகழ்ச்சியில மேலும் ஒரு வெற்றியாளருக்கு வாய்ப்பு நாங்க கொடுக்க போறோம். இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு, அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: போட்டி போயிடலாமா?
1: போலாமே.
0: ரொம்ப தயாரா வந்திருக்கீங்க போல பிரியா. சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, திரையரங்கு இருக்கு இல்லையா, அத நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்றத ஒரு ஏழு விஷயங்களை சொல்லணும். ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. உங்களை விட நான் தாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லையா? எதுக்கு கிள்ளி பாருங்க கைய, உண்மைதானு? நீங்க தான் வெற்றியாளர். மனமார்ந்த வாழ்த்து. என்ன பாட்டு, யாருக்காக சொல்லுங்க?
1: பாட்டு போடுங்க.

ராகுல் நம்பியார் வி கிருஷ்ணமூர்த்தி குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டதும் நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வழக்கம் போல ரொம்ப தயாரா இருக்காங்க. இன்றைக்கு வந்து சிறப்பு அங்கம் உங்களுக்காக இருக்குங்க. தமிழ் சினிமாவின் இரு பெரும் கலை சிகரங்களின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் வந்து சொற்களால் மனங்களை வென்றவர் கவியரசு கடதாசன் அவர்கள், இசையால் உலகை மயக்கியவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இருவருக்குமே இன்றைக்கு பிறந்த நாள். அந்த சிறப்பு அங்கத்தோடு உங்களை சந்திக்க போறாங்க. மறக்காம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இவரை பிரிகின்றே நான் உங்கள் கிஷன். நிறைவு பாடல் நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய குரல் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

சபா தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு மாமன்னர் அரை மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி. போடே டீசல் கூடுதல் 100 லிட்டர் ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க காலவரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கடந்த ஏப்ரலில் சபா குடாட் சண்டகான் வட்டாரங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு தனிப்பட்ட நன்கொடையாக 500,000 ரிங்கிட்டை வழங்கினார். சுல்தான் இப்ராஹிம் அறவாரியம் YSIJ மூலம் அந்நிதி வழங்கப்பட்டது. இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற நிகழ்வில் சுல்தான் இப்ராஹிம் அறவாரியத்தின் அறங்காவலர் தான்ஸ்ரீ அவிந்தர்ஜித் சிங் அந்த நிதியை சபா முதல்வர் டத்துஸ்ரீ ஹஜிஜினூரிடம் வழங்கினார். ஏப்ரல் 16 நாள் கோடாட் கம்புங் கும்பாவில் ஏற்பட்ட தீயில் 8 வீடுகளும் சண்டகான் கம்புங் பாகியாவில் 1050 வீடுகளும் அழிந்தன. இதற்கிடையில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நகாராவில் உயர்கல்விக் கழக மாணவர் 14 பேருக்கு 2026 பேரரசர் கல்வி உபகாரச் சம்பளம் BYDPA-வை வழங்கினார். அவர்களுள் 7 முனைவர் படிப்பையும் மேலும் 7 ஆராய்ச்சி துறையில் முதுகலை படிப்பையும் மேற்கொள்கின்றனர். கல்வி உதவி நிதியை பெறும் 4 வெளிநாடுகளில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களிலும் 10 பேர் உள்ளூர் ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களிலும் படிப்பை தொடர்வார்கள்.

0: தொழில்துறையின் விரைவான வளர்ச்சி, நகர் மேம்பாடு, தரவு மையங்கள் உள்ளிட்ட வியூக முதலீடுகளுக்கு ஈடாக ஜொஹோரில் உள்ள நீர் வளங்களின் பாதுகாப்பு தொடர்ந்து உறுதி செய்யப்படுவதை அரசாங்கம் நீண்டகால அணுகுமுறையின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. அம்மாநிலத்தில் தற்போது நாள் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படும் சுத்திகரிக்கப்படாத நீரின் அளவு 1052 மில்லியன் லிட்டர் என்று தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். இதன் தொடர்பாக அம்மாநிலத்தில் உள்ள மூல நீர் ஆதாரங்களின் திறனையும் நீர் விநியோக அமைப்பையும் வலுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு வியூக திட்டங்களை செயல்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். சபா சரவா உட்பட லபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள இதுவரை ஃபிளீட் அட்டையை பெறாத பொது தரை போக்குவரத்து சரக்கு வாகன நிறுவனங்கள் ஜூலை முதலாம் நாள் தொடங்கி டீசல் ரொக்கத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட நாளிலிருந்து நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை செயலாக்கத்திற்கு இணங்க இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். உதவித்தொகையுடன் கூடிய டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS இன் கீழ் பதிவு செய்ததற்கான ஆதாரத்தை சமர்ப்பிப்பது ஜூன் 30 நாள் அல்லது அதற்கு முன் ஃபிளீட் அட்டை விண்ணப்பித்திருப்பது இந்த கோரிக்கைக்கான முக்கிய நிபந்தனையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மை சப்சிடி அகப்பக்கத்தில் டீசல் ரொக்கத்தை திரும்பப்பெற விண்ணப்பிக்க நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வேளையில் பூடி டீசலுக்கான கூடுதல் 100 லிட்டர் ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு குறிப்பிட்ட காலவரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா மிசிசான் கூறினார். தகுதி பெற்ற பிக்அப் ஜீப் ரக வாகன உரிமையாளர்கள் அனைவரும் எந்நேரத்திலும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்வதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அவர் விளக்கினார். மேலும் பூடி டீசலுக்கான கூடுதல் ஒதுக்கீடு செயலாக்கம் ஒரே முறை வழங்கப்படும் சலுகை என்று என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளாத்தானியிலிருந்து தாய்லாந்துக்கு 300 லிட்டர் பெட்ரோலை கடத்தும் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. நேற்று தனமெரா கம்புங் லாலாங் பப்புயுவில் உள்ள செம்பனை தோட்டத்தில் எரிபொருளுடன் கைவிடப்பட்டிருந்த வாகனம் ஒன்றை பொது நடவடிக்கை குழு கைப்பற்றியது. இதன் வழி அதிகாரிகளிடம் பிடிபடாமல் இருக்க நாள் ஒன்றுக்கு ஒருமுறை மட்டுமே வெவ்வேறு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் நிரப்பும் கடத்தல்காரர்களின் தந்திரம் அம்பலமானதாக பிஜேஏ தளபதி மூத்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹமத் பாசி ஹுசைன் தெரிவித்தார். நாட்டின் அருங்காட்சியக துறையை தொடர்ந்து பொருத்தமானதாகவும் அத்துறையை வலுப்படுத்தவும் உருமாற்றவும் 3 முக்கிய வியூக நடவடிக்கைகளில் ஒற்றுமை அமைச்சு அருங்காட்சியகத்துறை மூலம் கவனம் செலுத்துகிறது. அருங்காட்சியகத்துறையின் வளர்ச்சியை வலுப்படுத்த அதன் தொடர்பான மானியத்தை அறிமுகப்படுத்துவதும் அத்துறையின் நிர்வாகத்தை மேம்படுத்த மலேசிய அருங்காட்சியக சட்ட வரைவை இயற்றப்படுவதும் அந்நடவடிக்கைகளில் அடங்கும் என அமைச்சர் டாக்டர் ஏரனகுடா தெரிவித்தார். மேலும் புத்ராஜயாவில் மலேசிய இயற்கை அருங்காட்சியகத்தை மேம்படுத்த மடானி அரசாங்கம் அங்கீகரித்துள்ளதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு
0: கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டை தொடர்ந்து தென்கொரியாவிற்கு சொந்தமான மேலும் 4 கப்பல்கள் ஹார்மஸ் நீரிணையிலிருந்து வெளியேறியுள்ளன. இதன் மூலம் அப்பகுதியிலிருந்து வெளியேறிய கப்பல்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. அந்த கப்பல்களில் மொத்தம் 26 தென்கொரிய மாலுமிகள் இருந்தனர். அவற்றில் ஒரு கப்பல் தென்கொரியாவுக்கு செல்லவிருந்ததாக பெருங்கடல் மீன்வள அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளை அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இடைக்கால ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து 60 நாள்களுக்கு கப்பல்கள் ஹார்மஸ் நீரிணையை கட்டணமின்றி கடந்து செல்ல தெஹ்ரான் அனுமதிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் விசையுறு ஏவுகணைகளை வைத்திருப்பதற்கான உரிமையை வலுவாக ஆதரித்தார். மேலும் தெஹ்ரானின் ஏவுகணை திட்டம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி உடன்பாட்டின் ஒரு பகுதியாக ஒருபோதும் இருந்ததில்லை என்றும் அவர் கூறினார். ஈரானின் ஏவுகணை திறன்கள் தொடர்பில் இரட்டை நிலைப்பாட்டை உட்படுத்தப்படக்கூடாது என அவர் தெரிவித்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விசையூறு ஏவுகணைகள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார். கியூபா, நிகராகுவா, வெனிசுவேலாவில் உள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியதுடன் அந்நாடுகளில் நடைபெறவுள்ள எதிர்கால தேர்தல்களை கண்காணிக்கவும் அமெரிக்க நாடுகள் அமைப்பு ஓஏஎஸ் முன்வந்துள்ளது. அந்த மூன்று நாடுகளில் நூற்றுக்கணக்கான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஓஏஎஸ் தெரிவித்தது. வத்திக்கனுடனான ஒப்பந்தத்தை தொடர்ந்து கைதிகளை விடுவிப்பதாக கியூபா உறுதியளித்த நிலையில் வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தொடர்ந்து நடைபெற்று வரும் கைதிகள் விடுதலையின் செயல்முறையை கண்காணித்து வருகிறார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. இன்று காலை 10 மணிக்கு கே குழு ஆட்டத்தில் கொலம்பியாவும் கோங்கோ ஜனநாயக குடியரசும் களமிறங்கின. இவ்வாட்டத்தில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. கொலம்பியாவுக்கான ஒற்றை கோலை டேனியல் மியூனோஸ் ஆட்டத்தின் 76th நிமிடத்தில் புகுத்தினார். கோங்கோ ஜனநாயக குடியரசு விளையாட்டு உத்திகளை பயன்படுத்த தவறியதால் தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது. இவ்வேளையில் எகிப்துக்கு எதிரான தங்களது இறுதிப் போட்டிக்கு முன்னதாக ஈரான் அணி அமெரிக்காவில் தங்குவதற்கான காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதன் பயிற்றுநர் அமீர் கலனோய் கூறினார். அவ்வணி மீது அமெரிக்க அதிகாரிகள் விதித்த அநீதிகள் குறித்து முன்னதாக புகார் அளிக்கப்பட்டிருந்ததை அடுத்து இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நிலவும் கடுமையான அரசு தந்திர மோதலில் இது ஈரான் அணிக்கு இழைக்கப்பட்ட அண்மைய கொடுமையாகும் என்றார். ஈராயிரத்து 2026 உலக கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிண்ணத்தை வழங்குவார் என ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபென்டினோ உறுதிப்படுத்தினார். உலக கிண்ண இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்பாடுகளின் போது இன்ஃபென்டினோவும் டிரம்பும் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொண்டனர். ஆயினும் ஜூன் 11 போட்டி தொடங்கியதிலிருந்து அது குறித்து டிரம்ப் மிக குறைவான பொது அறிவிப்புகளையே வெளியிட்டு வந்த நிலையில் இன்ஃபென்டினோ இந்த அறிவிப்பை செய்துள்ளார். இறுதியாட்டம் நியூயார்க் நியூஜெர்சி ஜூலை 11 நடைபெறவுள்ள நிலையில் டிரம்ப் இறுதியாட்டத்தை காண திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் அவர். சபா தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு மாமன்னர் 500,000 ரிங்கிட் நிதியுதவி. போடி டீசல் கூடுதல் 100 லிட்டர் ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க காலவரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேலை அப்பா. அது மட்டும் இல்ல, நெரிசல்ல வாகனம் ஓட்டுறதா இருக்கட்டும், அதே வேளையில முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி பரபரப்பா இருக்கும் போது ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்க போறோம், அதே வேளையில நீங்களும் அழைத்து பேச போறீங்க. எப்படி இருக்கின்றது இந்த வருடம்? ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இந்த வருடத்துக்கான திட்டங்களை வச்சிருப்பீங்க. 2026 தொடங்கும் போதே இதெல்லாம் செய்திடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. சிலர் வந்து என்ன செய்திருவாங்கன்னா, இந்த வருஷம் நோ ரெசல்யூஷன், அதாவது இந்த ஆண்டு திட்டம்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இல்லை, ஆண்டு குறிக்கோள்லாம் எதுவுமே இல்லை, தீர்மானங்கள்லாம் எதுவுமே இல்லை, வாழ்க்கை எப்படி நம்மளை கூட்டிட்டு போதோ அப்படி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஆஹா இல்லை இந்த வருடம் இந்த இந்த குறிக்கோள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. சரி, இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ஜூன் மாதம் இறுதியிலே இருக்கும், ஆறு மாதங்கள் நிறைவு காண போகின்றது, இன்னும் 6 மாதங்கள் இருக்கு, எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நீங்க இன்னைக்கு அழைச்சு பேச போறீங்க. இந்த 6 மாதங்கள் எப்படி கடந்தது, எப்படி சமாளிச்சிங்க அப்படின்றத அழைச்சு சொல்லுங்க. சாப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, சரி கூப்பிட்டு பேசிடுவோம் அப்படின்னாலும் உடனடியா நீங்க கூப்பிட்டு பேசலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேக்குது பாருங்க. ஒரு வானொலி எவ்வளவு அக்கறை பாருங்க உங்க மேல எங்களுக்கு.

சிலருக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். புதிய வணிகத்தை தொடங்கியிருக்கலாம், அல்லது மேற்படிப்பை நீங்க மேற்கொண்டிருக்கலாம், அதற்கான திட்டங்கள் எல்லாமே நிறைவா அமைஞ்சிருக்கும். சரி, எப்படி இந்த ஆண்டு 6 மாதங்களை கடந்த பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டிருந்தோம். நீங்களும் அழைச்சு பேசலாம்.

0: நேரம் பிற்பகல் மணி 1:30. அடுத்து இடம்பெறுகின்றது வரலாறு. வழங்குகின்றார் பினாங்கு ஆசிரியர் கல்விக் கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனிவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.
1: 20ஆம் நூற்றாண்டுக்கு முன் மலாயாவில் தமிழ் கல்வியின் ஆரம்பம். 1816ஆம் ஆண்டை நாம் மறக்க முடியாது. இந்த ஆண்டில் பினாங்கு இலவச பள்ளியில் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இதற்கு முன்பாகவே 1800ஆம் ஆண்டுக்கு முன் மலாக்காவில் திண்ணைப்பள்ளி என்ற முறையில் கல்வி இருந்தது. இவை முறையான பள்ளிகள் அல்ல, வீட்டு முன்பகுதியில் அல்லது கோயிலில் நடத்தப்பட்டன. ஆசிரியர்கள் பெரும்பாலும் பண்டிதர்கள், மாணவர்கள் மணலில் விரலால் எழுதி கற்றனர். பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் மிஷனரி பள்ளிகள் கல்வியில் முக்கிய பங்கு வகித்தனர். 1850களில் மலாக்காவில் பள்ளிகள் தோன்றினர். பின்பு சபராங் பிராய், ஜொஹூர் போன்ற இடங்களிலும் மிஷினரி பள்ளிகளை தொடங்கினர். இதே காலத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் வருகையுடன் எஸ்டேட் பகுதிகளில் சிறிய பள்ளிகள் உருவாகத் தொடங்கின. 1870களில் இவை அதிகரித்தன. ஆனால் இவை பெரும்பாலும் தரமற்ற வசதிகளுடன் இயங்கின. 1900 ஆண்டுக்கு முன் பிரிட்டிஷ் அரசின் கல்வி கொள்கை தெளிவாக இல்லை. எனினும் 20ஆம் நூற்றாண்டை அணுகும் பொழுது தமிழ் கல்வி மெதுவாக வளர்ச்சியடைந்தது. 1905ஆம் ஆண்டுக்குள் அரசு மற்றும் மிஷினரி பள்ளிகள் உருவாகின. ஆனால் பள்ளிகளின் எண்ணிக்கை மாணவர்களின் தேவைக்கு போதவில்லை. தொழிலாளர் குறியீடு 1912 மற்றும் 1923 பள்ளிகளின் உருவாக்கத்திற்கும் அடித்தளமாக அமைந்தது. ஆனால் தரமான கல்வி வழங்குவதில் இன்னும் பல குறைகள் இருந்தன. முடிவாக 20ஆம் நூற்றாண்டுக்கு முன் தமிழ் பள்ளிகள் முறையான அமைப்பின்றி இருந்தாலும் திண்ணை பள்ளியிலிருந்து மிஷினரி மற்றும் எஸ்டேட் பள்ளிகள் வரை வளர்ச்சி கண்டன. இந்த அடித்தளம் தான் பின்னர் கல்வி வளர்ச்சிக்கு வழிகாட்டியது. வரலாறு படிப்போம், வரலாறு காப்போம்.
0: வரலாறு கேட்டீர்கள். வழங்கினார் பினாங்கு ஆசிரியர் கல்விக் கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.

0: வணக்கம் விஜயா படிக்கிறேன்.
1: விஜயா சொல்லுங்க, விஜயா வாழ்க்கை என்ன சொல்லுது?
0: ரொம்ப சவாலா இருந்துச்சு. இது 6 மாசமா, அவங்க 6 மாசத்துக்கு ஒருபாடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறேன். கட்டிட்டேன், சரி 300 வழியில 150 வழி கட்டிடுவோம் அப்படின்னு. அதுதான் ரொம்ப சவாலா இருந்துச்சு. இப்ப முடிஞ்சிருச்சு, அப்பா அப்பதான் நிம்மதியா இருக்கும். இனிமே 6 மாசம்
1: இந்த கூட்ட கட்டி முடிச்சிங்க நீங்க?
0: முடிச்சுட்டேன் அப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
1: முடிச்சிட்டோமே, ஒவ்வொரு சவால்களும் சமாளிச்சு வரும்போது அப்பாங்கிற அந்த திருப்தி தான் எங்கேயோ நம்மள நிறுத்துது இல்லையா?
0: ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அப்புறம் எல்லாமே செட்டில் பண்ணிடுவேன். இபிஎஃப்ல இருந்து எல்லாமே செட்டில், சேவிங்ல இருந்து எல்லாம்.
1: இன்னும் இந்த 6 மாதங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க?
0: கவுல கொஞ்சம் காசு போட்டு வைக்கலான்னு ஒரு திட்டத்துல இருக்கேன். அப்புறம் 12 மாசம் ஹாலிடேக்கு போலான்னு ஒரு திட்டத்துல இருக்கோம். வேற
1: இப்ப இந்த வருஷம் முழுக்க ஒரு திட்டத்தை போட்டீங்க?
0: அது போட்டாச்சு, வருஷம் பொறுக்கும் போதே நல்லா போட்டுருவேன். ஆமா, அப்புறம் நம்மளுக்கு சமாளிக்க தெரியும், எந்த பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியுதுல்ல. அதனால
1: சரி, சிறப்பா இருக்கட்டும் இந்த வருஷம் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்,
0: ரொம்ப நன்றி.

ஹரிஹரின கிருஷ்ண நகுல் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 144 இசையும் இசையும்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்க, பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்து மலேசிய பாடல் ஒன்று நம்ம கேட்க போறோம். பெரும்பாலும் இந்த பாடல் அப்படின்னு சொன்னா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அதை கேட்கும் போதே மனசுக்குள்ள இதமா இருக்கும். இந்த பாடலை முதல்ல கேட்கும் போதே ஒரு சினிமா பாடல் மாதிரி இருந்தது, அதாவது அப்போ இருந்ததே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் இந்த பாடலை கேட்கும் போது அப்படின்னு இருக்கும். சுரேஷ் ரோகன், ஷர்மிளா சிவகுரு கொண்டு வரக்கூடிய பாடல் ஏறக்குறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்க மனசை அப்படியே லேசா இதமாக்கக்கூடிய பாடல்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

மழை அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்குங்களா, அப்படிதான் இருக்கும். ஏன்னா இசை மழை இல்லையா. சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில அவரே பாடின பாட்டாது 1:54 இசை மீசம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து சிலம்பரசன் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்க போகின்றோம். சரி, 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஏற்கனவே கிஷன் சொல்லியிருந்தார் இல்லையா, இன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் அப்புறம் MSV அவருடைய பிறந்த நாள். அதனால சிறப்பு அங்கமாக அவங்களுடைய பாடல்கள் இருவருமே இணைந்து பணியாற்றிய பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். அதனால 2 மணிக்கு பிறகு அவசியம் கேளுங்க. MSV குரலையும் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம்.

0: மாடானி உங்களுக்காக ஜூலை தொடங்கி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அடையாள அட்டையுடன் பெட்ரோல் வாங்கும் மலேசியர் அனைவருக்கும் ஒரே விலை என்ற முறையில் நாடளாவிய நிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது டீசல் விலை.
1: மாடானி உங்களுக்காக
2: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
3: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
2: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
3: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
2: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
3: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
2: என்னமா நீ வாட்ஸ்அப்ல
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80ஆம் 90ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். புடி மடானி டீசல் திட்டம் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய நிதியமைச்சர் எந்தவொரு பரிந்துரையையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக 2 நிதியமைச்சர் டத்து ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். ஒதுக்கீடுகளை அதிகரிப்பது உள்ளிட்ட அத்திட்டம் தொடர்பான எந்தவொரு முடிவும் உண்மையான பயன்பாட்டு தரவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ கடந்த ஆண்டு முழுவதும் இழப்பீட்டு கோரிக்கை மற்றும் சந்தாதாரர் நலன் தொடர்பான நிதியுதவியை செலுத்துவதில் 96% சராசரி கட்டுப்பாடு விகிதத்தை எட்டியுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். சுயதொழில் சமூக பாதுகாப்பு திட்டம் லிண்டும் கண்டீரி, தொழிலாளர் பாதுகாப்பு திட்டம் லிண்டும் பகர்ஷா, லிண்டும் கசி திட்டம் ஆகியவற்றின் கீழ் உள்ள அனைத்து பலன்களையும் உள்ளடக்கி முழுமையான ஆவணங்கள் பெறப்பட்ட பின்னரே விண்ணப்பங்களை செயலாக்குவதற்காக பெர்கேசோ கடுமையான வாடிக்கையாளர் சாசனத்தை வகுத்துள்ளது. வேளாண் துறை மற்றும் நாட்டின் உணவு விநியோகத்தில் அல்நினோ நிகழ்வினால் ஏற்படக்கூடிய எந்தவொரு தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தயாராக உள்ளதாக அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வின் காரணமாக கடுமையான வெப்பம் நிலவும் பட்சத்தில் அமைச்சு மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுப்பதுடன் வேளாண் உற்பத்தி, குறிப்பாக காய்கறி உற்பத்தியில் அதன் தாக்கத்தையும் கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். தென்கொரியாவின் ஆளும் ஜனநாயக கட்சி தலைவர் பதவியிலிருந்து ஜுங் ஷுங் ரே விலகினார். வரும் ஆகஸ்ட் 17 நடைபெறும் கட்சியின் தேசிய மாநாட்டில் மீண்டும் போட்டியிடுவதற்காக அவர் இம்முடிவை எடுத்துள்ளதாக யோன்ஹாப் தகவல் வெளியிட்டது. அதுவரை ஹன் பியோங் டோ கட்சியின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்பார் என்றும் ஜுங் கூறினார். கடத்தல் சட்டத்தை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மாதம் 2 ஜப்பானியர்களை சீனா கைது செய்ததாக ஜப்பானின் உயர்மட்ட அரசாங்க செய்தி தொடர்பாளர் மினோரு கிஹாரா தெரிவித்தார்.

மாதங்களாக நீடித்து வரும் அரசு தந்திர மோதலில் இரு ஆசிய போட்டித் தரப்பும் சிக்கித் தவிக்கும் நிலையில் சீனாவின் இந்நடவடிக்கை அமைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையமேசிவு நிகழ்ச்சியில இப்பொழுது தொடக்கம். நாம் பழம் பாடல்களை கேட்கவிருக்கின்றோம். ஆரம்பத்திலே சொன்னது போலதான் இன்னைக்கு கவியரசு கண்ணதாசன் அவரோடு MSV அவருடைய மெல்லிசை பன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய பிறந்தநாளும் கூட. ஆக இருவருமே இரு பெரும் சகாப்தங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களை பற்றி நம்ம விரிவாக பேச போறோம். அதே வழியில இருவரும் எழுதிய பாடல்கள், பிறகு MSV அவர்கள் இசையமைத்த பாடல்கள் என பல பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. அதற்கு முன்பாக தொடக்கமாக நம்ம ஒரு பாடலை கேட்டு விடுவோம். கேட்ட பிறகு மீண்டும் நாம சந்திக்கலாம்.

0: படகோட்டி திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. டி எம் எஸ் பி சுசிலா பாடலை கொண்டு வந்தார்கள். சரி, எம் எஸ் வி அப்படின்னு சொல்லும்போது அந்த எம் எஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? மனையங்கத்து சுப்பிரமணியன் விஸ்வநாதன் அப்படிங்கிற அவருடைய முழு பெயர் தான் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு, அல்லது எம் எஸ் வி அப்படின்னு அடைமொழியால் அழைக்கப்படுகின்றார். அவர் வந்து 1700 பாடல்களுக்கு மேலே இசையமைத்திருக்கின்றார். சரி, அவர் தேவ உடனான ஒரு நேரலையில் நேர்காணலில் ஒரு பாடலை பற்றியும் பேசியிருப்பார். அந்த நேர்காணலை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் நம்ம ஒளிபரப்போம்.
1: பாலூர்ல இருந்து லேடி வாய்ஸ்ல இருந்து சுசீலா, ஜானகி, வாணிஜயராம் எல்லாரையும் சரி, அப்புறம் இன்னும் பார்க்க போகலாம் நிறைய சிங்கர்ஸ் எங்களை பாடியிருக்காங்க. அந்த சிங்கர்ஸுக்கெல்லாம் என்ன தகுதி உண்டு, அவங்களுடைய குரல்ல என்ன வலிமை உண்டு? அதாவது நான் சொல்றேன், தப்பாடிச்சு கூடாது, குருவி தலையில பணங்க வைக்கக்கூடாது. இந்த சுமையை தாங்கக்கூட உள்ளவங்க அப்படி கொடுத்தோம்னா தான் டிஎம்எஸ் வாய்ஸுக்கு என்ன வரும். பாலமுள்ளி கிருஷ்ணா என் குரு, மனசிய குரு அவரும். நான் வந்து கேரக்டருக்கு தான், கதைக்கு தான் பாட்டு எழுதுகிறோம், கதைக்கு தான் மெட்டு போடுறோம், கதைக்கு தான் மியூசிக் பண்ணுறோம். அந்த பாட்டையே எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், டிஎம் சௌந்தரன் பாடியிருக்காரு, சிஎஸ் ஜெயராமன் பாடியிருக்காரு, யேசுதாஸ் பாடியிருக்காரு, பாலு பாடியிருக்கான். ஸோ இப்படி எல்லாரும் பாடியிருக்காங்க. எல்லா யேசுதாஸ் பாடியாச்சு, சிவாஜிக்கும் பாடியிருக்கு, எம்ஜிஆருக்கும் பாடியிருக்காரு. அந்த பாட்டுகள் யார் பாடினா நல்லாயிருக்குங்கிறத ஓரளவுக்கு ஒரு இசையம் பாடலுக்கு தெரியணும். அந்த பாட்டு யார் பாடினா நல்லாயிருக்கும், யார் பாடினா ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறதும் தெரியணும். ஸோ இது வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் அவர் பாடுறதுலேருந்து உங்களுக்குலாம் தெரியுமில்ல, அவங்களுக்கு ப்ளே பாக்ஸ்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ உங்களுக்கு படத்தோடு ஆக்ட் பண்ணுறதுக்கும் பாட்டுக்கும் உள்ள சக்தி, அந்த பாட்டுக்குள்ள மூடு, அது ஜனங்கள் ரசிக்க வேண்டிய ஜனங்கள் ரசிகனோட நானும் ஒரு ரசிகன், நான் ஒரு ரசிகன், அப்புறம் தான் நான் கலைஞன். நான் முதல்ல ஒரு ரசிகன், நான் நல்லா சமைச்சு ருசி பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். அப்போ நான் நல்ல சமயக்காரன் அப்படின்னா ஓரளவுக்கு மியூசிக் சுமாராக பண்ணுவேன் அர்த்தம். பாருங்க, அதோ அந்த பறவை போல வேண்டும், இதோ அதோ அங்க இருக்குது. அது வந்து பாட்டு எழுதி டியூன் பண்ணுது, அந்த அதோட தூரத்தில் இருக்கு.
2: இதோ இங்க
1: இப்படி சில விஷயங்கள் நிறைய
2: இருக்கு.
1: அதுல அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைக்கு தகுந்த பாவங்களை கொடுத்தா தான் அந்த மெட்டுக்கு இந்த பாட்டு.

0: பாடல்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நாங்க நம்புகின்றோம். 2:19 இசையும் நிகழ்ச்சியில நாம வந்து பழம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சரிங்க, அடுத்ததாக மெல்லிசை மன்னர் அப்படின்னு சொல்லும் போது அவரு மற்றும் ஒரு நேர்காணல்ல ஒரு பாடலை பற்றியும் பேசியிருந்தார். அதே வேளையில அவங்க கூட இசை அமைப்பாளர்கள் கூட இருக்காங்க இல்லைங்களா, இசைக்கருவிகள் வாத்தியர் வாசிப்பாங்க, அவங்களுடைய அந்த குழு அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதை நாம கேட்கலாம்.
1: ஒரு தடவை ஒரு நடந்த விஷயம் சொல்றேன். ஒரு கதை வந்து சொல்றார் ஸ்ரீதர், டாக்டர் சிவாஜிட்ட சொல்றாரு. சிவாஜி ஓப்பனா அந்த கதையை கேட்டு சொன்னாரு, ஐயோ இது வந்து பெரியவர் அண்ணன் நடிச்சா நல்லா இருக்குமே, எனக்கு அவ்வளவு சூட்டபடா இருக்காதே, போய் அண்ணனை கிடந்த. அது வரைக்கும் சிவாஜி எனக்கு படம் எடுத்த சித்ராலய ஆபீஸ்ல உரிமை குரல்ங்கிற படத்துக்கு மட்டும் நானும் ஸ்ரீதரும் போய் தான் எம்ஜிஆர் உட்காந்து நேரில் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தில் ஆக்டிவேட் பண்ணோம். அவரு கேட்கிறாரு, தம்பி வச்சு நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்துருக்கீங்களா, என்கிட்டயும் வந்தீங்கன்னு கேட்குறாரு. இப்போ கதை இந்த மாதிரி என்ன உரிமை குரல்னு ஒரு படம், குடும்பம் மாதிரி பழகும், வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் அம்மா பாப்பாங்க, என் வைஃப் கிட்ட பேசுவாங்க, வெரி க்ளோஸ் வெரி க்ளோஸ். என்னுடைய பர்த்டே ஒரு வரும் மாதத்தில் மூணு நாள் சேர்ந்தாப்பில் பர்த்டே, எனக்கு மட்டும் இல்லை திருவாதிர நட்சத்திரத்துக்கு என் வைஃப் என்னுடைய டாக்டர் ரெண்டாவது டாக்டர் தானே, ஆமாம் ஃபர்ஸ்ட் டாக்டர் சாரி. அப்புறம் மூணாவது நாள் வந்து புனர் பூசம் என் நட்சத்திரம், திருவாதிர புனர் பூசம் பூசம், இந்த மூணு நாள் எங்கள் வீட்டில் பெரிய திருவிழா நடக்கும். அப்போ கவிஞர்கள் பாடகர்கள் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறவங்க எல்லாம் நேராக வந்து கோழி ஆடுகள் எல்லாம் வெட்டி பிரியாணி பிரியாணி ஏற்காடு இருக்கிற சேர்ந்தங்களை சாப்பாடு போட்டு சந்தோஷமாக நடத்துவோம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மூணு நாள் ஃபங்க்ஷன் அது நடக்கும். எது சொல்ல வரேன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்த மியூசிஷியன்ஸ் என் கூட வாழ்க்கையில், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வயசில் பெரிய ஒரு ஜூனியர் சேட்டு, அந்த காலத்தில் நான் கஷ்டப்படும் போது எனக்கு சோப்பெல்லாம் வாங்க காசு கொடுப்பார் துணி விவரிக்கிறதுக்கு. அவர் வந்து என்கிட்ட சாகர வரைக்கும் நிறைஞ்சார், நான் பெரிய மியூசிக்டர் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் சின்ன மியூசிக்டர் தான், என் தப்பாக சொல்கிறாங்க யாரோ. முடிஞ்சு நடந்துட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு, இவங்கெல்லாம் மியூசிக்லாம் போட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்து நான் பேலன்ஸ் உள்ளே போயிட்டேன். ஆர்கெஸ்ட்ரா யாரும் வாசிக்க மாட்டாங்க, அப்படியே சைலண்டாக இருக்காங்க. ஏன் சைலண்டாக இருக்காங்கன்னு ஜியூனஸ் கிட்டே போய் குசு குசுன்னு பேசுவாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண, பேலன்ஸ் பண்ண முடியல, ரெடியான்னு கேட்டேன். ஒரு வாய்ஸ் கேட்கு, டே விஸ்வநாதா இங்கே வாடா. அந்த கும்பலில் டே விஸ்வநாதன் என்ன கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் நான் இருக்காரு, நான் இவ்வளோ புறம் பாக்கியம் பண்ணியிருப்பேன். அவர் தான் ஜூனியர் செட்டு. இந்த மியூசிக்கில் ரெண்டு ஆவர்த்தனம் போட்டிருக்கேன், அந்த மூணாவது ஆவர்த்தனத்தை சேஞ்ச் பண்ண நல்லா இல்லை, அப்போ தான் நாங்கள் வாசிப்போம். அவரை வச்சு சொல்ல வச்சுருக்காங்க. இப்போ எங்கிட்ட மியூசிஷியன்ஸ்லாம் எவ்வளோ அக்கறையாக வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள்.

ஆஹா, இன்றைக்கு நம்ம வில்லிசை மன்னர் அவருடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அவருடைய இசையில அது மட்டும் இல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து மற்றொரு பெயரும் உங்களுக்கு ஞாபகத்து வரும். ஏன்னா இருவரும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அப்படின்ற இருவரும் சேர்ந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில எம் எஸ் வி மட்டுமே 950 படங்களுக்கு மேல் இசையமைத்து இருக்கின்றார். அதுக்கு பிறகு இளையராஜா, அடுத்து அடுத்து வரக்கூடிய இசையமைப்பாளர்களோடும் அவர் வந்து இசையமைத்திருக்கின்றார். அதே வேளையில அவரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா, மெல்லிசை மன்னர் அப்படிங்கிற அந்த புகழ் பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்கு மெல்லிசை மன்னர் என்கின்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். சரி, அடுத்து அவருடைய இசையில பி. சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லும் போது சுக குரலுக்கு சொந்தக்காரர் அவர் இல்லையா, சுகமான குரலாக இருக்கும் அவருடைய குரல். சரிங்க, எப்போதுமே இந்த இருவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இரு சகாப்தங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கவியரசு கண்ணதாசன் பிறகு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களாக எப்போதுமே என்னன்னா அவங்களை பார்த்து படித்து வரலாற்று குறிப்புகளை பகிர்வதை விட மீண்டும் அவர்களுடைய குரல்களை ஒலிபரப்பி அந்த குரலை நாம கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் இன்றைக்கு அவர்களுடைய குரல்கள் இடம்பெற்றன. அந்த வகையில் எங்க கவியரசு கண்ணதாசன் அவருடைய குரலை காணலையே அப்படின்னு கேட்கலாம். இது அடுத்து வருகின்றது. அவர் ஒரு தாலாட்டு பாடலை பற்றி சொல்லியிருப்பாரு, ஆனால் அவருடைய மிகவும் பிரபலமான அவருடைய எழுத்தில் உருவான தாலாட்டு பாடல் இன்று இடம்பெறவிருக்கின்றது.
1: ஏன்

அத்தையடித்தாளோ அல்மலர்கண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூச்செண்டாலே. இவன் நாத்தனார் அடிச்சா அள்ளி தண்டால அடிப்பாளாம், இவங்க அண்ணன் அடிச்சா மல்லிகை பூச்செண்டால் அடிப்பாளாம்.

0: கண்ணும் அடிக்கவில்லை, ஐ நிழலும் தீண்டவில்லை. அவன் தானா அழுகிறான் தம்பி துணை வேண்டும் என்று.
1: நீ ஒரு கருவி, இந்த கருவி இயங்கும் போது சிருஷ்டி அங்க நடக்குது.

0: இது கவியரசு கண்ணதாசன் அவருடைய தாலாட்டு பாடல். சரி, அடுத்ததாக அவர் இறுதியாக பல மேடை பேச்சுகளை அவர் பேசியிருக்கின்றார். நிறைவாக, அதாவது இறுதியாக அவர் இருப்பதற்கு முன்பாக பேசிய பேச்சினை அடுத்து நாம, அந்த உரையை அடுத்து நாம் ஒளியேற்றவிருக்கின்றோம். மகாகவி பாரதியாரை பற்றி அவர் பேசியிருக்கின்றார். அதே வழியில தமிழினுடைய நிலைப்பாட்டையும் அவர் சொல்லியிருக்கார்.
1: சாதாரணமாக பேசும்போது கூட ஆங்கில வார்த்தை கலந்து பேச ஆரம்பித்தேன். என் ஒய்ஃப் ட்ரெயினுக்கு போனா ட்ரெயின்ல ஒரே க்ரௌடு, நானும் கூட அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள ஏறிட்டேன். உள்ள பார்த்தா ஒரே நேஸ்டி, இது என்ன கவர்மெண்ட், கொஞ்சம் கூட கிளீனா வச்சுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிட்டுது, நான் உடனே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கிட்டேன் என்று இப்படி ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசுவது ஒரு மரபாயித்து நாயக்கிறாலும் கூட கெட் அவுட் டாக் இந்த ஆங்கிலத்திலேயே பேசுவது வழக்கம் ஆயிற்று. வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கம் வந்தவுடனேயே ஆங்கிலம் படித்தால்தான் மரியாதை, தமிழுக்கு மரியாதையே இல்லை என்று ஆகி போய் ஒரு நூற்றாண்டு, ஒன்னரை நூற்றாண்டு காலம் தமிழுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, யாரும் தமிழ் படிப்பதிலே அர்த்தம் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று ஆகிவிட்டோம். அந்த காலங்களிலே எல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது தமிழ் வாத்தியார் யாருன்னா ஒரு துண்டு போத்து போத்தி கொண்டு நெத்தியில விபூதி பூசி பரதாம நிற்பார். ஊருக்கு இடைச்சி நான் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க, பிள்ளையார் கோயில் ஆண்டி இல்லை, ஊருக்கு இடைச்சும் தமிழ் வாத்தியார். அவ்வளவு கேவலமாக தமிழ் போய் தமிழ் படித்தவனுக்கு இந்த நாட்டிலே மரியாதையே இல்லை என்று இருந்த போது தன்னுடைய ரெண்டு கொம்புகளாலே அதள விதள சுதள பாதாளத்தில் கிடந்த தமிழை குத்தி தோண்டி எடுத்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் அதை வெளியிலே கொண்டு வந்து போட்டவன் மகாகவி பாரதியார். அவன் தான் முதல் முறையிலே தமிழுக்கு மறுமலர்ச்சி கொடுத்தான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், நாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிசனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றெல்லாம் பாடி செந்தமிழ்நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றெல்லாம் பாடி பாடி பாடி அன்றைக்கு கேட்காத செவிடர்களுக்கு முன்னாலே பாடி வைத்தார். இன்றைக்கு நாம் பாடி கேட்கின்ற மனிதர்களுக்கு
0: கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எப்போதுமே அவருடைய மேடை பேச்சுகள்ல, அவருடைய சொற்பொழிவுகள்ல நகைச்சுவை கலந்த தொனி எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அடுத்து மகாகவி பாரதியாருடைய பாடலை தான் கேட்க போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: நிறைய பேர் அழைச்சு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய உங்களை மகிழ்விப்பதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி, அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிறைய பேர் அழைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. பாடல்கள் தொகுப்பு யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்றத உங்களுடைய அழைப்பே எங்களுக்கு வந்து காட்டியிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். சிறார் பாதுகாப்பு குறியீடு சிபிசி. தகுதியான பயனர்கள் மட்டுமே சமூக ஊடகங்களை அணுக அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்வதில் பாதுகாப்பான நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் பொறுப்புணர்வுடன் செயல்படும் வயது சரிபார்ப்பு முறைகளை நிர்ணயிக்கிறது. 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கீழ் இந்த குறியீடு இம்மாதம் 1ஆம் நாள் தொடங்கி செயல்படுத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் 12 வரை நாடு முழுவதும் 42,807 தொழிலாளர்கள் தங்களது வேலையை இழந்துள்ளனர் என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். வணிக நிறுவனங்கள் மூடப்படுவதும் அவை ஆட்குறைப்பு செய்வதும் இதற்கு முக்கிய காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன என சமூக பாதுகாப்பு நிறுவனம் சொக்சோ தரவுகள் காட்டுவதாக அவர் கூறினார். தேசிய கரிம வரி கொள்கையை முழுமையான முறையில் இறுதி செய்வதற்கான இறுதிக்கட்ட பணியில் அரசாங்கம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடக்க செயலாக்கம் இரும்பு, எஃகு, ஆற்றல் ஆகிய துறைகளை மையமாக கொண்டுள்ளது. இஃது 2050 நிகர சுழிய கரிம வெளியேற்ற இலக்கை அடைவதற்கான மலேசியாவின் கடப்பாட்டுக்கு ஏற்ப உள்ளது என்று நிதி துணை அமைச்சர் லியூ சின் தாங் தெரிவித்தார். அரசு சார்பற்ற அமைப்புகள் வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெறுவது தொடர்பான சட்டங்களை இந்திய அரசாங்கம் கடுமையாக்கியுள்ளது. அந்நிதி எதற்காக எங்கு பயன்படுத்தப்படுகிறது போன்ற விவரங்களை அந்த அமைப்புகள் விரிவாக தெரிவிப்பதை அந்த சட்டங்கள் நோக்கமாக கொண்டுள்ளன. பெறப்படும் நிதி சில வேளைகளில் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டதை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மாநிலத்தில் H5 பறவை காய்ச்சல் நெச்சுயின் வேகமாக பரவக்கூடிய திரிபுவை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதன் தொடர்பில் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் ஜூலி காலின்ஸ் கூறினார். அதேவேளை அண்டை நாடுகளுக்கான கோழி முட்டை ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். 2026 ஃபீஃபா உலக கிண்ண காட்பந்து. டாக்டர் கொங்கோவுக்கு எதிரான ஆட்டத்தில் 1-0 என வெற்றி பெற்று 32 கொண்ட சுற்றில் தனது இடத்தை உறுதி செய்த கொலம்பியாவை அதன் பயிற்றுநர் நெஸ்டர் லொரென்சோ பாராட்டியுள்ளார். கொங்கோவுடனான பலத்த போட்டிக்கு நடுவே தனது அணி பல்வேறு வழிகளை ஆராய வேண்டியிருந்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனித

தொடர்ந்து நீங்க இணைந்திருக்கீங்களா மகிழ்ச்சி அப்படின்னா இனிய பாடல்கள் அடுத்தடுத்ததாக உங்களுக்கு காத்திருக்கின்றன. தொடர்ந்து நினைந்திருங்கள். அதே வேளையில இன்றைக்கு ஜூன் 24 24 ஆமா, யாருக்கு பிறந்த நாள்? உங்களுக்கு பிறந்த நாளா? வாழ்த்துகள் வந்து சேரட்டும்.

ஹரிஹரன் ஸ்வேதா மோகன் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. 3:15 நேரம் இப்பொழுது. ஏசி மியூசியம்ல அடுத்து மலேசிய பாடல் ஒன்று வருகின்றது. இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். கொக்கோ நந்தா எழுதியிருக்காரு. சுந்தராவுடைய இசையில அன்பா சந்துரு ஸ்லாஷ் செல்வா ஆகியோர் கொண்டு வர போறாங்க. மீண்டும் அந்த பழைய நினைவுகளுக்கு நம்ம செல்ல போகின்றோம். இந்த பாடலா அப்படின்னு கேட்ட பிறகு நீங்களே சொல்வீங்க.

0: ஹலோ, வணக்கம். மின்னல சார்,
1: வணக்கங்க.
0: ராமன் சிரமால இருந்து பேசுறேன். இன்னைக்கு என்னோட மனைவிக்கு பிறந்த நாள், 50 வயசு. அவங்க பேரு வந்து ஆனந்தி. அத ஒரு வாழ்த்துக்கள் சொல்லதான்.
1: நிச்சயமா ஆனந்தி, அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து வந்து சேரட்டும். நன்றிங்க ராமன்.
2: வணக்கம் கோகிலம், வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஒரு வாழ்த்து சொல்லணும். இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள்.
1: சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க.
2: அண்ணன் பேரு ராமராவ். அவங்க வாழ்த்து வந்து ஈஸ்வரி, சாந்தி, ஹேமாசினி, விஜயாத்ரி, சமுத்திரா.
1: எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும். நன்றிங்க.

ராம சஞ்சனா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, அடுத்து கனவே கனவே அப்படிங்கிற பூமாரங்ஸ் குழுவினர் கொண்டு வரக்கூடிய பாடல், மலேசிய பாடல்.

0: கலையுதே கனவே கலையாதே.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: ஆமாங்க, கனவுகளோட நீங்க காத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளாவது இந்த அறிவிப்பு அறையில நாம உட்காந்து பேசிட மாட்டோமோ, நம்ம குரல் வானொலியில கேட்காதா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட நீங்க காத்துக்கொண்டே இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு கொஞ்சமா பேசி, கொஞ்சம் அறிவிப்பு செய்து அனுப்பி, அதே வழியில ஒரு சின்ன எழுத்து படிவத்தை என்னென்னலாம் பேச போறீங்க அப்படிங்கறத எழுதி எங்களுக்கு அனுப்பி வைங்க. மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள காத்துக்கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மறுவாரமே நம்முடைய நிகழ்ச்சியில, ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில பேசலாம். ஆக நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அடியை எடுத்து வச்சிருங்க, நிச்சயமா அடுத்த அடி நீங்க வானொலியில பேசிட்டு இருப்பீங்க.

0: வணக்கம் கோகிலம்.
1: வணக்கம்.
0: கிளைங்கல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன். ஒரு வாழ்த்து சொல்லணும்.
1: சொல்லுங்க, யாருக்கு?
0: என்னோட மனைவிக்கு. 68 வயது பிறந்த நாள்
1: இன்றைக்குங்களா?
0: இன்று பிறந்த நாள். வாழ்த்து வந்து கணவர் சுப்பிரமணியம், மகன் வந்து ஹரிபிரசாத், மருமகள் சந்தனப்பிரியா, இன்னொரு மகள் வந்து கோமதி, மருமகன் வந்து கோபி, சஸ்வத், அவங்க அவ்வளவுதான்.
1: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் இவ்வளவு பதற்றோம்?
0: ரொம்ப நேரமா அடிச்சுட்டு இருந்தேன்.
1: சரிங்க, எங்களுடைய வாழ்த்து வந்து சேர்ட்டோம். நன்றிங்க.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொந்த பந்தங்களை பேணி இணைந்து வாழ்ந்தார்கள். ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஒரு கூட்டத்தினர் வந்திருந்தனர். அவ்வாறு வந்த குழுக்களில் பனு ஹிலால் கோத்திரத்தவரும் வந்திருந்தனர். அவர்களிடையே அன்னை அவர்களின் சகோதரியின் மகனான சியாத் பின் அப்துல்லா பின் மாலிக் ஆம்ரி அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் தனது சிற்றன்னையான மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கும் முகமாக அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வேலை நிமித்தமாக வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அருகில் முன்பின் தெரியாத ஒரு நபர் நிற்பதை பார்த்தார்கள். மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபருடன் மிகவும் சகஜமாக பேசுவதை பார்த்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இவர் எனது சகோதரியின் மகன், உங்களை சந்திக்க வந்த குழுவினருடன் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினார்கள். இதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இரத்த பந்த உறவுகளை எவ்வாறு பேணி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். அதாவது, தன் சொந்த பந்தத்தில் உள்ள அனைவரிடமும் நல்ல அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டதனால் அவர்களை அவர் சொந்த பந்தங்கள் அனைவரும் அடிக்கடி வந்து பார்த்து செல்பவர்களாகவே இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறையச்சம் மிக்க பெண்மணியாக திகழ்ந்ததோடு நற்பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாடுகளை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். உறவுகளை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னை அவர்கள் இறந்த பொழுது இதையே புகழாரமாக அன்னை அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூடினார்கள். இவ்வாறு அன்னை அவர்கள் சொந்த பந்தங்களின் நட்பை பேணி வந்த போதும் அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்கள் செய்யும் போது தன் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட கண்டிக்க தவறாமல் இருந்ததில்லை. ஒருமுறை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மது அருந்திவிட்டு அன்னை அவர்களின் வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது அவர்கள் வீட்டு வாசலிலேயே வைத்து, அல்லாஹுவும் நபியும் தடுத்த செயலை செய்துவிட்டு எங்கள் வீட்டிற்குள் தாங்கள் நுழைய வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறி அனுப்பினார்கள். இந்த ஹதீஸ் மூலமாக நம் தந்தை, நம் தாய், நம் சகோதரர், நம் சகோதரிகள், நம் கணவன் அல்லது நம் மனைவி என்பதற்காக அவர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யும் போது அதை ஆதரிப்பது கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாத்தில் எவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாமும் நம் வாழ்வில் தடை செய்ய வேண்டும். இது மது மட்டுமல்ல, வட்டி முதலான மற்ற விஷயங்களிலும் இஸ்லாத்தின் வரைமுறைகளை பேணி வாழ வேண்டும். நாம் மட்டுமல்லாமல் நமது சொந்த பந்த உறவுகளையும் வாழ தூண்ட வேண்டும். நம் சொந்த பந்த உறவுகளில் இவ்வாறு தவறான செயல்கள் செய்பவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நம் மீதும் குற்றமாகும். நாம் அவர்களுக்கு நல்லதை ஏவி அல்லதை தடுக்க வேண்டும். மேலும் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலே மற்றொரு சம்பவம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு நடந்த சம்பவம் அது. அல்லாஹுவின் பாதையில் தான தர்மங்கள் செய்வதிலேயே தங்களிடம் இருந்த பெரும் பொருளாதாரத்தையும் செலவு செய்த நிலையில் தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவருக்கு உதவி செய்வதற்காக தனக்கு தெரிந்தவரிடம் பெரும் தொகையை கடனாக கேட்டபொழுது, இவ்வாறு கேட்கிறீர்களே, இதை உங்களால் அடைக்க முடியுமா, இது உங்களுக்கு தேவைதானா என்று கேட்ட நபருக்கு பதிலாக, என் கணவர் அல்லாஹுவின் தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், கடன் வாங்கும் பொழுது அதை கொடுக்கக்கூடாது என்ற நியத்தில் வாங்கக்கூடாது. அதற்கு மாற்றமாக எவர் ஒருவர் கடன் வாங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ், இந்த கடனை கண்டிப்பாக கொடுத்து விடுவேன் என்ற நியத்தோடு வாங்கினால் அல்லாஹ் அந்த கடனை அடைக்க போதுமானவன். இந்த செய்தி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் உள்ளது. ஆனால் இன்று கடன் கேட்டால் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கடனை வாங்கிவிட்டு அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அழகிய கடன்கள் இஸ்லாத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அழகிய கடன்கள் என்பது வட்டி இல்லாத, வட்டி நோக்கம் இல்லாத கடன்கள். எனினும் கடன்களை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறும் பொழுது, ஒருவர் கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே கடன்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் படைத்த ரஹ்மானே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறும் பொழுது, நாம் எனக்கு தெரிந்தவர்தானே, என் சொந்தக்காரர் தானே, நமக்குள் எதுக்கு எழுத்து என்பதெல்லாம் கூறிக்கொண்டு எழுதி வைக்காமல், எழுதி எதுவும் பெறாமல் அப்படியே கடனை கொடுத்து விடுகின்றோம் அல்லது கடன் பெற்றுக்கொள்கின்றோம். பின்னால் அதை கேட்கும் பொழுது அதனால் எவ்வளவு மன வருத்தங்களும் மனத்தாக்கங்களும் ஏற்படுகின்றன. அதற்கு முன்பதாகவே கடன் கேட்டு வருபவரும் கடனை கொடுப்பவரும் முறையாக எழுதி வைத்துக் கொண்டால் இரு உறவுகளும் மென்மேலும் வலுப்படும். அவ்வாறு கடன் கேட்டு வருபவர்களிடம் நாம் அல்லாஹ்வினுடைய அந்த ஆயத்தை கூறி, அல்லாஹ் கூறியுள்ளான், எனவே நாம் இருவரும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என புரியும்படி எடுத்துக் கூறி எழுதி கொள்ள வேண்டும். இதுவே அல்லாஹ் காட்டிய சீரான வழி. இதை புரிந்து நடக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் சுவன மலரை செவிமடிப்போம்.

நேர்களே, அழகிய கடன் பற்றி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நான் திடீரென்று வரும் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றார்கள். ஏனென்றால் திடீரென்று வரும் மரணத்தின் போது நான் யாரிடம் கடன்பட்டுள்ளேன் என்பதாக யாரிடமும் கூற முடியாமல் போய்விடும். சக்ராத்துடைய நிலையில் கூட நம்முடைய கடன் பற்றிய விவரங்களை நம் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட வேண்டும். ஏனெனில் நாளை அதிபயங்கரமான அந்த மறுமை நாளிலே ஷஹீதுகள் கூட சுவனத்திற்குள் நுழைய முடியாமல் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பதை பதைத்து நிற்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் உலகில் வாழ்ந்த பொழுது கடன் வாங்கி அதை முறையாக திருப்பிச் செலுத்தாமல் இருந்திருப்பார்கள் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கடன் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பவர்களும் கடன் வாங்குபவர்களும் எழுதி வைத்துக் கொள்வதே சிறந்தது. ஏனெனில் அல்லாஹுவும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த வழியில் நாம் அழகிய கடனை வாங்குவதும் கொடுப்பதும் சிறப்பாக அமையும். கடன் பற்றி அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் அளித்த போது, அதை ஏற்றுக்கொண்ட நபர் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுத்தார்கள். மேலும் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்கள் சம்பந்தமான ஹதீஸ்கள், அதிலும் குறிப்பாக மாதவிடாய், குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் உள்ள மிக அதிகமான ஹதீஸ்களை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நான் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, சின்னம்மா எனக்கு தலை சீவி விடுங்கள், ஏனெனில் என் மனைவிக்கு மாதவிடாய், அவள் தலை சீவி விட முடியாது அல்லவா என்று கூறினேன். இதை கேட்ட மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுக்கு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் நினைவுக்கு வரவில்லையா? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மாதவிடாய் நேரங்களில் எங்களின் மடியில் தலை வைத்து உறங்கியிருக்கிறார்கள், எங்களுடன் உணவு உண்டியிருக்கிறார்கள், ஒரே பாயில் படுத்திருக்கிறார்கள் என்பதாக மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் ஒரே ஹதீஸ் மூலமாக தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். மாதவிடாய் சம்பந்தமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெண்மணிகள் கேட்ட பொழுது, அல்லாஹ் தன்னுடைய ஆயத்தில் மாதவிடாய் என்பது ஒரு உடல் உபாதை, அது மனம் சம்பந்தப்பட்டதல்ல, அந்த நேரங்களில் தொழக்கூடாது மற்றும் நோன்பு வைக்கக்கூடாது, வீடு கூடுவதும் கூடாது, மற்ற அனைத்து அமல்களையும் இயல்பாக மற்ற காலங்களைப் போல் செய்யலாம். அல்லாஹ் பெண்கள் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாகவே அவர்களின் உடல் வலி இருக்கும் மாதவிடாய் நேரத்தில் தொழுதல் மற்றும் நோன்பு வைத்தல் போன்ற அமல்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான். இது அல்லாஹ் பெண்களான நமக்கு கொடுத்த சலுகையாகும். மாதவிடாய் காலங்களில் தொழாத தொழுகையை மீண்டும் எடுத்து கதா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட நோன்பை மீண்டும் உடல் சுத்தத்திற்கு பின்பு கதா செய்ய வேண்டும் என்பதும்

0: இனிமை இனிமை இந்தளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடுவோமா? அன்பு வணக்கம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து தீரா இசையில வழக்கம் போல புதன்கிழமை அப்படின்னாலே தெய்வீகன் தாமரை செல்வன் வந்துருவார் இல்லையா, காத்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய தொகுப்புல இனிமையான பாடல்கள், 80ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. மீண்டும் நாம சனிக்கிழமை சந்திக்க போறோம் இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் 1 மணிக்கு.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பொருள் சேவை வரி GST உட்பட பயனீட்டு வரிகள் தேசிய வரி முறையின் முதன்மை தீர்வாக கருதப்படக்கூடாது, மாறாக மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு கவனம் செலுத்துதல் அவசியம் என நிதி துணை அமைச்சர் லியோ சின்தோங் கூறினார். மக்கள் அதிகமானோரை வருமான வரியை செலுத்தும் நிலையை அடையச் செய்வதன் மூலம் நாட்டின் வருமான வளமும் வலுவாகும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஈராயிரத்து 2026 முதல் காலாண்டில் உள்நாட்டு சுற்றுலா மூலம் பெறப்பட்ட வருமானம் 34 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் அது 15.8% விழுக்காட்டு வளர்ச்சியை காட்டுவதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையும் 7.2% விழுக்காடு அதிகரித்து 74.7 மில்லியனாக பதிவானதாக அது கூறியது. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரின் தலைமைச் செயலாளரும் அவரது நெருங்கிய பங்காளிகளுள் ஒருவரான டேரன் ஜோனஸ் தொழிலாளர் கட்சி தலைமை பதவி மட்டுமின்றி ஸ்டார்மருக்கு எதிரான வேறு எந்த போட்டியிலும் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். அதேவேளை அந்த பதவிக்கான ஒரே முக்கிய வேட்பாளர் என கருதப்படும் ஆண்டி புர்ஹனமுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தனது ராணுவ ஆற்றலை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக வடகொரிய கடற்படைக்கு அணு ஆயுதங்களை வழங்குவதற்கும் பெரிய போர் கப்பல்களை கட்டுவதற்கும் திட்டமிட்டுள்ளதாக கிம் ஜோங் உன் அறிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை தாங்கும் திறன் கொண்ட கடற்படையை உருவாக்கும் திட்டம் நிர்ணயிக்கப்பட்டபடி முன்னேறி வருவதாக அந்த வடகொரிய தலைவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. நாளை காலை 6 மணிக்கு நடைபெறும் சி குழு ஆட்டத்தில் பிரேசிலும் ஸ்காட்லாந்தும் சந்திக்க உள்ளன. முதல் ஆட்டத்தில் மொரோக்கோவுடன் சமநிலையும் இரண்டாம் ஆட்டத்தில் ஹெய்தியுடன் வெற்றியையும் பதிவு செய்துள்ள பிரேசில் இவ்வாட்டத்திலும் வெற்றியை பதிவு செய்ய கடுமையாக போராடும் என அதன் பயிற்றுநர் கார்லோ ஆன்செலோட்டி கூறியுள்ளார். பட்டியலில் பிரேசில் முதல் நிலையில் உள்ளது. இவ்வேளை நாளைய ஆட்டத்தில் முதன்மை ஆட்டக்காரர் நெய்மார் களமிறங்குவாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

எப்படி சொல்றது, அது ஒரு வகையான திருப்தி. இந்த தீரா இசையில வந்து உங்ககிட்ட பேசுறது. மணி 4:04 புதன்கிழமை எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு தேதி June 24, 2026. இன்னும் ஒரு 6 நாள் எங்க போனுச்சு ஜூன்னு, ஜூன் மாசத்தை தேட போறோம், இன்னும் ஒரு வாரம். சரி வாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, அடுத்த 4 மணி நேரங்கள் நாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி மனசை லேசாக்கும் தருணங்களை அப்படி லேசா ரசிக்க தொடங்குவோம். பெய்யும் மழையும் அழகுதான், அடிக்கிற வெயிலும் அழகு, உங்களை பார்த்து பார்க்காம போறவங்களும் அழகுதான், உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறவங்களும் அழகுதான். என்ன சொல்றீங்க, எல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கு. எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல வரக்கூடிய பாடலோடு இன்றைய தீரா இசைக்கு தொடக்கம் கொடுப்போம். காற்றின் நிலை வரும் கீதம் படத்துக்காக இசைஞானியின் இசையில கண்டேன் எங்கும் பூமகள்.

என்னுள்ளே எங்கோ இயங்கும் கீதம். இந்த ஏக்கத்துக்கு ஒரு மருந்து என்னன்னா தீரா இசை. வேற எங்கேயும் போகாதீங்க. தீரா இசையில வர ஒவ்வொரு பாட்டும் உங்க ஏக்கத்துக்கான மருந்தாகவே இருக்க போது. அது என்னன்னு தெரியலங்க. அந்த பாடல்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்லலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்க தான் கூப்பிட போறீங்க. எதுக்கு அப்படின்னா, எங்கேயோ பாட்டு நிற்கும் அங்கிருந்து நீங்க தொடங்க போறீங்க. என்ன பாட்டு அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. உங்கள் குரலை கேட்க காத்திருக்கின்றது அந்த பாட்டு ஏங்குதுங்க. என்னுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு பகுதி எடுத்துட்டாங்க அதை முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்குது. நீங்க அழைக்காமலா? கடவுள் அமைத்து வைத்த மேடை அவள் ஒரு தொடர்கதை.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
5: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நினைவெல்லாம் நித்யா படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் அது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, போட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு பாடல் வரும், அந்த பாடல் எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாகேஷ் வந்திருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்கு. நாகேஷ் வந்திருக்காங்க, ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க பாடணும்.
1: முடியும் நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் இப்படி வருது, கேளுங்க.

0: கதிரில் ரோஜா அப்படிதான் வரும் நினைக்கிறேன்.
1: அப்படியா? அப்படிதான் வரும். எங்கிருந்து எப்படி வரும்?
0: கரெக்டானே தெரியலையே.
1: அந்த தொடக்கம் சரியா இருந்தது.
0: காலை பனியில் ரோஜா
1: ஒரு
0: கவிதை பாகம் பாட,
1: கவிதை பாடி ஆடல.
0: ஓகே.

0: ஓரளவுக்கு வந்துட்டேன். இருங்க, காலை பணிகள் ரோஜா கவிதை பாடியாட, அப்புறம் என்ன வந்து
1: இயற்கையின் அதிசயம்,
0: அந்த ராகம் பாடுவாரு,
1: அதெல்லாம் நமக்கு வேண்டாம்.
0: இதுவே கஷ்டமா இருக்கு, ராகம் மண்ணா எஸ்பிவி தான் முடியும்.
1: சரி, முயற்சி செய்ததுக்கு பாராட்டு, ரொம்ப நன்றி. இன்னொரு நேயருக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்க கூப்பிட்டா நீங்களும் பேசலாம், பாட்டை கண்டுபிடிக்கலாம், என்ன பாட்டுன்னு தெரிந்து கொள்வதற்கும் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். மனு ஜானகி.

0: மந்திரம் சொன்னேன் கேட்டுட்டு வந்திங்க மணி இப்போ 4:32. தீரா இசை மின்னல்ல உங்களுடைய மாலை பொழுதை ரொம்ப நல்லபடியா கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. பாட்டு ஒன்னு வரும், அந்த பாட்டு எங்க நிக்கதோ அங்கிருந்து நீங்க வரணும்னு சொல்லி இருந்தோம்.
1: ராஜா நீ போல பேசுறேன்.
0: ராஜா, ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர ராஜன் வந்திருக்காரு. சரி, உங்களுக்கான பாடல் இப்படி வருது.

0: ஆச்சு. பார்த்து வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு.
1: உன்முகம் பார்த்து நிம்மதி ஆச்சு.
0: என் மனமேனோ பாடுதல் பாட்டு
1: என்னமோ சொந்த சொந்த வரி மாதிரி இருக்கு. சரி கேப்போம்.

0: ஏதோ கொஞ்சம் சரியா பாத்தீங்க.
1: ஏதோ அதாவது இந்த பாட்டு எப்போதும் அப்படி தோணும், ஆஷா போஸ்லேக்கு நிகர் அவங்க தான், வேற யாரு பாடி இருந்தாலும் இந்த அளவுக்கு ஆயிருக்குமான் தெரியல.
0: ஆமா, இன்னைக்குமே அவங்க குரல்
1: தனித்துவம். ரொம்ப நன்றி ராஜன், உங்களுக்காக அந்த பாடல் தான் அடுத்து வந்துட்டு இருக்கு.
0: ரொம்ப நன்றி சார்.
1: வேலை முடிஞ்சிருச்சா?
0: வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கோம்.
1: ஓ சரி, பாட்டை ரசிச்சுட்டே பொங்க வீட்ல போய் சூடா ஒரு கப் காஃபியோ தேநீரோ குடிங்க. நன்றி
0: நன்றி, வணக்கம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. நீங்களும் நாங்களும் தீராயிசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில சரியா பாடி முடிச்சிருந்தாங்க. சற்று செண்பகமி பாட்டு கேட்டோம் இல்லையா, டக்குன்னு ஒரு மாதிரி ஏக்கம். ஆஷா போஸ்லே அவங்களுடைய குரல், அந்த பூ வச்சு பொட்டும் வச்சு அப்படின்னு பாடும்போது அந்த கட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவங்கள ரொம்ப நினைவூட்டிய தருணங்களாக இருந்தது. ஏன்னா எப்போதுமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க, பூ பொட்டு சிரிப்பு நிறைஞ்சிருக்கும் அவங்களுடைய முகத்தில். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த பாடல்களுக்கு இடையில இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மணி ஒரு 2 இருக்கும், திடீர்னு வந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காற்று, அப்படிப்பட்ட மழை. இது வந்து 10 மாநிலங்களில் தொடர்ச்சியாக பெய்த நிலை 4 மணி வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து மழை வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த 10 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலான மாநிலங்களுடைய பெயர்கள் இருக்கு, பினாங்கு, பேரா, கிடா, அதுக்கப்புறம் ஸ்லாங்கூர், ஸ்லாங்கூரை அடுத்து திருங்கானு, கிளாந்தான், அதுக்கப்புறம் பேரா, நெகிரி சிம்பிலான், ஸ்லாங்கூர், இங்க எல்லாமே இந்த பஹாங், இங்கெல்லாம் வந்து மழை பெய்வதற்கான சாத்தியங்கள். பல இடங்கள்ல பயங்கரமான மழை பெய்து விட்டது, ஆனாலும் வானம் தெளிந்த பாடில்லை, ஒரு மாதிரி மப்பும் மந்தாரமுமாய் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து போங்க. துணி காய போட்டிருந்தீங்கன்னா போய் எடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இல்லைன்னா அது பெரிய வேலையா இருப்பது. அடுத்தது ஜானகி பாடக்கூடிய பாடல் தான் வந்துட்டு இருக்கு, ஆசை அதிகம் வச்சு.

0: தரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
1: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் earn பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
2: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 0109-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன்.

பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0109072919. நீங்க கேட்டுட்டு இருப்பது தீரா இசை தெய்வீகன், என் கூட தான் பேசிட்டு இருக்கீங்க மணி. இப்ப 4:53, ரொம்ப ஒரு அழகான கதை படிச்சேன், உங்ககிட்ட நிச்சயமா பகிர்ந்துக்கணும். உங்கள சிலர் இதை நீங்க கடந்து வந்திருப்பீர்கள். இங்க சுங்கை புலோ மருத்துவமனையில ஒரு நல்ல உயிருக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது, சுங்கை புலோ மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்க UITM உடைய விரிவுரையாளர் ஒருவரின் உயிர் பிரிந்திருக்கின்றது. அவங்களுக்கு நன்றி சொல்லி அங்க இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் யாவரும் அவங்களை வந்து நல்ல வழியில வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த UITM உடைய விரிவுரையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்காங்க. இந்த தானம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பெரிய வகையில துணை புரிந்திருக்கிறது. புவான் ஹஜா நார்மா அப்படின்றவங்க தான் இவங்க. யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாறா UITM உடைய முன்னாள் விரிவுரையாளர் இவங்க. June 21 அவங்க உயிரிழந்ததை அடுத்து அவங்களுடைய அந்த உடல் உறுப்புகள் யாவும் வந்து சுங்காய் புலோ மருத்துவமனையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் உயிர் பிரிந்த அந்த ஆன்மாவுக்குமே சுங்காய் புலோ மருத்துவமனையே சேர்ந்து நன்றியை தெரிவித்திருக்கின்றது. அதாவது வாழ்வது எவ்வளவு நாள் அப்படின்னு தெரியாது, வாழும் வரைக்கும் அதை தாண்டியும் நம்ம 4 பேருக்கு பயனா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். அந்த விரிவுரையாளருடைய ஆன்மா நிச்சயமா பெரிய பெரிய புண்ணியம் செய்த ஆன்மா. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சுகாதார அமைச்சுடைய dermaorgan.gov.my அப்படின்ற பக்கத்துக்கு போனீங்கன்னா எல்லா விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். 5 மணிக்கு பிறகு பேசுவோம். பாரதிக்கு கண்ணம்மா. இப்ப உங்களுக்கு இந்த பாட்டு என்னம்மா

0: café.
1: Linkums.
2: சாரா திட்டத்தில் உள்ளூர் தயாரிப்புகளின் பங்களிப்பை அரசாங்கம் விரிவுபடுத்துகிறது. சிறார் பாதுகாப்பு குறியீடு சமூக ஊடகங்களை அணுகுவதில் வயது சரிபார்ப்புக்கு வழிவகுக்கும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஜெர்மனியின் சிறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து குறிப்பாக பசுமை தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் அதிக முதலீடுகளை மலேசியா வரவேற்கிறது. இத்துறைகளில் முதலீடு செய்வது நாட்டின் நிலையான வளர்ச்சி திட்டத்திற்கு ஏற்ப உள்ளதாக துணை பிரதமர் டெத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். குறிப்பாக இயந்திர பொறியியல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்ப துறைகளில் ஜெர்மனி மலேசியாவின் முதன்மை வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும் என அவர் தெரிவித்தார். தற்போது மலேசியாவில் 800க்கும் மேற்பட்ட ஜெர்மனி நிறுவனங்கள் பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான டெத்தோஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டுள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பொருளாதார உறவுகளை புலப்படுத்துகிறது. உள்ளூர் தொழில் முனைவோர் உற்பத்தி செய்யும் பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் ரஹ்மா அடிப்படை உதவி சாரா திட்ட செயலாக்கத்தை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பயனீட்டாளர்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப இது மேற்கொள்ளப்படும் என்று இரண்டாம் நிதியமைச்சர் டெத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். இந்த அணுகுமுறை உதவி பெறுபவர்களுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் வருமானம் ஈட்டவும் உதவுவதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே புடி மடானி டீசல் திட்டம் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய நிதியமைச்சர் எந்தவொரு பரிந்துரையையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக டெத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். ஒதுக்கீடுகளை அதிகரிப்பது உள்ளிட்ட திட்டம் தொடர்பான எந்தவொரு முடிவும் உண்மையான பயன்பாட்டு தரவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மீன் அகபூர்த்தி, இ ஹெய்லிங் துறை உட்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட உதவித்தொகை செயலாக்கத்தில் கிடைத்த முந்தைய அனுபவங்கள் உண்மையான பயன்பாட்டு தரவுகளின் அடிப்படையில் மாற்றங்களை செயல்படுத்த அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளது என்பதை குறிப்பதாக அவர் கூறினார். சிறார் பாதுகாப்பு குறியீடு சிபிசி தகுதியுள்ள பயனர்கள் மட்டுமே சமூக ஊடக தளங்களை அணுகுவதை உறுதி செய்ய பாதுகாப்பான நடைமுறைக்கு உகந்த மற்றும் பொறுப்புணர்வான வயது சரிபார்ப்பு வழிமுறையை வகுத்துள்ளது. சிபிசி குறியீடு இடர் குறைப்பு குறியீடு RMCயுடன் இணைந்து மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் MCMCயால் மே 22 வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2025 இயங்கலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இம்மாதம் 1 தொடங்கி இந்த குறியீடு செயல்படுத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டெத்தோஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இந்த 2 குறியீடுகளும் பாதுகாப்பான இணையச் சூழலை உருவாக்குவதையும் குறிப்பாக சிறாரை இணைய ஆபத்திலிருந்து மற்றும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. மலேசியாவின் M2 வகை அன்னாசி பழத்தை நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 4.3 மில்லியன் ரிங்கிட் வருவாய் ஈட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாட்டின் அன்னாசி தொழில்துறையில் புதிய சந்தைகளை ஊடுருவ துணை புரியும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டெத்தோஸ்ரீ மொஹமத் சாபு தெரிவித்தார். பஹாங் லஞ்சாங்கில் 121.4 ஹெக்டருக்கும் அதிகமான பரப்பளவில் MD2 வகை அன்னாசி பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு, புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு உட்பட தொழில்துறை நிறுவனங்களுக்கு இடையே

0: ஆன ஒத்துழைப்பின் மூலம் நியூசிலாந்து சந்தையில் வெற்றிகரமாக ஊடுருவ வழிவகுத்ததாக அவர் கூறினார். இவ்வேளை வேளாண் துறை மற்றும் நாட்டின் உணவு விநியோகத்தில் அல் நினோ நிகழ்வினால் ஏற்படக்கூடிய எந்தவொரு தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் தயாராக உள்ளதாக டெத்தோ ஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வின் காரணமாக கடுமையான வெப்பம் நிலவும் பட்சத்தில் அமைச்சர் மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுப்பதுடன் வேளாண் உற்பத்தி குறிப்பாக காய்கறி உற்பத்தியில் அதன் தாக்கத்தையும் கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வேளாண் உற்பத்தியில் திடீர் இடையூறுகள் ஏற்படும் நிலையில் உணவு விநியோகம் தொடர்ந்து போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ய ஆசியான் நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற மலேசியா தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு சுற்றுலா மூலம் பெறப்பட்ட வருமானம் 34 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 15.8% வளர்ச்சியை குறிப்பதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையும் 7.2% அதிகரித்து 74.7 மில்லியனாக பதிவானதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சீன புத்தாண்டு, நோன்பு பெருநாள் போன்ற பண்டிகை காலகட்டங்கள் மற்றும் பொது விடுமுறை நாள்களில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்களால் இந்த வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டதாக டோசம் கூறியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை அமெரிக்காவின் தோல்வி பிரகடனம் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் மொஹமத் பஹீர் கலிபாஃப் தெரிவித்தார். அந்த உடன்படிக்கை அழுத்தம் அல்லது கட்டாயத்தின் விளைவாக ஏற்படவில்லை, மாறாக அது ஈரானின் துணிச்சலான எதிர்ப்பு உட்பட அதிகாரத்தின் விளைவாகவே ஏற்பட்டதாக அசர்பைஜானில் ஈரானிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட மாநாட்டில் மொஹமத் பஹீர் தெரிவித்தார். மேலும் மேற்காசியாவின் பாதுகாப்பை வட்டார நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். பெரு அதிபர் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் கெய்கோ ஃபுஜிமோரி வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 99.86% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் ஃபுஜிமோரி 50.12% வாக்குகளை பெற்றிருப்பதாக பெரு தேர்தல் செயல்முறை அலுவலகம் இணையத்தில் வெளியிட்ட தரவுகள் காட்டுகின்றன. தனது இடதுசாரி போட்டியாளரான ரொபேர்டோ சென்செஸை விட அவர் 43,000-க்கும் அதிகமான வாக்குகள் வேறுபாட்டில் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் செயல்முறையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஃபுஜிமோரியின் தலைமையிலான அரசாங்கத்தை அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் சென்செஸ் சூளுரைத்துள்ளார். நேட்டோ தலைமைச் செயலாளர் மார்க் ரூட் புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கவுள்ளார். அடுத்த மாதம் அங்காராவில் நடைபெறவிருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நேட்டோ தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக ஈரான் போர், ஐரோப்பாவில் தனது படைகளை குறைப்பது குறித்த அமெரிக்க அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றினால் நிலவும் பதற்றத்தை தணிப்பது இந்த சந்திப்பின் நோக்கமாகும். நேட்டோவை நீண்டகாலமாக டிரம்ப் விமர்சித்து வருகிறார். மேற்காசிய நெருக்கடியில் அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்க நேட்டோ தயக்கம் காட்டுவதால் அவர் சினமடைந்துள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து 32 அணிகள் இடம்பெறும் நாக் அவுட் சுற்றுக்கு பிரேசில் முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாளைய ஆட்டத்தில் பிரேசில் ஸ்காட்லாந்திடம் இருந்து கடும் சவாலை எதிர்கொள்ளும். ஸ்காட்லாந்தை வெல்ல தவறினால் சீக்குழு நிலையில் மொரோக்கோ முதல் இடத்துக்கு செல்லும். இது கார்லோ ஆன்செலோட்டியின் தலைமையிலான பிரேசில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற சிக்கலை ஏற்படுத்தும். இதற்கிடையில் நெய்மார் காயத்திலிருந்து குணமடைந்து விட்டதாகவும் நாளை ஸ்காட்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் களமிறக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் ஆன்செலோட்டி உறுதிப்படுத்தினார். வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நடைபெறும் எஃப் குழு நிலை கடைசி ஆட்டத்தில் ஜப்பான் ஸ்வீடனை எதிர்கொள்ளவிருக்கிறது. சக ஆட்டக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என ஜப்பான் மத்திய திடல் ஆட்டக்காரர் அவோ தனாக்கா அறிவுறுத்தியுள்ளார். கோல் வேறுபாட்டில் நெதர்லாந்து பட்டியலில் முதல் இடத்திலும் ஜப்பான் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. இவ்வேளையில் உலகின் சிறந்த தாக்குதல் ஆட்டக்காரர்களுள் ஸ்வீடனின் விக்டர் கிரியோக்ரஸ், அலெக்சாண்டர் ஐசக் இருவரையும் எதிர்கொள்ள ஜப்பான் விளையாட்டாளர்கள் புத்தியை கையாளும் வழியை ஆராய வேண்டும் என தனாக்கா ஆலோசனை கூறினார். சாரா திட்டத்தில் உள்ளூர் தயாரிப்புகளின் பங்களிப்பை அரசாங்கம் விரிவுபடுத்துகிறது. சிறார் பாதுகாப்பு குறியீடு சமூக ஊடகங்களை அணுகுவதில் வயது சரிபார்ப்புக்கு வழிவகுக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: ஒரு பாட்டு இந்த சாயங்கால நேரத்துல அப்படி நம்ம சாய்ந்து கொண்டே ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் நமக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. எஸ்பிபி ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க அடுக்குமல்லி அச்சாரம் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடி முடிச்சாங்க. தீரா இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மருத்துவ குறிப்பை இன்றைக்கு கவுட் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி என்ன பண்ணலாம் இது குறித்த விவரம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால கேட்க போற பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடல் பற்றி வைரமுத்து அவர்கள் அண்மையில ஒரு சந்திப்பின் போது சொல்லியிருந்தாரு. இந்த பாடல் அவர் தான் எழுதியிருந்தாரு. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், உந்தன் ராஜ ராகம் பாடும் நேரம் பாறை அலூருதே அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போ இந்த வரியை பார்த்துட்டு பாரதி ராஜா அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன இப்படிப்பட்ட ஒரு வரி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி இதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணணுமே நண்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு. இங்க பாருங்க அவருடைய அந்த கற்பனை ஆற்றல், அவருடைய அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க வருது இல்லையா பாறை பாலூருதே அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, பால் இருக்கும் போது நுரை தானே இருக்கும், அப்போ இந்த பாறைக்கு நடுவுல வந்து நுரைகள் இருக்கும் இல்லையா, இந்த நுரையெல்லாம் சேருங்க அப்படின்ட்டு இருக்காரு. சேர்த்து அந்த பாறை ஓடி கொண்டு வாங்க ஓரமா அப்படின்னோடனே கேமராவை கொண்டு போய் அந்த காட்சி எடுத்து அது வந்து பாறை வந்து பாலூருதே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஏற்ப இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துல்லியமா எடுத்தாரோ அங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாரதி ராஜாவுடைய திறமையும் அவருடைய அந்த கிரியேட்டிவிட்டியும் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாரா, என்ன இது நீ ஒரு இமயம் அப்படின்ற மாதிரி வந்து அன்னைக்கு அவருக்கு தோணுச்சான். பெரிய ஆளுங்க இந்த மாதிரி ஒரு நபர் கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு இந்த வரி தான், இந்த வரி தான்
1: அது.
0: இது சாத்தியம் இல்லதான், அதையும் சாத்தியமாக்கி இருக்கிறாரு பாரதி ராஜா அவர்கள்.

பகவந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: ராயி செய்யும் கவுட் குறித்து கிளான் தங்கு அம்பான் ரஹிமா மருத்துவமனையின் டாக்டர் விஜயன்.
1: பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கால் கட்டு விரல் இல்ல கணுக்கால் அங்கிள்னு சொல்லுவோம், அது தவிர்த்து முட்டி கால் கையில் இருக்கிற மூட்டுகள் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. பெரும்பாலும் இந்த வியாதி பாத்தீங்கன்னா ஒரு யூரிக் அசிட் ஒரு அமிலம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி, ஆண்களுக்கு அதிகமாக வருது ஒரு வியாதி. அண்ட் வயது பாத்தீங்கன்னா 40-60 வயதுக்குள்ள வருது ஒரு வியாதி. ஒரு வாழ்க்கை நடைமுறை இல்லைன்னா உணவு சம்பந்தப்பட்ட ஒரு மூட்டு வியாதின்னு சொல்லலாம். இந்த யூரிக் அசிட் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு பொருள், இது வந்து ரெண்டு வழியா நம்ம உடம்புக்கு வரலாம். ஒன்று வந்து நம்ம உடம்புல இருக்கிற செல், இந்த செல் வந்து வயதாகிறப்ப டீஜெனரேஷன், அந்த செல் வெடிச்சு புது செல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பழைய செல் வந்து வெடிக்கிறப்ப அதுல இருந்து வெளியாகிற கழிவு பொருள் தான் யூரிக் அசிட். பெரும்பாலும் உடம்புல இருக்கிற ஒரு 60-70% யூரிக் அசிட் வந்து இந்த அணுக்கள், இந்த அணுக்கள் வெடிக்கிறப்ப இருந்து வருது யூரிக் அசிட். அது தவிர்த்து ஒரு 30-40% வந்து உணவு முறை, நம்ம எடுக்கிற உணவு, சில உணவுல வந்து அதிகமான யூரிக் அசிட் இருக்கிறப்ப அது மூலியமா நம்ம உடம்புக்கு வருது. அதிகமா வந்து இறைச்சி, இறைச்சின்றது ரெட் மீட்னு சொல்லுவாங்க, இந்த ஆட்டு இறைச்சி, இதுல இருக்கிற யூரிக் அசிட் வந்து அதிகமா இருக்கும். இந்த இறைச்சி தவிர்த்து அந்த இன்டர்னல் ஆர்கன் சொல்லுவாங்க, இப்ப ஆட்டு குடல் ஈரல் இந்த மாதிரி சொல்றாங்களே, அதுலயும் வந்து அதிகமான யூரிக் அசிட் இருக்கலாம். கடல் வகை உணவுகள் இப்ப நண்டு பிரவுன் ஷெல்ஃபிஷ் நெத்திலி, ஸோ இதுலயும் வந்து அதிகமான யூரிக் அசிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஷ் இப்போ ஒரு நபர் வீட்லயோ இல்ல ஆபீஸ்ல இருக்கிறப்ப அதிகமான காப் வழி வந்துருச்சுன்னா ஐஸ் பேக், ஒரு ஐஸ் எடுத்து ஒரு துணிலையோ இல்ல பிளாஸ்டிக்ல வச்சு அந்த மூட்டு மேல ஒரு 20-30 நிமிஷம் வச்சாங்கன்னா அந்த வீக்கம் குறையறதுக்கும் இந்த வலி குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மருத்துவர்கிட்ட வந்தா இந்த ஃபர்ஸ்ட் டிஷ்ல வந்து நாங்க வந்து வலி மருந்து கொடுப்போம். இந்த வலி மருந்து வந்து நான் ஸ்டீராய்ட் ஆன்டி இன்ஃபிளமெண்டரி ட்ரக்ஸ், ஸோ இது வந்து வலியும் அந்த வீக்கத்தும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அது தவிர்த்து கொல்சிசின் இன்னொரு மருந்து, அது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அந்த வலி ஒரு 2-3 நாள்ல வந்து அந்த வீக்கமும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டச். அது தவிர்த்து இப்ப அவங்களுக்கு வந்து யூரிக் அசிட் அதிகமா இருக்குன்னா அதிகமான தண்ணி எடுக்கணும், ஒரு 2 லிட்டர்ஸ்ல இருந்து 3 லிட்டர்ஸ். யூரிக் அசிட் வந்து யூரின் வழியாக தான் வெளியாகுது, ஸோ அதிகமான தண்ணி எடுக்கிறப்ப 3 லிட்டர் எடுக்கிறப்ப இந்த கழிவுப் பொருள் வந்து யூரின் வழியாக வெளியே போகும்.

0: உங்களுக்காக
1: ஜூலை தொடங்கி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அடையாள அட்டையுடன் பெட்ரோல் வாங்கும் மலேசியர் அனைவருக்கும் ஒரே விலை என்ற முறையில் நாடளாவிய நிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது டீசல் விலை.
0: மடாலி உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கொடுத்து வைத்த பூவே பூவே, அவள் கூந்தல் மனம் சொல்வாயா, கொடுத்து வைத்த நதியே அவள் குளித்த சுகம் சொல்வாயா, கொடுத்து வைத்த கொழுசே கால் அளவை சொல்வாயா. என்னங்க வரி, வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்த வரி. ஜீன்ஸ் படத்துல இருந்து எத்தனை தடவை கேட்டாலும் இந்த பாடல் சலிப்பே ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருந்தோம். 5:45 விளம்பர நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர் கதையில நீங்க இன்னைக்கு எதை பற்றி பேச போறீங்க அப்படின்ற விவரத்தையும் கொடுத்தாச்சு. ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுடைய இறப்பு நிகழ்கின்றது, உயிரிழப்பு ஏற்படுது. அப்போ சில பேர் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை போயிட்டு வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது பற்றிய ஒரு கேள்விதான் உங்களுக்கு 6 மணிக்கு மேலே வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை பற்றி பேசுறதுக்கு காத்திருங்கள். உங்க கூட பேசுறதுக்கு இன்றைய உறவுகள் தொடர்கதையும் காத்து கொண்டே இருக்கின்றது. அடுத்த பாடல் உங்களுக்காக தயாரா வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் சுஜாதா பாடுறாங்க. இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் நிச்சயமா பிடிக்கும். உங்களுக்கு பிடித்தது எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக பாட்டுக்கடையும் 7 மணிக்கு இருக்கு. ஏதோ ஏதோ நெஞ்சில் ஒரு மஞ்சம், வாங்க கேட்கலாம்.

0: மாலைமணி 5:45 தீரா இசையில் இந்த விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகின்றார்கள். பெர்த் புகான் பந்துவான் ஷாஸ்தா சலாங்கூர் ஒவ்வொரு புதன்கிழமையும் 5:45 இவங்களுடைய சந்திப்பை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாது இவங்க உங்களுக்கான சில வழிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விளம்பர தகவலில் இன்று இதனுடைய தலைவர் நிர்வாகி திரு ஷாஸ்தா அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கிட்டதான் பேச போறோம். ராம்ஜி அவர்கள்ட்டதான் நம்ம பேச போறோம். ஷாஸ்தானோடய உங்க பேரும் அப்படியே மாதிரி இருக்கு. வணக்கம் திரு ராம்ஜி, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் தேவிகன், வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் வந்து நம்ம புதன்கிழமை பொது விடுமுறை அதுமா பேசியிருந்தோம். இந்த நிதி நிர்வாக ஆலோசனைகள்லாம் வழங்கியிருந்தீங்க, எப்படி இருந்தது? அழைப்புகள் வந்ததா? வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்களா?
1: ஆமா ஆமா, நிறைய அழைப்பு வந்தது. நாங்களும் மேனேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஆனா அளவுக்கு மீறி வந்தது கால்லாம்.
0: சரி,
1: சோ அந்த பாஜக விஷயமா, அந்த நகையோட விஷயம் வச்சு எப்படி மீட்ட முடியாம அந்த ஆலோசனை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம்.
0: குறிப்பாக வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருந்தா கூட இந்த அமைப்பு உங்களுக்கு அதற்கான வழிகளை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த துறையை சார்ந்தவங்களோ அதையே உங்களுக்கு வந்து வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் செய்யறாங்க. நிதி நிர்வாக ஆலோசனை கொடுக்கறாங்க. நீங்க சரியா உங்களோட நிதியை நிர்வகிக்க
1: கடன் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அவங்களால அதுல மீண்டு வர முடியல. அப்ப அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கவாசி கால் வந்து நம்மளுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி பென்ஷன் எடுக்கிறோம், பென்ஷன் வந்து எடுக்கிற இடத்துல நாங்க எங்கனால, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இல்ல, அந்த பென்ஷன்
0: நம்பிதான் இருக்காங்க,
1: அந்த பென்ஷன் நம்பிதான் இருக்காங்க. சோ அந்த பென்ஷன்ல போய் கடன் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு இருக்கிற பட்சத்துல எப்படின்னாக்கா அவங்க மாட்டிக்கிட்டு வெளியாக முடியல. அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதுக்கு சொல்யூஷனும் ஆலோசனையும், அது எப்படி மீண்டு வரணும், அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதோட பிளாட்ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்.
0: சரி, இப்போ நீங்க வந்து நிதி நிர்வகிக்கிறது எப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ பெரும்பாலும் அவங்க எல்லாம் வந்து ஒரு 55 வயதுக்கு மேற்பட்டவங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலையில இப்ப சமாளிக்கிறதுக்கான வழிகளை நீங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட, என்ன அதை பத்தி விவரிக்க?
1: ஏன்னா இது வந்து இப்பதான் போன வாரம் தான் நம்ம முதல் வந்ததுனால, அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வர சொல்லி நம்ம பார்த்து பேசி அந்த கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். எப்படின்னா ஒண்ணு வந்து அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், என்ன செய்யணும், தவறான முறையில போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்களே, அதுலக்கெல்லாம் கைட் பண்ணி, அதே சமயத்துல அந்த மாதிரி உள்ள நபருங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னாக்கா கடன் இல்ல, நான் பென்ஷன் எடுக்கிறேன், சொக்ஸோ எடுக்கிறேன், ஆனா அந்த கடன்ல போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம அதுக்கு வந்து கணக்கான பிளாட்ஃபார்மோ சொல்யூஷனோ ரெடி பண்ணி வச்சிட்டோம்.
0: சரி,
1: அதனாலதான் நான் ஒரு வாரம் எடுத்துச்சு, இந்த வாரம் நான் இதை பத்தி எலபரேட் பண்ணி சொல்லிடுறேன்.
0: சரி, இப்போ நீங்க நிதி நிர்வாக ஆலோசனைகளையும் வழங்குறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வரவு இருக்கு, அதை எப்படி நிர்வகிக்கணும், எங்க அவங்க முதலீடு பண்ணலாம், அந்த மாதிரி
1: அமைப்புடைய
0: நோக்கத்தில் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடலுக்கு போகலாம். என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓகே, மெயினா வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கறோம், அதே சமயத்துல அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல உதவி செய்யறோம். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இந்த பாஜக நகையில மாட்டிக்கிறாங்க பாருங்க, அது திருப்பறதுக்குன்னு அது ஒரு மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. சோ அதுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி காமிச்சு கொடுத்து நம்ம சால்வ் பண்றோம். சோ அந்த இஷ்யூ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு.
0: வேலை வாய்ப்பு,
1: அப்புறம் வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு நம்ம வர்றது பார்த்தக்க ஒரு கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப வர்றதுல வந்து ஒரு ஃபியூ பீப்புள் அடிச்சாங்க, அவங்க ரெசுமி அனுப்ப சொல்லிட்டு அந்த கணக்கான துறைக்கு என்னென்ன வேணுமோ அங்க நாங்க ஃபோர்வர்ட் பண்ணி விட்டுறோம்.
0: நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 3251555249 அப்படின்ற எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுனா அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு தடவை ரிப்ளை வரல அப்படின்னா இன்னொரு தடவை நீங்க பண்ணலாம். இன்னைக்கு பெர்த் துஃபான் பந்த்வான் சாஸ்தாஸ்தலாங்க ஒரு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, திரு ராம்ஜி அவர்கள் பேசுறாங்க. மேல் விவரங்களுக்கு அவங்களோட சமூக வலைத்தளங்களையும் வலம் வாருங்கள்.

0: மணி இப்போது 5:55 பெர்த் புஹான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் அவங்க தான் இன்றைக்கு நம்ம கூட இந்த விளம்பர நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. சுழியம் 1251 2515 2495 என்ற எண்கள்ல திரு ராம்ஜி இந்த பெர்த் புஹான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கருடைய தலைவர், அவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து தொடர்பு கொள்ளும் போது நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாத போது அவங்க வந்து கேக்குறாங்க எதுவுமே வரல அப்படின்னு. ஒருவேளை அவங்க உங்களை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணி ரிப்ளை வரலனா அவங்க என்ன செய்யலாம், வேற ஏதாவது முறைகள் இருக்கா அவங்க போய் உங்களை அணுகிறது?
1: ஆமா, ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம ஆபீஸ்க்கு கால் பண்ணலாம். கூகுள்ல போயிட்டு சாஸ்தா சிலாங்கர் தட்டினாங்கன்னா கூகுள்ல வரும். சோ அப்ப அட்ரஸ் ஆபீஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. சோ அப்ப அவங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணாங்கன்னா ஆபரேட்டர் இருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் அவங்களோட பேரும் போன் நம்பரும் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க திருப்பி கால் பண்ணிடுவோம். அதுவும் ஒரு வகையில வந்து ரொம்ப ஈஸி எங்களுக்கு அவங்களை ரீச் பண்றதுக்கு.
0: வாரத்துல தினசரியா?
1: ஆமா, வாரத்துல மண்டே டு சாட்டர்டே. சாட்டர்டே மட்டும் 3 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கு, மத்த டைம்ல வந்து 9 to 5.
0: சரிங்க. இப்போ இந்த கேள்வி வந்து மக்கள் நிறைய கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப அவங்க வந்து படிச்சுட்டு வராங்க, வேலைக்கு போறாங்க இல்லையா, அப்போ வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, இங்க கடன் சுமை அதிகமாகுது. அப்போ இந்த இளைஞர்களுக்கு, நீங்க நிறைய இளைஞர்களையும் சந்திப்பீங்க பேசுவீங்க இல்லையா, நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, எப்படி அவங்க திட்டமிடணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அவங்களுடைய அந்த நிர்வகிக்கணும் கடன் சுமைகள்?
1: மெயினா வந்து என்ன அர்த்தம்னாக்கா, மெயினா வந்து அவங்க கிடைக்கிற வருமானத்தை முத பாக்கணும். அப்ப எவ்வளவு எடுக்கிறாங்க சம்பளம், அதாவது சேலரியா எவ்வளவு எடுக்கிறாங்க, அதுல எடுத்துட்டு அவங்களே அதுல பட்ஜெட் பண்ணணும். சோ பட்ஜெட் பண்ணிட்டு இது வந்து இவ்வளவுதான் இவ்வளவுதான் கட்ட முடியும், அவங்களோட தனி எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா ஒதுக்கிக்கணும். இதே சமயத்துல இப்ப இருக்கிற வேலை பாடு கட்டத்துல பொழுது பொருளாதாரம் பிரச்சனை ரொம்ப ஹையா இருக்கு. அவங்க வந்து எப்படியும் வந்து இப்ப செகண்ட் வேலை தேடுறாங்க, மச்சம் கிராப் போட்டுறாங்க,
0: ஏதாவது ஒரு
1: வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கூட பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புல வந்து அவங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டா கூட நம்மளுக்கு கைட் பண்ண முடியும். நம்மளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு, பிளாட்ஃபார்ம் இருக்கு. எப்படின்னாக்கா நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து அந்த பார்ட் டைம்ல வந்து வேலை தேடுறாங்க, என்ன செய்யலான்னு. சோ அவங்களுக்கு வந்து என்னால கைட் பண்ண முடியும், கைட் பண்ணி அதோட, ஏன்னா யார் எப்படி அந்த தொழில செய்ய முடியும்னு அது என்கிட்ட பேசினாதான் தெரியும். சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு பேச்சு திறமை இருக்காது, பட் செய்யல கூடிய அவங்களுக்கு
0: முதல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா முதல்ல இது அது லோன் எல்லாம் எடுத்துக்காங்க வலியுறுத்துறீங்க.
1: முதல்ல வந்து அந்த மாதிரி போயிட்டு லோன் எடுத்துடக்கூடாது. இப்பக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சாலே, வயசு குறைவு வேலை செய்ய ஆரம்பிச்சாலே இந்த லோன் எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணி வருவாங்க. அதுல இவங்க தெளிவா இருக்கணும். இவங்க போயிட்டு அந்த லோன் கிடைக்குதே அப்படின்னு போய் எடுத்துறாங்கன்னா அதுலதான் அவங்க முத மாட்டுறது. ஏன்னா மந்த்லி கட்டுறாங்க, அவங்களோட கான்பிடென்ட் இருக்கு கட்ட முடியும் மந்த்லி அப்படின்னு. பட் ஒரு மாசம் தவறிட்டாங்கன்னா அதோட பெனால்டி வந்து ஒண்ணு இருக்கு, அந்த பெனால்டி வந்து அவங்க கழுத்த நெரிச்சிரும். அதனால மெயின் வாயில் வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா, அவங்க வந்து இந்த மாதிரி லோன் எடுக்கிறதுக்கு போய் காலடி வைக்க கூடாது. அவங்க ஸ்டேபிள் ஆகணும். ஒரு அளவுல ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அங்கிட்டு வந்து அவங்க அந்த கமிட்மெண்ட் வந்து தவறான ஒரு யோசனையில போய் உளுந்துறாங்க. இதுதான் மெயின் காரணமே.
0: நிதி நிர்வாக ஆலோசனைகள், உங்களுடைய கடன் சுமைகள் இதெல்லாம் நிர்வகிக்கணும், எப்படி இதெல்லாம் சரிப்படுத்துறது, இது போன்ற விவரங்கள் எல்லாம் கொடுக்கிறதுக்காக பெரு துபுஹான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் செயல்பட்டு இருக்காங்க திரு ராம்ஜி அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சுழியம் 1251 2549 என்ற எண்களுக்கு தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. மீண்டும் நம்ம அடுத்த வார நிகழ்ச்சியில இது பற்றி
1: கண்டிப்பா
0: மேல் விவரங்கள்
1: நிறைய விஷயம் பேசலாம்.
0: தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். இந்த விளம்பர நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்தது பெரு துபுஹான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் சுழியம் 1251

ஓட்டியுள்ளார். இதனிடையே 2026 உலக போட்டித்திறன் தரவரிசையில் மலேசியாவின் அடைவு நிலையை மேம்படுத்தியதற்காக அரசாங்க ஊழியர்களின் செயல்திறனை இடதோசரி அன்வார் பாராட்டினார். அத்தரவரிசையில் மலேசியா 15வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 23வது இடத்தில் இருந்தது. மலேசியாவும் இத்தாலியும் தற்காப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான கடப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. மேலும் இரு நாடுகளும் கொள்முதல், இராணுவ ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் பரந்த ஒத்துழைப்பை ஆராய்வதாக மலேசியாவுக்கான இத்தாலி தூதர் ரஃபேல் லஞ்சேலா தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய தற்காப்பு திறன்களுக்கு பங்களிக்கும் வகையில் இத்தாலி மலேசியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் கூறினார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நுட்ப அளவிலான பேச்சு தற்காலிக இடைநிறுத்தத்திற்கு பின்னர் வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்கும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் தாஹிர் அன்ராவி தெரிவித்தார். வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், அமைதி புரிந்துணர்வு உடன்படிக்கை திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பாகிஸ்தானும் கத்தாரும் வரும் வாரங்களில் அமெரிக்க ஈரான் நுட்ப குழுவினருடன் தொடர்ந்து கலந்துரையாடும் என்றவர் கூறினார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இபோலா தொற்று பரவும் ஆபத்தை குறைப்பதற்காக தயார் நிலை தடுப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கொங்கோ ஜனநாயக குடியரசிலும் உகாண்டாவிலும் அத்தொற்று பரவலை தொடர்ந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகம் இகோவாஸ் உறுப்பு நாடுகள் தங்களது அவசரகால திட்டங்களை செயல்படுத்தியுள்ளன. விமான நிலையங்கள், எல்லை சாவடிகள் உட்பட முக்கிய நுழைவு புள்ளிகளில் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. நிறைவாக விளையாட்டு. கார்பந்து ரசிகர்கள் எதிர்பாரா விதமாக பிரேசில கார்பந்து ஜாம்பவான் 46 வயது ரொனால்டினோ இத்தாலிய 3ம் நிலை அணியான ரவேனா எஃப்சியில் இணைந்துள்ளார். பார்சிலோனா முன்னாள் நட்சத்திரமான அவர் மயாமியில் நடந்த நிகழ்ச்சியில் இதனை அறிவித்தார். 2002 உலக கிண்ணத்தை பிரேசில் வெல்வதற்கு ரொனால்டினோ முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மாலை மணி ஆறாகி 4 நிமிடங்கள். தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தானே வாழ்க்கை. இந்த தொப்புள் கொடி உறவு அப்படின்னு அம்மாவை சொல்லுவாங்க. நம்ம கருவறையில இருக்கும் போதே அம்மா ஒவ்வொரு உறவா நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்போம். இது அப்பா, இது பாட்டி, இது தாத்தா, இது அண்ணன், இது தம்பி, இது அத்தை, சித்தப்பா, பெரியம்மா, இப்படி ஒவ்வொரு உறவையும் ரொம்ப அழகா சொன்னேன். அம்மாவின் குரலுக்கு அப்புறம் உறவுகளோடு வாழ தொடங்குகின்றோம் நாம். அந்த உறவுகளை நேசிக்கணும். அவங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கூட எவ்வளவு தூரம் வராங்களோ அவ்வளவு தூரம் கைப்பிடிச்சு நாமும் போகணும் அப்படின்றதுதான். ரயில் பயணத்தை எப்போதும் ஞாபகப்படுத்துவோம். இது அதையும் தாண்டி வேறொரு பயணம்ங்க. இந்த பயணத்துல உங்க கூட வருவதில் எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேசலாம் 7 மணி வரைக்கும். இந்த பாடல் வருது, நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம மனசுக்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசுக்கிட்ட பேசுறது பாட்டானா எப்படி இருக்கும்?

0: உதயா படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். வெளியில எட்டி பார்க்கும் போது லேசா குட்டி குட்டி மழை துள்ளிகள், மழையை விட மழைக்கு பிந்தைய அந்த மழை துள்ளிகள் வந்து விழுவதும் அந்த இலைகளோடே அந்த மழை துள்ளிகளை பார்க்கும் போதுதான் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். அதெல்லாம் ரசிங்க. அப்படியே உறவுகள் தொடர்கதையும் கேளுங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக செம்மூர்ல இருந்து ரவி வந்திருக்காரு. என்ன கதை அப்படின்னு கேட்கலாம்.
1: நான் வந்து ஒருத்தவங்களை ஸ்கூல் படிச்சவங்களுக்கு
0: கேட்கறேன்.
1: அவங்க பேரு வந்து முகீந்தர்போ அண்ணா புரம்பான் கல்லு, சிம்மூர் எஸ்ஏபிசி ஸ்கூல்லதான் படிச்சாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணதுக்கு பேரும் கிடைக்க மாட்டாங்க.
0: யாரு அவங்க உங்களுக்கு ரவி?
1: அவங்க தெரிஞ்சவங்க, ஸ்கூல் படிச்சவங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணா படிச்சாங்க.
0: சரி, உங்க கூட்டாளி அப்பனா?
1: ஆமா, கூட்டாளி.
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சா? எத்தனாவது வருஷம் கடைசியா பாத்தீங்க
1: அவங்கள? 1986.
0: ஓ சரி, அதுக்கப்புறம் பாக்கவே இல்ல.
1: அவங்க
0: எல்லாமே செம்மூர்ல உள்ளவங்க தான்.
1: செம்மூர்ல உள்ளவங்க.
0: அங்க நண்பர்கள் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தது அந்த மாதிரி
1: எல்லாம் கேட்டு பார்த்தோம். அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க, ஆனா இங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, தெரிய
0: மாட்டேங்குது. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க?
1: நாங்க ஈப்போலதான் இருக்கிறோம்.
0: அப்ப அவங்க வீடு எல்லாம் உங்களுக்கு தெரியும்? மிந்தி
1: முந்தி வீடு தெரியும். அந்த வீட்டுல இல்ல, அவங்க பீண்டா எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அந்த வீடு எல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதான் அவங்க தொடர்பு கொள்ளலாம், எப்படி எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியுமா?
0: நீங்க அவங்க பேர் சொல்றத பாக்கும் போது அவங்க வந்து பஞ்சாபி அன்பர்.
1: பஞ்சாபி
0: தமிழ் பேசுவாங்களா? தமிழ் கேட்பாங்களா?
1: தமிழ் பேசுவாங்க, தமிழ் நல்லா வளர்ந்தோம்.
0: வானொலி கேட்கறதுக்கான
1: வாய்ப்பு இருக்கலாம்.
0: இருக்கலாம். எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு நீங்க சொல்றவங்க?
1: வங்காளி தான் சொல்ல வேணாம், சோப்பா இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ச்சியா இருப்பாங்க, எலும்பா.
0: அவங்க வீட்டுல இருக்கிற மற்றவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா?
1: இல்ல தெரியாது, ஏன்னா அப்ப படிக்கிறப்ப அந்த வீட்டு எல்லாம் போனதில்லை.
0: அப்படியே
1: ஸ்கூல்லயே படிச்சு ஸ்கூல்லயே பேச.
0: அவங்க வீட்டுல இருக்கிற யாரும் உங்களுக்கு அப்ப தெரியாது?
1: தெரியாது.
0: அப்பா பெயர்
1: கல்லு.
0: பல்லு செம்மூர்ல எங்க இருந்தாங்க?
1: செம்மூர்ல ஜாலான் சிம்மு அந்த ஜலப்பாங்க பொறுப்பாதியில அந்த பழகி விடுங்க அங்க இருந்தாங்க.
0: அப்ப 1986 கடைசியா பார்க்கும் போது அவங்க படிவு மைந்து படிச்சிட்டு இருந்தாங்களா?
1: ஆமா, படிவாயிந்து படிச்சு.
0: அதுக்கப்புறம் தொடர்பு இல்ல?
1: இல்ல, படிக்கல. அதோட அவங்களை கண்டுபிடிக்க முடியாம போச்சு.
0: இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு, ஏறக்குறைய 30 கடந்துருச்சுல.
1: ஆமா ஆமா.
0: இவ்வளவு நாள் கழிச்சு தேடுறதுக்கான காரணம்?
1: ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அப்ப சரி, இப்ப மின்னல பண்ணாதான் வார வாரம் நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா? சரி, உங்கள்ட்ட ஒரு போட்டு வச்சாலும் கண்டுபிடிக்க முடியுமா பாக்கலாம்?
0: போட்டு வச்சாலும், மனு வச்சாலும். அப்படியா?
1: மனு கொடுத்தாலும் நடக்குமான?
0: இப்போ எனக்கு என்னன்னா, நிறைய பேர் உங்க வாழ்க்கையில வந்திருப்பாங்க, 30 எவ்வளவு கூட்டாளி இருந்திருப்பாங்கல்ல.
1: ஆமா,
0: இவங்களையே குறிப்பிட்டு தேடணும்.
1: இவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க, நல்ல மனசு ஃப்ரெண்டா இருந்தாங்க.
0: மற்ற நண்பர்கள்லாம் இப்ப கூட தான் இருக்காங்க, தெரியும்.
1: மத்தவங்களாம் சில பேர் இருந்துட்டாங்க, சில பேர் போயிட்டாங்க, சட்டலிட்டாங்க.
0: அவங்க கூட எல்லாம் தொடர்பு இருக்கு?
1: அவங்க கூட எல்லாம் தொடர்பு.
0: அவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்களா இவங்கள பத்தி?
1: கேட்டேன், அவங்க தெரியலன்றாங்க. நான் அங்கதான் பாத்தேன், இங்கதான் பாத்தேன்றாங்க. ஒரு முழு விவரம் சொல்ல மாட்டாங்க.
0: சரி, இப்போ நீங்க சொல்ற அந்த முகேந்தர் கார் நம்ம நிகழ்ச்சி கேக்குற ஏதாவது வாய்ப்பு இருந்தா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்?
1: கண்டிப்பா என்ன தொடர்பு கொள்ளணும். நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன் முகேந்தர் கார், கண்டிப்பா என்ன தேடுங்க.
0: ரவி செம்மூர்ல இருந்து கூப்பிட்டாரு முகேந்தர் கார் அப்படின்னு. அவர் கூட இடைநிலை பள்ளியில் படித்த தோழியை தேடிக்கொண்டிருக்கின்றார். முகேந்தர் காருக்கு தமிழ் தெரியும், அது அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த பெயர்ல யாராவது தெரியும் செம்மூர்ல அந்த பகுதியில வாழ்ந்தவங்க அப்படின்னா நீங்க கூப்பிடுங்க. விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இது உறவுகள் தொடர்கதை.

0: என் உள்ளம் நம்பணும் அப்படின்னு சொன்ன மாதிரி பூசு மஞ்சள் பாடல் வந்தது. ஹரிஹரன் குரல்ல கேட்டிருந்தோம். இது உறவுகள் தொடர்கதை. இன்றைக்கு ஒரு கேள்வி, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பேசாத ஒரு சூழ்நிலை ஆகுது, உயிரினும் மேலான அப்படின்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அப்படி நடக்கும் போது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு இழப்பு நடக்குது, ஏதோ ஒன்றுங்க, அந்த சூழ்நிலையில நீங்க போய் நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்டிருந்தோம். லோகேஷ் வந்திருக்காங்க பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட பேசுவோம்.
1: இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம பிரிஞ்சிடறோம், பிரிஞ்சிட்டோம்னா அதுக்காக வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ இருந்தாலும் அது நம்ம நம்ம வீட்டு படியே தெரிவிக்கிறது நல்லது. மத்த ஒரு மூணாவது ஆள் மனுஷங்க கிட்ட சொல்லி அது வந்து நம்ம கிட்ட,
0: இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசாம போறோம், அவங்க வீட்டுல ஏதோ ஒரு சூழல் நடந்துருச்சு, நல்லதா இருந்தா யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னா நமக்கு கோவப்படுவோம், அவங்க நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அப்படின்னு. அவங்க வீட்டுல இழப்புகளோ அந்த மாதிரி ஆனா அவங்கதான் வந்து சொல்லணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்?
1: மூணாவது மனசால போன் நம்பர் வாங்கி இவங்களோட போன் நம்பர் இருக்கான்னு கேட்க தெரிஞ்சவங்களுக்கு
0: உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழல் நடந்திருக்கா லோகேஷ்?
1: நடந்திருக்கு. சித்த பாப்பா ஃபேமிலி அவங்க எல்லாம் வந்து நம்ம கூட அவ்வளவு அட்டாச் கிடையாது. சின்ன வயசுல நம்ம கூட ஒன்னா சிரிச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு செஞ்சவங்க இப்ப அவங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு லெவல் வந்த பிறகு நம்ம கிட்ட பேசுறது கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்ப கெட்ட விஷயமா சரி அது வந்து ஒரு மூணாவது பர்சன் கிட்ட சொல்லித்தான் நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம கிட்ட வந்து நேரடியா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க.
0: நீங்க வரணும்னு எதிர்பார்க்கறாங்களா இல்ல எப்படி?
1: அது எங்களுக்கு தெரியல. அவங்க நம்ம வரணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து மூணாவது பர்சன் கிட்ட சொல்றாங்க இல்ல நாங்க வரக்கூடாதுக்காக அவங்க மூணாவது பர்சன் கிட்ட சொல்றாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க நம்ம வந்து அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்க கிடையாது. நம்மளுக்கு வந்து உறவுகள் முக்கியம். அடுத்த ஒரு பிறவி வந்து நம்மள இந்த உறவு பொறுப்புமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம வந்து சண்டை போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம வந்து மனசு கஷ்டப்படுத்திருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே தொடர்ந்து அதை வச்சு கிப்போனா வச்சுக்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. மன்னிப்போம் மறப்போம் அப்படின்ட்டு இருந்திருக்கலாமே.
0: சரி, அப்படி கேள்விப்படும் போது என்ன நல்லதா கெட்டதா?
1: நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு.
0: அப்படி நீங்க கேள்விப்படும் போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் நின்னீங்களா இல்லையா?
1: நின்னோம். அவங்க ரீசனா பெரியப்பா இறந்தாரு, அது எங்களுக்கு மூணாவது ஆளு மூலியமா தான் தெரியும். ஆனா நாங்க போய் நின்னோம். நாங்க போய் எங்கப்பா அவங்க ஃபேமிலியில அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாத்தாங்க நம்மள. நாங்க கேட்டோம் எப்படி அவரு அவரு சீக்கிரம் இருக்கிறப்ப கூட எங்க கிட்ட ஒண்ணு கூட சொல்லல.
0: அப்பா என்ன சொன்னாரு?
1: அப்பா வந்து இப்ப அப்பாக்கு ரீசனா வந்து அப்பாக்கு உடம்பு முடியாம அப்பா படுத்த போய் இப்பதுக்கு ரீசனா கூட அப்பா ஒன்றரை மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. சோ அவருக்கு வந்து சம்டைம்ஸ் நினைவு இருக்கும், சம்டைம் நினைவு இருக்காது அப்பாவுக்கு வந்து. சோ அவருக்கு வந்து அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தான் அவருக்கு தெரியும். ஆனா வந்து எந்த அண்ணன் அவர் திரும்பி நம்ம கிட்ட கேப்பார், எந்த அண்ணன் அப்படின்னு நம்ம கிட்ட கேப்பாரு.
0: இப்போ அப்பாக்கு உடம்பு சரியில்லை அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா?
1: அது கூட அவங்க அதே பர்சனுக்கு கால் பண்ணி அப்பாவை நல்லா பாத்துக்க சொல்லுங்க, எங்க கிட்ட கூட சொல்லல அவங்களாம் வந்து.
0: பரவாயில்ல, நேரா நீங்க சொல்லிருங்க. இன்னைக்கு இங்க பேசின தைரியம் இருக்கு இல்லையா, இதே தைரியத்தோட கூப்பிட்டு பேசிருங்க.
1: மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நிஜமா சொல்றேன்.
0: பேசுங்க, முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற
1: Hi, வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. தீரா இசையில் நீங்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது உறவுகள் தொடர்கதை. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்க வீட்டுல இழப்பு ஏற்படுது, நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடிய நிலையில இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல, போய் நிப்பீங்களா வேண்டாமா? நீர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம். கிடால இருந்து அழைப்பு வந்திருக்கிறது, பேசலாம்.
1: கொஞ்சம் முன்ன ஒரு சிஸ்டர் பேசினாங்க, அது கேட்டோன்னு என்னோட பழைய ஞாபகம் வந்துருச்சு. அதாவது எங்க ஃபேமிலி அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாருங்களா. நான் வீட்டுக்கு கூப்பிட்டு என்னோட தங்கச்சி கூப்பிட்டு வச்சு பேசினேன், அண்ணன் குடும்பத்துல பிரச்சனை. சோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க, கூப்பிட்டு வச்சு பேசும்போது பிரச்சனை எல்லாம் விட்டு தள்ளி சோல்வ் பண்றது கூப்பிட்டு பாருங்க. அவங்களும் வந்து உட்காந்து பேசினாங்க, பேசிட்டு சரி கேட்டாங்க. அடுத்த போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க பாருங்க, யாருக்கும் நான் சொன்ன விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்லி பேசினேன். அவங்க சொன்னாங்க, நான் யாருக்கும் விட்டு கொடுத்து போன அவசியம் இல்ல, நான் எங்க இருக்கணும் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட இறங்கி பேசணும்னு ஒரு எண்ணம் எல்லாம் போச்சு. அண்ணன் இறந்தாரு, அது கூட அவங்க வரல. இறந்து ஒரு 6 மாசம் ஆகுது, அது கூட அந்த இறப்பு கூட அவங்க வரல.
0: தங்கச்சி குடும்பம்,
1: தங்கச்சி
0: பெரிய பகையா இது? குடும்ப விவகாரம் பெரிய பகையா?
1: சின்ன ஒரு பிரச்சனை சார். அதேவிகன் நமக்கு வந்து அந்த விட்டு கொடுத்து போன நீங்க இங்க நிகழ்ச்சி பாத்துட்டு கேக்குறப்பலாம் என்ன கண்ணு கலைஞ்சிடும். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்ன ஒரு டாக்டர் அழைச்சு பேசினாங்க, ஆன்டி போய் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண நினைச்சேன். அந்த நிகழ்ச்சி கட்டணம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றேன்னு தெரியல.
0: நீங்க தங்கச்சிக்கு தொடர்பு கொண்டீங்களா? அண்ணன் இறந்துட்டோனி
1: தொடர்பு கொண்டமே.
0: அவங்க என்ன
1: சொன்னாங்க? நான் சொல்லல, ஆனா வெளி தூரத்துல உள்ள சொந்தக்கார அக்கெல்லாம் கேட்டு இருக்காங்க. அவங்களும் வந்தாங்க, அவங்களும் சொன்னாங்க வரலீங்களா.
0: இந்த ஒரு நேரம் வானொலி வழியா உங்க தங்கச்சி கிட்ட நீங்க சொல்லணும், இப்ப அண்ணன் இல்ல, அவங்க வரல, ஏதோ ஒரு சூழல், அதை மறந்துருவோம், அப்படி அங்க விட்டுருவோம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்க தங்கச்சி கிட்ட?
1: நானு தெய்வீக அவங்க எனி டைம் நான் வந்து அவங்கள வந்து எனக்கு அவங்க பிரச்சனை இல்ல, என்னோட இறப்புக்கு வரல, அதனாலதான் எனக்கும் வந்து இப்ப நான் விருப்பம் இல்ல போச்சு. தெய்வீக என்ன சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, எனி டைம் வந்து என்னை பார்க்கலாம் பேசலாம், நானும் பேசவும் போகும் வருவேன், ஆனா பக்கம் இருக்காங்க, அதனால தொடர்பு இல்ல. தெய்வீக
0: இது அவங்களை போய் சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்ல, இல்லன்னா ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான்.
1: அதுதான்,
0: கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு பெரிய ஒரு நிறைவா இருக்கு.
1: நன்றி தேவிகா, நிகழ்ச்சி சிறப்பா படிச்சிருங்க.
0: நன்றி,
1: மகிழ்ச்சி.

0: கதைக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு கதை ஞாபகம் வருது. எங்க அம்மா வந்து அவங்க கூட பிறந்த அண்ணன், முத அண்ணன் கூட வந்து ரொம்ப நாளா பேசாம இருந்தாங்க பாருங்களேன். அப்ப எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு வந்தாருன்னா ஹாய் பாய் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அவரு இறந்தோன்னு எங்களுக்கு வந்து இந்த சொந்தக்காரங்க மூலியமா அந்த தகவல் கிடைச்சிச்சு. அப்ப நான் எங்க அம்மா வெளியே போயிருந்தாங்க. அப்ப எங்க அம்மா வெளியே போயிட்டு வரும்போது நான் சொன்னேன், பெரிய மாமா இறந்துட்டாருமா அப்படின்னு அவங்க பேசாம இருந்தாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லம்மா கிளம்புங்கம்மா, நம்ம போய் பாத்துட்டு வருவோம், இப்பதான் நம்ம கடைசியா பாக்க போறோம், இதுக்கு அங்கிட்ட நம்ம அவங்கள பாக்க போறது இல்ல, நம்ம போய் பாத்துட்டு வருவோம் சொல்லிட்டு இங்க இருந்து தஞ்சமலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். எங்க அம்மா அங்க போயிட்டு அவங்க அண்ணிய பாத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அண்ணனை பாத்துட்டு அழுதாங்க. அப்புறம் மனசு கேட்காம மக்கானாலும் நம்ம தஞ்சமலத்துக்கு போக முடியலன்னு செராசில அடக்கம் பண்ண வந்தாங்க. அப்பயும் நான் எங்க அம்மா சொன்னம்மா, வாங்கம்மா கடைசியா போய் பாத்துட்டு வந்துவோம், அவங்கள அவரோட முகத்தை அடக்கம் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து செராஸ்க்கும் கல்லறைக்கு நான் கூட்டிட்டு போனேன் எங்க அம்மாவை. எனக்கு இப்ப நீங்க இந்த இதை சொன்னோன்னே எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வருது. என்னைக்கா இருந்தாலும் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் உற்றார் உறவினர்கள் தான் நம்மளுக்கு ஆபத்து அவசர காலத்துல நம்மளுக்கு வந்து உதவுவாங்க.
1: நான் ஒன்னே ஒண்ணு கேக்கணும், ஒருவேளை நீங்க அம்மாவை கூட்டிட்டு போகாமல் இருந்திருந்தால் யாரு என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம், சரியா? உங்க மனசு என்ன சொல்லி இருக்கும்?
0: என் மனசு பத்தி சொன்னேன், அவரு கடைசியா இருந்துட்டாரு, இதுக்கு அங்கிட்டு நம்ம எப்படி பாக்க போறோம் அவரை அப்படின்னு அந்த மனசாட்சி வந்து என்னை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். எங்க அம்மா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போனது எனக்கு ஒரு வகையில வந்து ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா எங்க அம்மா கூட பிறந்தவங்க 9 பேரு, 9 பேர்ல 8 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது எங்க அம்மா மட்டும் தான். அவங்களை நான் கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்கணும் தான் என்னோட ஆசை.
1: எல்லாம் வருவாங்களா போவாங்களா சொந்தக்காரங்களா?
0: சொந்தக்காரங்களா ஃபங்க்ஷன் எல்லாம் வருவாங்க போவாங்க பாப்பாங்க பேசுவாங்க அப்படிலாம் இருக்காங்க.
1: உங்க அம்மாவுடைய நிஜமான மகிழ்ச்சி அவங்களை சந்திக்கிறதுலயும் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுலயும் தான். அம்மா ரொம்ப கேட்டோம் சொல்லுங்க.
0: ரொம்ப நன்றி தேவி.
1: நன்றி ஜூலி, நீங்க செய்த செயலுக்கு நன்றி. அம்மாவுக்கும் மனசு ரொம்ப நிறைவா இருந்திருக்கும். பேசுவோம், இது உறவுகள் தொடர்கது.

0: சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒண்ணு பிடிச்சே, புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சே, புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒண்ணு பிடிச்சு, புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சே, பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம், பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம், பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம்.
1: உறவுகள் தொடர்கதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா இந்த அழுகை இன்றைக்கு கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய கண்களில் இருக்கும். ஆனாலும் சில நேரத்தில் சோகத்தை மனசில் போட்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அழுகையை அதை வெளிப்படுத்திடணும் அப்படின்னு. நீங்கள் பேசாத உறவுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ பேசினாலும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சால் தள்ளி இருப்பீங்க. ஆனால் அவங்க வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ ஏதாவது இழப்புகள் நடக்கும்போது நீங்க போறதோ இல்ல அவங்க வர்றதோ இதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நேயருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பெயர் குறிப்பிடவில்லை, நான் சொல்லணும் தெய்வீகன் அப்படின்னு ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க, பேசலாம்.
2: தெய்வீகன், இது வந்து எங்களோட வாழ்க்கையில உண்மையாலே நடந்த ஒரு கதையை நான் சொல்றேன். அதாவது எங்க தாய் மாமா வந்து இறந்துட்டாங்க. எங்க அம்மா அவங்கெல்லாம் பேச்சு வார்த்தைகள் இல்ல, ஆனா சொந்த தம்பி எங்க அம்மாக்கு வந்து இறந்துட்டா கண்டிப்பா நாங்க போய்தான் ஆகணும். அம்மா என் தங்கை எல்லாரும் போயிருந்தாங்க, எங்க வீட்டு சைட்ல இருந்து எல்லாமே போயிருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து நான் இந்தியால இருந்தேன், ஊர்ல இருந்தேன் மாமாவோட இறப்பண்டிக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த இறப்புல வந்து சரியான பிரச்சனைகள் சரியான சண்டைகள் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த முறைகள் எல்லாம் செய்யணும்ல, சோ அந்த முறைகள் எல்லாம் செய்ய விடாம பிரச்சனை பண்ணி ரொம்ப வார்த்தைகள் எல்லாம் கொட்டி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ நான் என்ன அம்மாட்ட சொன்னேன், அம்மா பரவாயில்ல, இது உங்களோட கடைசி அவரோட கடைசி இது நீங்க செய்ய போறீங்க, முறைகளை நீங்க செய்ய போறீங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்க கோபத்தை தள்ளி வச்சுட்டு உங்க தம்பிக்காக நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை நான் வந்து கடைசி அம்மா கிட்ட நான் பேசி தங்கச்சிக்கிட்ட எல்லாம் சொல்லி அம்மாவை கொஞ்சம் கூல்டவுன் பண்ண வச்சு ஸோ எல்லாரும் முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மலேசியாவுக்கும் திரும்பி வந்துட்டேன். ஸோ மாமாவோட 16 வந்து அம்மாவும் சரி அம்மாவோட இன்னொரு தம்பி சரி யாருமே அதுல கலந்துக்கல. நான் ஒண்டிதான் போய் வேற ஆள் மாதிரி வீட்டுல இருந்து யாருக்கிட்டையும் நான் பேசல. எங்க மாமா போட்டோ மனுக்கு அந்த அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட இறப்புக்கு வர முடியாம நான் என்னென்ன செய்யணுமோ அங்க செஞ்சுட்டு கடைசி வரணும், யாருக்கிட்டயும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாம நான் அந்த வீட்டை விட்டு வெளியாவுனேன். சோ என்ன சொல்றதுன்னா அதோட எங்களோட உறவு அந்த வீட்டோட

எஸ் விஸ்வநாதன் அவருடைய நினைவாக இந்த பாடல் இடம்பெற்றது. மணி 6:57, நிறைய பாரங்களை சுமந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய உறவுகள் தொடர்கதை உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பேசினவங்க எல்லாமே நாங்கள் போனோம் அப்படின்னு வீட்டில் விடலை, சண்டை போட்டாங்க, அங்கே போனோன்னு. இது என்னன்னா, இருக்கிற வரைக்கும் நம்ம பேசலை, ஏன் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம ஒன்று நம்புறோம் இல்லையா, மறைந்த பிறகு இறந்த பிறகு அவங்க அதெல்லாம் கடந்து போவாங்க அப்படின்னு. அந்த ஆன்மா சின்ன வயசுல தவழ்ந்த தருணத்தில், ஓடி விளையாடிய தருணத்தில் இந்த நபர்களோடெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிருப்பாங்க. நம்முடைய இறுதி கட்டத்தை நெருங்கும் போது சின்ன வயசு நினைவுகள்லாம் வரும்னு நம்ம நம்புறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒருத்தவங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு போகக்கூடாது, இல்லை ஏன் வந்தீங்க இப்படின்ற கேள்விகள் எல்லாம் அந்த இடத்துல கேட்பதற்கு ஏற்புடைய வரிகளோ இல்லை சொற்களோ இல்லை. ஒருத்தவங்க இல்லாத போது அவங்க கடவுள் பாதம் அடைகின்றாங்க அப்படின்னு நம்புறோம் இல்லையா. அந்த இடத்துல இருக்கும்போது போகக்கூடாது, வரக்கூடாது, இந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம். வாழ்வது ஒரு முறை, போவது ஒரு முறை, அதுக்கு பிறகு எப்படி புரண்டாலும் அந்த உறவுகளும் உடம்பும் உயிரும் வரப்போவதில்லை. ஒரு தடவை முகம் பார்த்து

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 IMD உலக போட்டித்திறன் குறியீட்டில் மலேசிய

இருக்கவே கூடாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். கருத்து வேறுபாடு வடிவிலான எந்த ஒரு கூற்றும் தனிப்பட்ட கருத்து. எனவே ஆரோக்கியமற்ற சூழலை உருவாக்கும் நிலைக்கு அதனை மிகைப்படுத்தக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் உதவித் தொகையுடன் கூடிய டீசல் விலையில் செய்யப்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து எரிபொருள் மானியத்தை விரிவுபடுத்துவதற்கான எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. இதற்கு மாறாக RON 95 டீசல் ஆகியவற்றுக்கான உதவித் தொகை தற்போது புடி மடானி பணிச்சட்டகத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது என்று நிதித்துணை அமைச்சர் லியோ சின்தோங் தெரிவித்தார். பிரான்சில் முதல் இபோலா நேர்வு பதிவாகியுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசிலிருந்து திரும்பிய மருத்துவருக்கு அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொற்று பரவலை தடுக்க எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு கூறியது. இத்தாலியின் பல பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகிறது. ஐரோப்பாவில் தற்போது அதிக வெப்பநிலை பதிவாகும் நாடாக இத்தாலி உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு சேவை கூறியது. இம்மாதம் இறுதி வரை அந்நிலை நீடிக்கும் எனவும் ரோம், மிலான், ஃப்ளோரன்ஸ் ஆகியவற்றில் 37 முதல் 39 °C வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் அது குறிப்பிட்டது. சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கோர் சுக்மா. குவாலலம்பூர் டென்னிஸ் அணி அதன் விளையாட்டாளர்களின் தற்போதைய அடைவு நிலை பலம் ஆகியவற்றின் அடிப்படையில் குறைந்தது 4 தங்கங்களுக்கு இலக்கு வைத்துள்ளது. இருந்தும் அவர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்களாயின் மேலும் சிறந்த முடிவுகளை பெற முடியும் என்று அந்த அணியின் தலைமை பயிற்றுநர் அப்துல் ஹஸ்லி ஜைனுடீன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: மழை பிடிக்குமா, மழை விட்ட தருணம் பிடிக்குமா?
3: மழை பிடிக்கும்.
0: எனக்கு மழை நின்ற தருணம் தான் பிடிக்கும். அது தெரியல, மழை பெய்யும் போது ரசிக்கிறத விட அந்த மழை பெஞ்சு விட்டுருச்சு இல்லையா, அந்த தூரல் எல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும் இல்லையா, மரம் கிளைகள்ல, அப்புறம் அந்த ஒரு சூழல், பனி சூழ்ந்து அப்படி ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அப்போ எனக்கு வெளியில போய் அதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: எனக்கு வந்து அந்த மழை முத முத ஸ்டார்ட் பண்ணல, அப்ப ஒரு மாதிரி வாசம் வரும், மழை வாசம்,
0: மண் வாசம், மழை பிடிச்சு மழை வாசம் பிடிக்குது அப்படின்னா தீரா இசையும் உங்களுக்கு பிடிக்கும். பாட்டு கடையில இன்னைக்கு என்ன பாடல்?
3: மொழி படத்துல இருந்து கண்ணால் பேசும் பெண்ணை
0: யாரு மன்னிக்கணும்,
3: யாரும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அழகா பாடி இருப்பாரு அவங்க, ரொம்ப அழகா பாடி இருப்பாரு.
0: ஒரு கவிதை தமிழில் கேட்டேன்,
3: ஆமா,
0: என்னை மன்னிப்பாயா, மன்னிச்சாச்சு. வாங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி,
3: நன்றி, வணக்கம்.

0: கண்ணால் பேசும் பெண்ணே என்னை மன்னிப்பாயா. ஒருவேளை கார்ல போகும்போது கணவன் மனைவியா அப்படி போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு லேசா வாக்குவாதம் ஏதாவது உங்களுக்கு அப்படி இடையில ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தால் அப்படி கண்ணால பார்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாடல் உங்களுக்கு ஏற்ற வகையில் இருந்திருக்கும். அதுக்கு நீங்க ரேகாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு மழை விட மழைக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த சூழல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக விசால் ஆட்சி, எங்கிருந்து பேசுறீங்க? ஓ, த்ரியாங் பஹாங். அந்த ஊர் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். நான் வந்ததே இல்ல. முதல் முறையா ட்ரியாங்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க.
1: நான்
0: பேசுறது ஆனா இந்த ஊர் இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா அதெல்லாம் அங்கதானே, அந்த பகுதி வரைக்கும் வந்திருக்க ட்ரியாங்க்கு வராம போயிட்டனே. சரி, அடுத்த தர வந்துருவோம். என்ன பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு
0: அங்கெல்லாம் பச்சை பசையில் இருக்கும். தொட்டாச்சினிங்களா நிறைய இருக்குமே. சின்ன வயசுல ஆசைப்பட்டு விளையாடுவோம்ல. சரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு விசாலாச்சி, கேளுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: ட்ரியாங்னா நீங்க தான் அடுத்து ஞாபகத்துக்குறீங்க எனக்கு.
1: கண்டிப்பா.

0: மனமே தொட்டா சின்னி நம்ம சித்ராமாவுடைய குரல்ல கேட்ட பாடல் தான் அது. இப்போ பாட்டு கடையில இன்னைக்கு அடுத்ததா யாரு வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பேசுவோம்.
1: நான் கனிநிலா பேசுறேன்.
0: கனிநிலா எங்க இருந்து?
1: இங்க கேல இருந்துதான்.
0: கேல இருந்து. பேர் வைத்தது யார்?
1: அம்மா அப்பா.
0: அவங்க கிட்ட ரொம்ப நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பேரு. கனினாலும் பிடிக்கும், நீலானாலும் பிடிக்கும். அப்பனா உங்களை டபுளா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, நல்ல பெயர், வித்தியாசமான பெயர். கனிநிலாக்கு என்ன பாட்டு?
1: பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா பாட்டு வேணும்.
0: ஆமா, ரொம்ப பிடிக்குமா அந்த பாடல்?
1: ஓ, ரொம்ப பிடிக்கும். கடையில இருக்கா?
0: கடையில இருக்கு. நீங்க கேட்டு இல்லாம இருக்குமா? உங்க பேரே வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா குடுத்துருவோம். இந்த பாடல் ஏன் ரொம்ப பிடிக்கும்?
1: அதுல ஒரு வரி வரும், ஆறாத ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான்
0: சரி. அடுத்து ஒரே ஒரு கேள்வி, பாட்டுனால அந்த வரி பிடிச்சிச்சா, அந்த வரினால பாட்டே பிடிச்சிச்சா?
1: வரினால பாட்டு ரொம்ப பிடிச்சு.
0: ஓ சரி.
1: அப்புறம் நம்மளோட கேஜிஏஸ் பாடின பாட்டு
0: சரி. உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும். அந்த வரி வரும்போது நீங்க இன்னும் சத்தம் கூட வச்சு கேட்கணும், சரியா?
1: Thank you so much.
0: நன்றி கனிநிலா.
1: உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். Keep doing all this work. We really appreciate you doing this.
0: நன்றி நன்றி. ஐயோ, நல்லா இருக்கு இது கேக்குறதுக்கு. மிக்க நன்றி. உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: நன்றி நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100970219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. நீங்களும் நாங்களும் ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கடை ஜீவராணி. ஜீவனோடு வந்திருக்காங்க, பேசுவோம். நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? பாருங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு ஒருத்தவங்களோட மனசே அப்படி மாறிடுதுல்ல. அது நல்ல ஒரு கலாச்சாரத்தை நம்ம தமிழர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது, எல்லாத்திலயும் அப்படிதான் கேப்பீங்களா? ஜீவராணிக்கு இன்னைக்கு என்ன பாடல்?
1: அந்த பாட்டு சுசிலாமா, மூணு பேர் படிச்ச பாடல். பேசும் ஓவியம்
0: பாடுவீங்களா? நீங்க சொன்னதே பாடின மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஜீவராணி கேளுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சுங்காய்பட்டாணி. ரொம்ப சூடா இருக்கு, நாங்க மழை வந்துச்சா?
1: ஐயோ, இன்னைக்கு பூரா மழை சூறலு நிக்கிறது. காலில இருந்து சரியான மழை, ரொம்ப வேகமான மழை. நல்லா இன்னைக்கு
0: ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு நேர்கிட்ட சொன்னேன், மழை இல்லன்னு சொன்னாரு. கவலையே படாதீங்க, மழை வருதுன்னு. இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வந்துருச்சு, பரவாயில்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதும் எங்களுக்கு. அந்த குளிர்ச்சியான சூழல்ல பூங்காவியம் உங்களுக்காக வருது.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 219 19.
0: இன்றைய வணக்கம்
3: இன்றைக்கு ரவினுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நேயர் என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு இப்ப நம்ம கேக்கலாம்.
4: பாட்டு பாடுங்க, எனக்காண்டி ஒரு பாட்டு பாடுங்க.
3: ரவின் பாட்டு பாடணும், நாங்க கேக்கணும்.
5: பாட்டு பாடவா?
3: பாட்டு பாட நாங்க பாடம் கேட்க அதெல்லாம் கிடையாது. லியோனல் மெஸ்ஸி இருக்கிறார்ல,
5: சரி,
3: அவருடைய பிறந்த நாள்.
5: ஆஹா,
3: அதனால நீங்க என்ன பண்ண போறீங்களா?
5: என்ன பண்ண போற?
3: அர்ஜென்டினா உலக கிண்ணத்தோட 2026 பாடல தான் பாட போறீங்க.
5: அந்த பாடல் கேட்டது இல்லையே,
3: இப்ப கேளுங்க.
5: ரசிகர்கள் நிகழ்ச்சி கேட்டு கோச்சிக்காதீங்க, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடுன. சிலர் கால்பந்து விளையாடுறாங்க, ஆனா மெஸ்ஸி அத கலையா மாத்திருக்காரு.
3: உங்களை உலக நம்பா விட்டாலும் பரவாயில்லைங்க, உங்க கனவை நீங்க நம்பினா மட்டும் போதும்னு மெஸ்ஸி சொல்லிருக்காரு.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழ

0: இஞ்சி இடுப்பழகா தேவர் மகன் படத்துல இருந்து வந்தது. இப்போ 7:38 பாட்டு கடையில. அடுத்தது யாரு?
1: மலாக்காவுக்கு ராஜா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு.
0: மலாக்காவுக்கு ராஜா நீங்களா? எந்த பகுதி மலாக்கல?
1: மலாக்கா பொம்பான், சாமான் பொம்பான்.
0: அது வந்து டவுன்ல இருக்கா?
1: டவுன் கிட்ட தான்.
0: ஓ, வார நாட்கள்ல தான் வர முடியுது. வார இறுதி நாட்கள் உள்ள நுழையவே முடியல. பொது விடுமுறையெல்லாம் வந்துச்சுன்னா வாய்ப்பே இல்ல ராஜா. மற்ற நாள் வந்தா எல்லா கடையும் திறக்க மாட்டாங்க.
1: வேற
0: கேளுங்க ராஜாவே, என்ன பாடல்?
1: சரி, எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டீங்கன்னாக்கா ஆகாய வெண்ணிலாவே.
0: உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உங்க ஊர் ஆகாயம் என்ன சொல்லுது? ஓ, நல்லா இருக்குமே. நம்ம இதுக்குதானே எதிர்பார்த்தோம்.
1: அதேதான்.
0: சரி ராஜா, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு மலாக்கா ராஜாவுக்காக. நன்றி.

0: இஸ்தா சுமரமணன் சேர்ந்து பாடிய பாடலை போய் 744 பாட்டு கடையில வாடிக்கையாளர்கள் வந்துட்டே இருக்காங்க. நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். புது வாடிக்கையாளர்களையும் நீங்க அறிமுகப்படுத்தணும். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 திலகா வந்திருக்காங்க.
1: பண்டார்
0: சிரம்பான் சலாத்தான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: எனக்கு
0: ஏன் போன புதன்கிழமை பொது விடுமுறை கொடுத்தாங்க, என்ன இந்த புதன்கிழமை எடுத்துக்கிட்டீங்க?
1: மருந்தகங்கள்ல
0: பாக்கும் போது அவங்களுக்குலாம் உட்கார்றதுக்கே நேரம் இருக்காது, நின்னுட்டே இருப்பாங்க, யாராவது வருவாங்க கேட்டுட்டே இருப்பாங்க. எப்படி நீங்க வேலை செய்யற அந்த மருந்தகமும் ரொம்ப பிஸியா இருக்கிறதா?
1: பிஸியா இருக்கும். சம்டைம் அது காலையில ஒரு நாளைக்கு பிஸியா இருக்கும், ஆனா ரொம்ப வந்து ஈவினிங் தான் பிஸியா இருக்கும். ஆஃப்டர் 5 இருக்குல்ல, 9:00 பிஸியா இருக்கும்.
0: அந்த ஷிஃப்ட் வேணாம்னு நினைப்பீங்க தானே?
1: அந்த ஷிஃப்ட் வேலை செய்ய நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம ரஷ் பண்ணிட்டு வேலை செஞ்சுமா நம்மளுக்கு டைம் ஆகிறது தெரியாது, போரிங்கா இருக்காது, நல்லா இருக்கும் கஸ்டமரை ஹேண்டில் பண்ண.
0: உங்களுக்கு நல்ல ஓய்வா இருக்கட்டும். இன்னும் மனசுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி என்ன பாட்டு இன்னைக்கு பாட்டு கடையில?
1: இன்னைக்கு என்னோட தம்பியோட அனிவர்சரி, வெட்டிங் அனிவர்சரி. அவர் பேர் வந்து விநாயகன், வைஃப் பேர் வந்து சரஸ்வதி. கல்யாணம் அனிவர்சரிக்குன்னு ஒரு நல்ல பாட்டா நீங்க சூஸ் பண்ணி போடுங்க.
0: சரி, அவங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, நீங்களும் நல்லா ஓய்வு எடுங்க சரியா?
1: ஓகே சார், தேங்க்யூ.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. பாட்டு கடையில இன்றைக்கு இறுதி நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவதி. எங்கிருந்து
1: ரொம்ப நல்லா இருக்கு தேவிகன்.
0: பகாங்கிலிருந்து எங்களுக்கு ரெண்டாவது வாடிக்கையாளர் நீங்க தெரியுமா?
1: நாங்களும் அடிக்கடி உங்களுக்கு வரத்துக்கு ட்ரை பண்றோம் பாட்டு கடைக்கு, வாய்ப்பு தான்
0: வந்து பேசுறவங்கள ஒருத்தவங்க பகாங்காரவங்களும் ஆக்கிடுவோம் மேல. அதே பாணியில வர ஒரு பாட்டு தான் கேட்டாங்க, மனமே தொட்டா சினுங்கி. அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற ஊர்ல இருந்து வர்றதுனால இந்த மாதிரி பாட்டு கேக்குறீங்களா? ஓ, அதனால இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேப்பீங்க. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு கொடுக்காம இருப்போமா? பாட்டு கிடைக்க அப்பப்ப வாங்க, வாடிக்கையாளரும் பகங்களையும் அறிமுகப்படுத்துங்க.
1: கண்டிப்பா.

ரேவதி, இந்த பாடலை காலம் காலமா கேக்குறோம், ஆனா என்னன்னு தெரியல ரேவதி. இந்த பாடலை இன்னைக்கு இப்போ இந்த குளிர்ந்த சூழல், மழை வந்த பிறகு இருக்கக்கூடிய சூழல்ல கேட்கும் போது அது ஒரு தனி இன்பம். ஒரு நேயரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ ரொம்ப நல்ல ஒரு தருணத்துல அப்படியே அந்தி சாய்ந்து இரவை வரவேற்கும் வேளையில் இந்த பாட்டை கேட்கறதுக்கான ஒரு இன்ப தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு. பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதுன்னு மறுக்கல, இன்னைக்கு அள்ளி கொடுத்தது வானம். வானத்திற்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி இப்போ உங்ககிட்டையும் நன்றி சொல்லி நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அடுத்தது உங்களை காற்றின் மொழியில் சந்திப்பதற்காக நளினியாச்சுதன் காத்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்க கூட பேசுங்க, உங்க உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில நிச்சயமா பேசலாம். அடுத்த பாடல் வருதுங்க, நான் என்ற சொல் இனி வேண்டாம், ஏன்னா நீ என்பதே இனி நான் தான், அதனால நாம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். தெய்வீகன் தாவரை செல்வன், நல்லா தூங்கி எழுந்துருங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கீழ் பயனரின் வயது சரிபார்ப்பு தேவைகளை நிறைவு செய்ய தவறும் சமூக ஊடகங்களுக்கு 10 மில்லியன் ரிங்கிட் வரை தண்டம் விதிக்கப்படலாம். அந்த சட்டத்தின் பகுதி 3 கீழ் உள்ள விதியை மீறும் நிறுவனங்களுக்கு தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தண்டம் வழங்கும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து சட்டம் 333 செய்யப்படும் மற்றொரு திருத்தம் இந்த ஆண்டு

ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யா அவசர முடிவு எதனையும் எடுக்காது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் இடையில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தமது தரப்பு காத்திருக்க தயார் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லவ்ரோவ் கூறினார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அலாஸ்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் அவ்விரு தலைவர்களும் அந்த போர் குறித்து கலந்துரையாடினர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பொருளாதார சமூகம் இக்கோவாஸ் இபோலா தொற்று தொடர்பில் எச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு அந்த தொற்று பரவுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் கூறினார். தற்போது மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க சில இயக்கங்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. விளையாட்டு மோட்டோ 3 பந்தயம். செக் குடியரசு பந்தயத்தில் அதிரடி படைத்துள்ள போதிலும் வரும் 26 நாள் முதல் 28 வரை லிதார் எசன பந்தய தடத்தில் நடைபெறும் நெதர்லாந்து கிராண்ட் பிரீ புதிய தொடக்கமாக இருக்கும் என்று நாட்டின் இளம் பந்தய வீரர் முகமது ஹக்கீம் டேனிஷ் ரம்லி கூறினார். எனவே வார இறுதி முழுவதும் ஒவ்வொரு பயிற்சி அமர்வையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: காற்றின் மொழியின் வணக்கம். உங்களுக்கு மின்னலையை தொடர்ந்து இருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றிங்க. காற்றின் மொழி தொடங்கியாச்சு. நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோட நான் நளினி அச்சுதன். இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் உங்களை வரவேற்க நாங்க காத்திருக்கோம். 10 எண்கள், 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண்ணை இரவு 10 மணிக்கு டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. அதற்கான பாடலை வழங்க நாங்க காத்திருக்கோம். காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்கு துணையாக நாங்க அனுப்பி வைக்கிறோம். எடுத்துக்கோங்க.
1: Yo mama, you know how me nerd kiss at the dance floor, baby.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூட சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

காவிய பேனாவுக்கும் ஹார்மோனிய பெட்டிக்கும் பிறந்த நாளுங்க. இன்றைக்கு கவியரசு வைரமுத்து, அவரை நெருங்கிய நண்பர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இன்று இவர்களுடைய பிறந்த நாளை மலரும் நினைவுகளில் அவர்களுடைய இணையில் வெளிவந்த பாடல்களை கொண்டு நாம கொண்டாட போறோம். இணைந்திருங்கள். அப்படி இன்றைக்கு உங்களுக்கும் பிறந்த நாளா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திருமண நாளாக கூட இருக்கலாம், அதற்கும் இங்கிருந்து நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. அடங்க என்னங்க நமக்கு அப்படின்லாம் இருக்காது. நம்மை நாமே கொண்டாடாம போனா யாருங்க கொண்டாட போறா? அதனாலதான் சொல்றோம், கொண்டாடுவோம். நம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் நாமே ரசித்து கொண்டாடுவோம். அப்படியே இன்றைக்கு வந்து யூகேவில் இருந்து நிகழ்ச்சியை இப்ப கேட்டு இருக்காங்க புஷ்பலதா. அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் பிரேமலதா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். புஷ்பலதா, பிரேமலதா இல்ல, புஷ்பலதா. புஷ்பலதாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். உங்களுக்கு இங்கிருந்து நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அங்கே யூகேவில் இந்த நம்முடைய மின்னலசம் ரொம்ப வேகமா ஒழிக்கணும். அப்படியே திறந்து வச்சு பாடல்களை ரசிச்சுக்கிட்டே இருங்க. நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பாடல்களை உங்களுக்கு வாரி வாரி நாங்க இங்கிருந்து வழங்கிட்டே இருக்க போறோம். 9 மணி வரைக்கும் தெலுங்கு பாடல்களை உங்களுக்கு கொடுக்கிறோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு ரவினுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நேயர் என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு இப்ப நம்ம கேக்கலாம்.
2: பாட்டு பாடுங்க, எனக்காண்டி ஒரு பாட்டு பாடுங்க.
1: ரவின் பாட்டு பாடணும், நாங்க கேக்கணும்.
3: பாட்டு பாடவா?
1: பாட்டு பாட நாங்க பாடம் கேட்க அதெல்லாம் கிடையாது. லியோனல் மெஸ்ஸி இருக்கிறார்ல,
3: சரி,
1: அவருடைய பிறந்த நாள். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்களா?
3: என்ன பண்ண போற?
1: அர்ஜென்டினா உலக கிண்ணத்தோட 2026 பாடல தான் பாட போறீங்க.
3: அந்த பாடல் கேட்டது இல்லையே,
1: இப்போ கேளுங்க. பாட்டு கேட்டீங்களா?
3: கேட்டாச்சு.
1: இந்த பாட்டை தான் இப்ப பாட போறீங்க. ஒரு ஆள் அந்த பக்கமா பாருங்க, பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க 1 2 3 பாடுங்க கேப்போ.
3: அர்ஜென்டினா மார்டினஸ் மோலினா.
1: கோச்சிக்காதீங்க,
3: ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடுன. சிலர் கால்பந்து விளையாடுறாங்க, ஆனா மெஸ்ஸி அதை கலையா மாத்திருக்காரு.
1: உங்களை உலக நம்பா விட்டாலும் பரவாயில்லைங்க, உங்க கனவை நீங்க நம்பினா மட்டும் போதும்னு மெஸ்ஸி சொல்லிருக்காரு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்காக இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நம்ம வந்து பாடல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். 10 எண்கள் 10 பாடல்கள், ஒவ்வொரு எண்ணுக்குள்ள ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்டாக் நேரலையில வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்கான பாடலை நாங்க உங்களுக்காக வழங்க காத்திருக்கோம். மறந்துடாதீங்க, 10 மணிக்கு டிக்டாக் நேரலை, அதோட 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்து பழம்பாடல்கள், இடைவிடாத பழம்பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. மலரும் நினைவுகளில் இன்றைக்கு கண்ணதாசன், அதுக்கப்புறம் MS விஸ்வநாதன், இவங்க இருவருடைய பிறந்த நாள் ஆக இவர்களுடைய இணையில் வெளிவந்த பாடல்களை தான் நாங்க இன்றைக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்காக வழங்க போறோம். இரவு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மலரும் நினைவுகளில்

0: உங்களுக்காக
1: ஜூலை தொடங்கி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அடையாள அட்டையுடன் பெட்ரோல் வாங்கும் மலேசியர் அனைவருக்கும் ஒரே விலை என்ற முறையில் நாடளாவிய நிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது டீசல் விலை.
0: மடாலி உங்களுக்காக.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

தெலுங்கு பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வேளையில் தெலுங்கு திரையுலகம் பக்கமும் கொஞ்சம் அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு வரலாம். 2019 தெலுங்கில் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதை பெற்றவர் அஜய் பூபதி. இவருடைய இயக்கத்தில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படம் ஸ்ரீனிவாச மங்காபுரம். முழு கதை விவரங்கள் இன்னும் வெளியிடப்படலை. இருந்தாலும் கூட இயக்குநர் அஜய் பூபதியின் முந்தைய படங்களைப் போலவே இந்த படத்திற்கும் ரசிகர்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் ஜெயகிருஷ்ணா, கட்டமனேனி, அதுக்கப்புறம் ரஷா தடனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ். July 9 இந்த திரைப்படம் வெளியீடு காணும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

எரிபொருள் மானியத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. வயது வரம்பை பின்பற்ற தவறும் சமூக ஊடகங்களுக்கு 10 மில்லியன் ரிங்கிட் வரை தண்டம். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். அக்டோபரில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் 2021 வரவு செலவு திட்டம் பல்வேறு மீட்சி திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். இது விநியோக தொடரின் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் பொருளாதார நிலைத்தன்மையை பேணுவதையும் நோக்கமாக கொண்டது. அதேவேளை எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதில் நாடு சிறந்த முறையில் தயாராக இருப்பதை உறுதி செய்யும். அதுமட்டுமின்றி அரசாங்கம் உள்ளூர் மறுசுழற்சி ஆற்றலையும் சூழல் அமைப்புகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்று நிதி துணை அமைச்சர் லியோ சிங் தொங் வலியுறுத்தினார். இதன் மூலம் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சியை எதிர்கொள்ளும் வகையில் நெகிழி மருத்துவ பொருட்கள் விநியோகத்துறை மேலும் மேல்தன்மை கொண்டதாக இருப்பது உறுதி செய்யப்படும். இதனிடையே அண்மையில் உதவித்தொகை

0: சாலை போக்குவரத்து சட்டம் 333 செய்யப்படும் மற்றொரு திருத்தம் இந்த ஆண்டின் இறுதியில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போதையில் வாகனம் செலுத்தும் ஓட்டுநர்களால் ஏற்படும் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லது அவர்களின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்கும் செயல்முறையை அறிமுகப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த பரிந்துரையின் நோக்கம் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். சிறை தண்டனை தண்டம் போன்ற ஏற்கனவே உள்ள தண்டனைகளுக்கு கூடுதலாக இஃது உள்ளது. ஈராரத்து 25 இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கீழ் பயனரின் வயது சரிபார்ப்பு தேவைகளை நிறைவு செய்ய தவறும் சமூக ஊடகங்களுக்கு 10 மில்லியன் ரிங்கிட் வரை தண்டம் விதிக்கப்படலாம். அந்த சட்டத்தின் பகுதி 3 கீழ் உள்ள விதியை மீறும் நிறுவனங்களுக்கு தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC நினைவுறுத்தல கடிதத்தை வழங்கும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். அதனை பெறும் உரிமம் பெற்ற சேவை வழங்குநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தண்டத்தை செலுத்த வேண்டும் அல்லது மீளாய்வுக்காக MCMC விளக்க மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். 16th ஜோஹர் மாநில தேர்தலை முன்னிட்டு தேசிய முன்னணி BN 56 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இன்று அறிவித்தது. அவர்களில் 37 பேர் அம்னோவையும் 15 பேர் மாசிசாவையும் 4 மாயிக்காவையும் சேர்ந்தவர்கள். மாநில BN தலைவர் டத்தோ அனாபிஸ் காசி அந்த வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார். அவர் மாச்சாப் தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். இவளை கமலாவில் கே ரவீன்குமார், புகிட் பத்துவில் ஆர் குமரன், கஹாங்கில் பி ருகேந்திரன், பெர்லிங்கில் பி பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நாடு தழுவிய நிலையில் கடந்த ஆண்டு இணைய மோசடியால் ஏற்பட்ட இழப்புகளின் மதிப்பு 2.97 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. இது 2024 1.57 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் அந்த இழப்பு 830 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. தோன்றா முதலீடுகளினால் பெரும் இழப்பு பதிவாகியுள்ளதாக அது மேலும் கூறியது. கடந்த ஆண்டு சினாவாங்கில் நிகழ்ந்த விபத்தில் 3 உயிரிழக்க காரணமாக இருந்த குற்றத்திற்காக 13 வயதினர் ஒருவர் 3 ஹென்ரிகனி பள்ளியில் தண்டனை பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் புனர்வாழ்வு காலம் முடிந்த பிறகு ஓராண்டுக்கு அவரை நன்னடத்தை அதிகாரியின் கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்று சிரம்பான மஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தவிர உரிமம் இன்றி வாகனம் ஓட்டியதற்காக 2000 ரிங்கிட் தண்டமும் விதிக்கப்பட்டது. அந்த 18 இளைஞரின் பெற்றோர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் 2000 ரிங்கிட் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டனர். சம்போர்ணா சிபாடான நீர்ப்பகுதியில் பல்வேறு முத்திரையை கொண்ட சிகரெட்டுகளை கடத்த முயன்ற 20 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM உறுப்பினர்கள் மேற்கொண்ட ஆப் சஜாத்ரா சோதனையில் இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், மியன்மார், இந்தியாவைச் சேர்ந்த அவர்கள் கைதானதாக சபா APMM இயக்குநர் கைரோல் அனுவார் அப்துல் மாஜிட் கூறினார். சிகரெட் அடங்கிய 3000 மேற்பட்ட பெட்டிகள் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: மலேசியா, புரூனை, இந்தோனேசியா, சிங்கப்பூர் ஆகியவை வரும் மாதங்களில் கடுமையான எல்லை கடந்த புகை மூட்டத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் புகை மூட்ட இடர் அதிகரித்ததன் காரணமாக தென்கிழக்காசியா சிவப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் புகை மூட்டம் ஏற்படுவதற்கான இடர் மிக அதிகமாக உள்ளது என்று சிங்கப்பூர் பன்னாட்டு விவகாரங்கள் நிறுவனம் வெளியிட்ட 2026 ஹேஸ் அவுட்லுக்

0: அறிக்கை கூறுகிறது. அல்நினோ, இந்திய பெருங்கடல் இருமுனை ஆகியவை இந்த அச்சுறுத்தலை மேலும் தீவிரமடைய செய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யா அவசர முடிவு எதனையும் எடுக்காது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தமது தரப்பு காத்திருக்க தயார் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லேவ்ரோவ் கூறினார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அலாஸ்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் அவ்விரு தலைவர்களும் அந்த போர் குறித்து கலந்துரையாடினர். அப்போது அரசியல் அடிப்படையில் பல விவகாரங்களில் இணக்கம் காணப்பட்டதை லேவ்ரோவ் சுட்டிக்காட்டினார். இவளை ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து யுக்ரைன் படைகளை வெளியேற்ற மோஸ்கோ முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பொருளாதார சமூகம் இக்கோவாஸ் இபோலா தொற்று தொடர்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு அந்த தொற்று பரவுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இக்கோவாஸ் நிர்வாக இயக்குநர் கூறினார். தற்போதைக்கு உறுப்பு நாடுகளில் இபோலா கட்டுப்பாட்டில் உள்ள போதும் மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க இயக்கங்கள் சில முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கொங்கோ, உகாண்டா போன்றவற்றில் அதன் தாக்கம் அதிகமுள்ள நிலையில் விமான நிலையங்கள், எல்லை நுழைவாயில்கள் போன்றவற்றில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். துருக்கி அங்காராவில் ஐஎஸ் பயங்கரவாத கும்பலைச் சேர்ந்த நபரை காவல்துறையினர் சுட்டு கொன்றனர். சசாகாசி நகரில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்திய போது அவர் சுடப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. 200 அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். அங்காராவில் அடுத்த மாதம் 7-8 நாள்களில் நேட்டோ மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அச்சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உட்பட 32 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நாளை ஏ பி சி குழுக்களை உட்படுத்திய 6 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. பின்னிரவு 3 சுவிட்சர்லாந்து கனடாவையும் போஸ்னியா ஹெர்சகோவினா கத்தாரையும் சந்தித்து ஆடவுள்ளன. காலை 6 பிரேசில் ஸ்கோட்லாந்து மொரோக்கோ ஹெய்தி ஆட்டங்கள் தொடங்கும். காலை 9 ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்கா தென்கொரியாவுடனும் செக் குடியரசு மெக்சிகோவுடனும் களமிறங்க உள்ளன. இவளை நாளைய ஸ்கொட்லாந்துடனான ஆட்டத்தில் பிரேசில் வெற்றியை பதிவு செய்ய கடுமையாக போராட வேண்டும் என அதன் பயிற்றுநர் கார்லோ ஆன்செலோத்தி கூறியுள்ளார். அவ்வணியின் முதன்மை ஆட்டக்காரர்களில் ஒருவரான ரவன் ஃபினா காயம் காரணமாக களமிறங்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல் ஆட்டக்காரர் நெய்மார் களமிறங்குவாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. எரிபொருள் மானியத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. வயது வரம்பை பின்பற்ற தவறும் சமூக ஊடகங்களுக்கு 10 ரிங்கிட் வரை தண்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1968 இன்றைய நாளில் பஹாங் குவந்தானில் குவந்தான் வான்படை தளத்தை மாநில ஆட்சியாளர் சுல்தான் அபுபக்கர் ரியாதுடின் அல் முஅசம் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். அரசு மலேசிய வான்படை டியூடிஎம்இன் இந்த தளம் வான்படை விமானிகளுக்கு பயிற்சி வழங்கும் வகையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டது. தபுவான் ஜெட் விமானப்படையினரும் S-61A-4 உலங்கூர்தி படைப்பிரிவினரும் இந்த தளத்தில் முதலில் பணியமர்த்தப்பட்டவர்கள். குவந்தான் மலேசியாவின் மைய பகுதியில் அமைந்துள்ளதாலும் அதன் வியூக முக்கியத்துவத்தாலும் விமானப்படையின் ஜெட் தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த இடம் அவசர கால விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் பெரிதும் உதவுகிறது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொந்த பந்தங்களை பேணி இணைந்து வாழ்ந்தார்கள். ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஒரு கூட்டத்தினர் வந்திருந்தனர். அவ்வாறு வந்த குழுக்களில் பனு ஹிலால் கோத்திரத்தவரும் வந்திருந்தனர். அவர்களிடையே அன்னை அவர்களின் சகோதரியின் மகனான சியாத் பின் அப்துல்லா பின் மாலிக் ஆம்ரி அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் தனது சிற்றன்னையான மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கும் முகமாக அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வேலை நிமித்தமாக வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அருகில் முன்பின் தெரியாத ஒரு நபர் நிற்பதை பார்த்தார்கள். மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபருடன் மிகவும் சகஜமாக பேசுவதை பார்த்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இவர் எனது சகோதரியின் மகன், உங்களை சந்திக்க வந்த குழுவினருடன் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினார்கள். இதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இரத்த பந்த உறவுகளை எவ்வாறு பேணி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். அதாவது, தன் சொந்த பந்தத்தில் உள்ள அனைவரிடமும் நல்ல அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டதனால் அவர்களை அவர் சொந்த பந்தங்கள் அனைவரும் அடிக்கடி வந்து பார்த்து செல்பவர்களாகவே இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறையச்சம் மிக்க பெண்மணியாக திகழ்ந்ததோடு நற்பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாடுகளை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். உறவுகளை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னை அவர்கள் இறந்த பொழுது இதையே புகழாரமாக அன்னை அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூடினார்கள். இவ்வாறு அன்னை அவர்கள் சொந்த பந்தங்களின் நட்பை பேணி வந்த போதும், அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்கள் செய்யும் போது தன் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட கண்டிக்க தவறாமல் இருந்ததில்லை. ஒருமுறை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மது அருந்திவிட்டு அன்னை அவர்களின் வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது அவர்கள் வீட்டு வாசலிலேயே வைத்து, அல்லாஹுவும் நபியும் தடுத்த செயலை செய்துவிட்டு எங்கள் வீட்டிற்குள் தாங்கள் நுழைய வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறி அனுப்பினார்கள். இந்த ஹதீஸ் மூலமாக நம் தந்தை, நம் தாய், நம் சகோதரர், நம் சகோதரிகள், நம் கணவன் அல்லது நம் மனைவி என்பதற்காக அவர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யும் போது அதை ஆதரிப்பது கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாத்தில் எவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாமும் நம் வாழ்வில் தடை செய்ய வேண்டும். இது மது மட்டுமல்ல, வட்டி முதலான மற்ற விஷயங்களிலும் இஸ்லாத்தின் வரைமுறைகளை பேணி வாழ வேண்டும். நாம் மட்டுமல்லாமல் நமது சொந்த பந்த உறவுகளையும் வாழ தூண்ட வேண்டும். நம் சொந்த பந்த உறவுகளில் இவ்வாறு தவறான செயல்கள் செய்பவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நம் மீதும் குற்றமாகும். நாம் அவர்களுக்கு நல்லதை ஏவி அல்லதை தடுக்க வேண்டும். மேலும் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலே மற்றொரு சம்பவம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு நடந்த சம்பவம் அது. அல்லாஹுவின் பாதையில் தான தர்மங்கள் செய்வதிலேயே தங்களிடம் இருந்த பெரும் பொருளாதாரத்தையும் செலவு செய்த நிலையில் தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவருக்கு உதவி செய்வதற்காக தனக்கு தெரிந்தவரிடம் பெரும் தொகையை கடனாக கேட்டபொழுது, இவ்வாறு கேட்கிறீர்களே, இதை உங்களால் அடைக்க முடியுமா, இது உங்களுக்கு தேவைதானா என்று கேட்ட நபருக்கு பதிலாக, என் கணவர் அல்லாஹுவின் தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், கடன் வாங்கும் பொழுது அதை கொடுக்கக்கூடாது என்ற நியத்தில் வாங்கக்கூடாது. அதற்கு மாற்றமாக எவர் ஒருவர் கடன் வாங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ், இந்த கடனை கண்டிப்பாக கொடுத்து விடுவேன் என்ற நியத்தோடு வாங்கினால் அல்லாஹ் அந்த கடனை அடைக்க போதுமானவன். இந்த செய்தி அகமத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் உள்ளது. ஆனால் இன்று கடன் கேட்டால் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கடனை வாங்கிவிட்டு அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அழகிய கடன்கள் இஸ்லாத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அழகிய கடன்கள் என்பது வட்டி இல்லாத, வட்டி நோக்கம் இல்லாத கடன்கள். எனினும் கடன்களை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறும் பொழுது, ஒருவர் கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே கடன்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் படைத்த ரஹ்மானே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறும் பொழுது, நாம் எனக்கு தெரிந்தவர்தானே, என் சொந்தக்காரர்தானே, நமக்குள் எதுக்கு எழுத்து என்பதெல்லாம் கூறிக்கொண்டு எழுதி வைக்காமல், எழுதி எதுவும் பெறாமல் அப்படியே கடனை கொடுத்து விடுகின்றோம் அல்லது கடன் பெற்றுக் கொள்கின்றோம். பின்னால் அதை கேட்கும் பொழுது அதனால் எவ்வளவு மன வருத்தங்களும் மனத்தாக்கங்களும் ஏற்படுகின்றன. அதற்கு முன்பதாகவே கடன் கேட்டு வருபவரும் கடனை கொடுப்பவரும் முறையாக எழுதி வைத்துக் கொண்டால் இரு உறவுகளும் மென்மேலும் வலுப்படும். அவ்வாறு கடன் கேட்டு வருபவர்களிடம் நாம் அல்லாஹ்வினுடைய அந்த ஆயத்தை கூறி, அல்லாஹ் கூறியுள்ளான், எனவே நாம் இருவரும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என புரியும்படி எடுத்து கூறி எழுதி கொள்ள வேண்டும். இதுவே அல்லாஹ் காட்டிய சீரான வழி. இதை புரிந்து நடக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் சுவன மலரை செவிமடிப்போம்.

0: நேர்களே, அழகிய கடன் பற்றி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நான் திடீரென்று வரும் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றார்கள். ஏனென்றால் திடீரென்று வரும் மரணத்தின் போது நான் யாரிடம் கடன்பட்டுள்ளேன் என்பதாக யாரிடமும் கூற முடியாமல் போய்விடும். சக்ராத்துடைய நிலையில் கூட நம்முடைய கடன் பற்றிய விவரங்களை நம் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட வேண்டும். ஏனெனில் நாளை அதிபயங்கரமான அந்த மறுமை நாளிலே ஷஹீதுகள் கூட சுவனத்திற்குள் நுழைய முடியாமல் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பதை பதைத்து நிற்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் உலகில் வாழ்ந்த பொழுது கடன் வாங்கி அதை முறையாக திருப்பிச் செலுத்தாமல் இருந்திருப்பார்கள் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கடன் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பவர்களும் கடன் வாங்குபவர்களும் எழுதி வைத்துக் கொள்வதே சிறந்தது. ஏனெனில் அல்லாஹுவும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த வழியில் நாம் அழகிய கடனை வாங்குவதும் கொடுப்பதும் சிறப்பாக அமையும். கடன் பற்றி அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் அளித்த போது, அதை ஏற்றுக்கொண்ட நபர் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுத்தார்கள். மேலும் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்கள் சம்பந்தமான ஹதீஸ்கள், அதிலும் குறிப்பாக மாதவிடாய், குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் உள்ள மிக அதிகமான ஹதீஸ்களை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நான் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, சின்னம்மா, எனக்கு தலை சீவி விடுங்கள், ஏனெனில் என் மனைவிக்கு மாதவிடாய், அவள் தலை சீவி விட முடியாது அல்லவா என்று கூறினேன். இதை கேட்ட மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுக்கு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் நினைவுக்கு வரவில்லையா? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மாதவிடாய் நேரங்களில் எங்களின் மடியில் தலை வைத்து உறங்கியிருக்கிறார்கள், எங்களுடன் உணவு உண்டியிருக்கிறார்கள், ஒரே பாயில் படுத்திருக்கிறார்கள் என்பதாக மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் ஒரே ஹதீஸ் மூலமாக தெல்ல தெளிவாக கூறியுள்ளார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். மாதவிடாய் சம்பந்தமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெண்மணிகள் கேட்ட பொழுது, அல்லாஹ் தன்னுடைய ஆயத்தில் மாதவிடாய் என்பது ஒரு உடல் உபாதை, அது மனம் சம்பந்தப்பட்டதல்ல, அந்த நேரங்களில் தொழக்கூடாது மற்றும் நோன்பு வைக்கக்கூடாது, வீடு கூடுவதும் கூடாது, மற்ற அனைத்து அமல்களையும் இயல்பாக மற்ற காலங்களைப் போல் செய்யலாம். அல்லாஹ் பெண்கள் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாகவே அவர்களின் உடல் வலி இருக்கும் மாதவிடாய் நேரத்தில் தொழுதல் மற்றும் நோன்பு வைத்தல் போன்ற அமல்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான். இது அல்லாஹ் பெண்களான நமக்கு கொடுத்த சலுகையாகும். மாதவிடாய் காலங்களில் தொழாத தொழுகையை மீண்டும் எடுத்து கதா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட நோன்பை மீண்டும் உடல் சுத்தத்திற்கு பின்பு கதா செய்ய வேண்டும் என்பதும் மார்க்க சட்டமாகும். இன்ஷா அல்லாஹ் மார்க்க சட்டத்தை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியாரில் புரிவானாக என்று துவா செய்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கிம்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

பிரதீப் குமார் மால்வி குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். வயது வரம்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் சமூக ஊடக சேவை வழங்கினர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபசீல் சொல்லியிருக்காரு. வயது சரிபார்ப்பதில் சமூக ஊடக நிறுவனங்கள் இணங்குவதை உறுதி செய்வதற்காக நடவடிக்கைகள், விதிமுறைகளுக்கு இணங்க தவறினால் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அப்படி தவறு செய்யும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு 10 மில்லியன் ரிங்கிட் வரையில் நிதி அபராதங்களை சந்திக்க நேரிடும். அப்படி அவங்க வந்து அதெல்லாம் கணக்கு பார்க்கல அப்படின்னு சொன்னா, வயது வரம்பு பார்க்கல அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி 10 மில்லியன் ரிங்கிட் வரை நிதி அபராதம் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரம்யா விஜய் ஆண்டனி குரலில் அடுத்த பாடலை நாம் கேட்கலாம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

ஆமாங்க, அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும்ல, இன்னும் வரும் எந்த கதை அப்படின்னு சிறுகதை எழுதி அனுப்புங்க. அதுக்காக தான் சொன்னோம், சிறுகதை எழுதி அனுப்புங்க. ஒரு 6 பக்கத்துக்குள்ள அடங்குற மாதிரி கதையை நீங்க எழுதி அனுப்பலாம். வானொலி ஒலிபரப்பு கேட்ட மாதிரி நல்ல ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கதையை யோசிச்சு வித்தியாசமா ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா முதல்ல உட்கார்ந்து எழுதுங்க, எழுதி பாருங்க. அந்த முதல் கட்டம் எடுத்து வைக்கும் போது பல தடங்கல்கள் எல்லாம் வருங்க, அது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆக அந்த முதல் அடி எடுத்து வச்சு எழுதுங்க, எழுத பாருங்க, எழுதி அனுப்புங்க. அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் இங்கிருந்து சரியா இல்ல இந்த இடத்த கொஞ்சம் எப்படி மாத்திக்கலாமே அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொல்வோம்ல. அதுக்கப்புறம் திருத்தி அமைத்து அதுக்கப்புறம் உங்கள் சிறுகதையும் வானொலியில் ஒளியேறும் ஒரு நாள் வரலாம், உங்கள் பேரும் சொல்லப்படலாம் உங்க எழுத்தில். இந்த சிறுகதை இன்றைக்கு போக போகுது அப்படின்னு அதுக்காக தான் சொல்றோம். நீங்க எழுதி அனுப்புங்க, புது புது எழுத்தாளர்கள் நீங்க எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க உங்களுக்காக உங்களுடைய எழுத்து படிவங்களுக்காக காத்திருக்கோம், எழுதி அனுப்புங்க. சரி, தொடர்ந்து நம்ம உள்ளூர் பாடல் ஒன்றை நம்ம கேட்க போறோம். குமரேஷ் கமலக்கண்ணன் குரலில் பாடல் வருது.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாடு முழுவதும் உள்ள ருக்குன் தாங்கா பகுதிக்கான ஆண்டு மானியத்தை 10,000 ரிங்கிட்டுக்கு அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி இது நடைமுறைக்கு வரும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக அந்த மானிய தொகை 6,000 ரிங்கிட்டாக இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ருக்குன் தாங்கா பகுதிகளில் ஒற்றுமையையும் மேம்பாட்டையும் வலுப்படுத்தும் நோக்கில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி அமைச்சர் சிஹாத் சலாலு ஹேஷ்டேக் ரக்கன் மீடியா கேபிடி முனைப்பின் மூலம் ஊடக பணியாளர்களுக்கு இலவச சுகாதார சோதனை சலுகையை வழங்குகிறது. 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானாவை முன்னிட்டு அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு உண்மையான தகவல்களை சிறந்த முறையில் வழங்கும் ஊடகத்தாரின் அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த சலுகை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மேற்காசிய நாடுகளுக்கான தனது பயணத்தின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு சிற்றரசின் உயர் அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தினார். அவரது பயணம் அமெரிக்கா ஈரான் அமைதி உடன்படிக்கை குறித்து பங்காளி நாடுகளிடையே நிலவும் கவலை மீது கவனம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த புரிந்துணர்வு உடன்பாட்டில் இடம்பெறாத பிற முக்கிய விவகாரங்கள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்படும் என்று ரூபியோ கூறினார். எமிரேட்ஸ் கந்தாஸ் விமான நிறுவனங்கள் பயன்படுத்தும் A38 சுழியம் ரக விமானத்தின் இறக்கையின் முக்கிய பாகம் ஒன்றில் விரிசல்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து 16 விமானங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று ஏர்பஸ் நிறுவனம்

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. எப்போதுமே நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுட்டே இருக்கோம். வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமாக வந்து டிக்டாக்ல பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் நாங்கள் உங்களுக்காக ஒளியேற்ற காத்திருக்கும். சரி, மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு ரொம்ப பேச வேணாம், நம்ம வந்து சேர்ந்துருவோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே வந்து சேருங்க. 10க்குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றதே காற்றின் மொழி.

ஆமாங்க, அந்த பாடல் இன்றைய தொகுப்பை தொடக்கி வைத்திருக்கு. சரி, டிக்டாக் நேரலையில் நம்ம இணைந்திருக்கோம். எந்த எண் வேணும், பத்துக்குள் ஒன்று உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத நாம கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து 2-9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2-9 அப்படின்னு கேட்ட போது 2 அப்படிங்கிற எண்ணுக்கு தான் நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருக்கு. சரி, 2க்கு தான் நிறைய பதிவுகள் வந்து ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அங்க சுதந்திரன் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் சொல்லியிருந்தோம், 2 எண் ரொம்ப நல்ல எண்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏங்க 2 ரொம்ப நல்ல எண்ணு சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா எதை சொல்றவங்க, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறாங்க பாருங்க. சரி, 2 எண்ணுக்கான பதிவுகள் தான் அதிகமா வந்திருக்கு. ஆக 2 எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்க உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்ல கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் 9 எண்ணுக்கான பாடல் அதனை தொடர்ந்து வரும்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

ரஹ்மான் இசையில் அவரை பாடியிருந்த பாடல் சரிங்க. இந்த எண்ணுக்குள் எந்த பாடல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அதனாலதான் கேட்கறோம், எந்த எண் வேணும் அப்படின்னு நாங்க உங்ககிட்ட டிக்டாக்ல கேட்டுட்டே இருக்கோம். இன்னும் நீங்க டிக்டாக் பக்கம் வரல அப்படின்னு சொன்னா உடனே வாங்க, அங்க வந்து பதிவு செய்யுங்க எந்த எண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நாங்க ஒரு அது எப்படின்னா, இரவு நேரத்துல அப்படி நம்ம ஓய்வா இருக்கிற இந்த நேரத்துல டிக்டாக் வந்து நமக்கு விருப்பமான பாடல் இங்க இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுல அது ஒரு தனி மகிழ்ச்சி தான் பாருங்களேன். சரி, இங்க வந்து 6-7 அப்படின்னு நேர்கள் தேர்வு செய்து வைத்திருக்காங்க. 6-7 அப்படின்னு பார்க்கும்போது 6 மேனுக்கு தான் நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருக்கு. ஆக 6 மேனுக்கான பாடலை சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் குரலை கேட்க போறோம். அதுக்கப்புறம் 7 மேனுக்கான பாடல் டி இமான் குரலில். எல்லாம் நல்ல நல்ல பாட்டா தான் இருக்குங்க. வாங்க வாங்க டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

காற்றின் மொழியில் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிக்டாக் நிரலில் வந்து எந்த எண் வேணும் அப்படிங்கறத வந்து பதிவு செய்துட்டு இருக்கீங்க. ஆக முதல்ல நாம கேட்ட அந்த பாடல் 7 எண்ணுக்கான பாடல் 2 9 6 7 எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த எண்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த எண் வேணும் அப்படின்னு நாம கேட்டிருந்த போது டிக்டாக் நேரலையில் நேர்கள் நிறைய பேர் வந்து 4 3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 3 அப்படின்னு பார்த்தபோது 4 எண்ணுக்கான பதிவுகள் தான் நிறைய வந்து சேர்ந்திருந்தது. ஆக 4 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம உங்களுக்காக கொடுக்க போறோம். கூத்திரையிலிருந்து அதற்கு பிறகு 3 எண்ணுக்கான பாடலும் வருதுங்க. அப்படி நீங்க இன்னும் டிக்டாக் நேரலைக்கு வரல அப்படின்னு சொன்னா உடனே வந்து சேருங்க, சீக்கிரமா வந்து சேருங்க, சொல்லுங்க உங்களுக்கு எந்த எண் வேணும் அப்படின்னு. சிலர் வந்து இதுதான் என்னுடைய அதிர்ஷ்ட எண் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படிங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே. வந்து சொல்லுங்க, சீக்கிரமா வந்து சேருங்க.

நம்முள்ள ஒரு திரைப்படம் வெட்டி பசங்க திரையிலிருந்து அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். திலீப் வர்மன் அந்த பாடலை நமக்காக வழங்கியிருந்தாங்க. மூன்றாம் எண்ணுக்கு பின்னால் இருந்த பாடல் அதுதாங்க. சரி, இன்னும் எந்த எண் மீதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்கள் எந்த எண்களை தேர்வு செய்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10-1 பத்தா ஒன்றா, 10 ரொம்ப பிடிச்சிருக்கா, 1 ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட போது 10 எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக வந்திருந்தது. ஆக 10 எண்ணுக்கான பாடலை கேட்போம். அதனை தொடர்ந்து முதலாம் எண்ணுக்கான பாடலும் வருது, கேட்கலாங்க. இது காற்றின் மொழி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். வேளாண் துறை, உணவு கையிருப்பு ஆகியவற்றில் எல்னினோ காலம் ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு தாக்கத்தையும் எதிர்கொள்ள மலேசியா தயாராக உள்ளது. கடுமையான வெப்பம் பதிவு செய்யப்படும் ஆயின் மக்களுக்கு எச்சரிக்கை வெளியிடப்படும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதோசரி முகமது சபு தெரிவித்தார். அதேவேளை வேளாண் பொருட்கள், குறிப்பாக காய்கறிகளின் உற்பத்தியில் ஏற்படும் தாக்கத்தையும் அமைச்சர் கண்காணிக்கும். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு 2026 தேசிய மறுசுழற்சி இயக்கத்தை செயல்படுத்துவதன் மூலம் குப்பை கிடங்குகளுக்கு அனுப்பப்படும் கழிவுகளை மாற்றி பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விகிதத்தை 2035 53 விழுக்காட்டுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த இயக்கம் சுழல்முறை பொருளாதாரத்துக்கு மாறும் நோக்கில் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளின் ஒரு பகுதி என்று அமைச்சர் காகோமிங் கூறினார். நள்ளிரவு தொடங்கி வரும் புதன்கிழமை வரை தீபகற்பத்தில் டீசல் சில்லறை விலை லிட்டருக்கு 30 சென் குறைக்கப்பட்டு 4 ரிங்கிட் 7 சென் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ரான் 97 லிட்டருக்கு 4 ரிங்கிட் 10 சென்னுக்கும் உதவி தொகையற்ற ரான் 95 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 47 சென்னுக்கும் விற்கப்படும். அவற்றின் விலை முறையே 25 சென் குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் கூறியது. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஒமானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை தொடர்பான பேச்சில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார். மஸ்காட்டில் நடைபெறும் அந்த சந்திப்பில் ஈரான், ஈராக் உள்ளிட்ட சில வளைகுடா நாடுகளின் பேராளர்களும் பங்கேற்கின்றனர். உலகளாவிய நிலையில் இபோலா தொற்று பரவலின் இடர் குறைவாகவே உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு WHO கூறுகிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் அதன் தாக்கம் அதிகம் இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு வேகமாக பரவும் வாய்ப்பு குறைவு என்று அதன் தலைவர் தேட்ரஸ் ஆடனம் தெரிவித்தார். பிரான்சில் முதல் இபோலா நேர்வு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. நிறைவாக 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். நாளை 6 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. காலை 6 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ள பிரேசிலுக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையேயான ஆட்டம்

11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மலரும் நினைவுகளில் நாம் சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைகளில் 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மலரும் நினைவுகளில் இடைவிடாத பழம்பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்க அங்கிருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதிலும் இன்று ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, காவிய பேனாவுக்கும் ஹார்மோனிய பெட்டிக்கும் பிறந்த நாள்ங்க இன்று. ஆமாங்க, கவியரசு கண்ணதாசன் அவருடைய நெருங்கிய நண்பர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இவங்களுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு. ஆக இவங்க இணைந்து நமக்காக வழங்கியிருக்கும் பாடல்களை தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போறோம். மலரும் நினைவுகளில் இடைவிடாத பழம் பாடல்கள்.

0: உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்,
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சதகத்துல்லா மஸ்லஹி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசன் பசரி ரலியல்லாஹு என்கிற ஒரு மகான், அன்னை ராபியா பசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களும் ஒரு ஆத்ம ஞானி. இருவரும் ஒரு நாள் டைக்ரீஸ் நதிக்கரையில் இந்த ஆன்மீகம், இறையருள் இது மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இடையிலே ஹசன் பசரி என்ன செய்தார்கள் என்றால், தொழுகை விரிப்பை எடுத்து அந்த ஓடிக்கொண்டிருந்த நதியின் மேற்பரப்பிலே போட்டு அதன் மீது நின்று தொழ ஆரம்பித்து விட்டார். இதனை பார்த்த அன்னை ராபியா தனது தொழுகை விரிப்பை ஆகாய வெளியிலே அந்தரத்திலே விரித்து அதிலே உட்கார்ந்து தியானத்திலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார். ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆஹா, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அற்புதம் என்று புகழ்ந்து பேசினார். அப்போதுதான் அன்னை சொன்னார்களாம், இதெல்லாம் என்ன அற்புதம், நீரிலே மூழ்காமல் இருப்பதும் ஆகாயத்திலே பறப்பதும் ஐயறிவு ஜீவிகளிடத்திலே கூட இருக்கிற பண்புதான். மீன்களை பார், நீரிலே நீந்தி செல்கின்றன. பறவைகளை பார், ஆகாயத்திலே பறந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இதையெல்லாம் செய்தால் மனிதன் மகானாகிவிட முடியுமா? அற்புதமா இது? யார் கருணை நிறைந்த உள்ளத்தோடு மற்றவர்களின் துன்பத்தை போக்கி வாழ்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதர். அதுதான் உண்மையான அற்புதம் என்று சொன்னார்களாம். அந்த அடிப்படையில் பெரிய பெரிய மகான்களும் நல்லோர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால் அவர்கள் பிறருக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள், அதிலே இன்பம் கண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்று அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். லைஸ் இப்னு சாது ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 360 மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உணவளிக்காமல் பேசவே மாட்டார்கள் என்று வருகிறது. அதாவது அதிகாலை எழுந்ததும் அடுத்தவரிடத்திலே பேசுவதற்கு முன்னாலேயே 360 பொட்டலங்கள், 360 ஏழைகளுக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் வாய் திறந்து பேசவே செய்வார். இப்படி ஒரு பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் அவர் வைத்திருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதனுடைய உடலிலே 360 எலும்புகளுடைய அந்த இணைப்புகள், மூட்டுகள் இருக்கிறது. ஒரு மூட்டு பிசகி கொண்டாலும் மனிதன் நடக்க முடியாது, ஓட முடியாது, ஆட முடியாது. எனவே ஒவ்வொரு மூட்டும் சிறப்பாக செயல்படுவதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தியாக வேண்டும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 360 நன்றிகளையாவது செலுத்தியாக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தோழர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நாளைக்கு 320 நன்றிகள் சுக்குர் எப்படி செய்வது என்று. மிக சுலபமான வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். துஹா தொழுகையினுடைய 2 ரக்காத் என்பது 360 நன்றிக்கான சமம் என்று சொன்னார். ஆனால் இந்த தோழர் என்ன செய்கிறார் தெரியுமா? துஹா தொழுகையும் நிறைவேற்றுகிறார், அதற்கு முன்னதாக அதிகாலை எழுந்தவுடனே அவருக்கு ஒரு லட்சியம் என்ன, 360 ஏழைகளுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து விட்டுத்தான் அவர் பேசவே செய்கிறார் என்றால் எப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு லட்சியத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல இதே லைஸ் இப்னு சாது அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து, எனக்கு கொஞ்சம் தேன் வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் உடனே ஒரு பை நிறைய தேன் கொடுக்குமாறு உத்தரவிடுகிறார். இந்த பெண் அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்கிறாள், நான் மருந்துக்காக சிறிதளவு தானே கேட்டேன், நீங்கள் ஒரு பெரிய பையளவு தேனை கொடுக்கிறீர்களே என்று அப்படியே பிரமித்து போய் நிற்கிற போது அவர் சொன்னாராம், அம்மா, நீ உன் தகுதிக்கு தக்கன கேட்ட, ஆனா நான் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருள்குடைகளின் அளவுக்கு நான் கொடுக்க வேண்டாமா, எனவேதான் நான் நிரம்ப கொடுத்தேன் என்று அவருடைய அந்த தாராள மனசை அவர் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, ஹசரத் அலி அலி அல்லாஹு தலானு அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு நாள் குலுங்கி குலுங்கி தாடியெல்லாம் நனைந்து ஓடுகிற அளவுக்கு அழுகை. இப்ப அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் இப்படி அழுகிறீர்கள் அப்படின்னு. ஹசரத் அலி அலி அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னன்னா, அல்லாஹ் என் மேல ஏன் கோபமாக இருக்கிறான், 7 நாட்களாக என்னுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி கூட வரவில்லையே என்று சொன்னார். வீட்டுக்கு ஒரு நாள் விருந்தாளி வரவில்லை என்றால் ஏதோ அல்லாஹ் நம் மீது கோபப்பட்டு விட்டானோ, அதனால் தான் விருந்தாளியை அல்லாஹ் அனுப்பவில்லையோ என்று அவர்கள் நினைக்கிற அளவுக்கு தாராள மனப்பான்மையும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களுக்கு வழங்கி நாம் சிரிக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த லட்சியம், இது போன்ற அந்த லட்சியங்களை நாமும் மனதில் உறுதியோடு எண்ணி அதை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். ரப்பி ஔசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தா. யா அல்லாஹ், நீ எங்களுக்கும் எங்கள் பெற்றோருக்கும் வழங்கிய அருள்குடைகளுக்கு என்றென்றும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உனக்கு பொருத்தமான நல் அமல்களை, நல் செயல்களை செய்யக்கூடியவராகவும் என்னை ஆக்கி வைப்பாயாக என்று அருள்முறை சொல்லக்கூடிய அற்புதமான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சதகத்துல்லா மஸ்லஹி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரன் ஜாக்கிம். மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. நள்ளிரவு 12 மணி தொடக்கம். 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இருக்கு மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்.

சிறுகதை தயக்கத்தோட டைப் பண்ணுங்க. சனிக்கிழமை இரவு 7:15 ஆஹா.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நாடு முழுவதும் உள்ள ருக்குண்டன் தங்க பகுதிக்கணக்கான ஆண்டு மானியத்தை 10,000 ரிங்கிட்டுக்கு அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி இது நடைமுறைக்கு வரும் என பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடைநிலை சிக்கல்களுக்கு தீர்வு காண அந்த அமைப்பு முக்கிய பங்களிப்பை வழங்கியது என்றார் அவர். இவ்வாண்டு மே மாதம் இறுதி வரை பூடி மடானி எரிபொருள் உதவி திட்டத்தின் கீழ் 14 மில்லியன் மலேசியர்கள் நன்மையடைந்துள்ளனர். இது 11.1 பில்லியன் லிட்டர் எரிபொருளை உள்ளடக்கியது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. மொத்தமாக விற்பனை மதிப்பு 22.1 பில்லியன் ரிங்கேட்டை எட்டிய நிலையில் 11.2 பில்லியன் ரிங்கேட் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உதவித் தொகையை உட்படுத்தியது என அமைச்சர் கூறியது. டைம்ஸ் ஐயர் எடுகேஷன் நிறுவனத்தின் 2026 ஆண்டுக்கான பல்கலைக்கழக தரவரிசையில் உலகின் முதல் 7 பல்கலைக்கழக பட்டியலில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த சாதனை உலக பார்வையின் கீழ் மலேசியாவை சிறப்பித்து காட்டியிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்மொழியப்பட்ட உடன்பாடு தொடர்பில் வளைகுடா நட்பு நாடுகள் சந்தேகம் கொண்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐக்கிய அரபு சீற்றரசு குவைத் தலைவர்களை சந்தித்து அவர்களின் பாதுகாப்புக்கு மிரட்டல் ஏற்படாது என உறுதியளித்தார். அமெரிக்காவின் பெட்ரோடட் ஏவுகணைகளை வழங்குவதில் தாமதங்கள் நிலவும் வேளை வான் தற்காப்பு அமைப்பை பெறுவதற்காக பிரான்ஸ் இஸ்ரேல் தென்கொரியாவுடன் கலந்துரையாடலை நடத்தி வருவதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்தது. நீண்ட தூரம் பாயக்கூடிய தரை வான் ஏவுகணை அமைப்பை ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்டதை கொள்முதல் செய்வது குறித்து ஆராயப்போவதாக மார்ச் மாத தொடக்கத்தில் தற்காப்பு அமைச்சர் கூறியதைத் தொடர்ந்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலக கிண்ண கட்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற பி குழு நிலையிலான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கனடாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. சுவிட்சர்லாந்துக்கான கோலை ரூபன் வேகஸும் ஜோஹன் மன்சேப்பியும் புகுத்தினர். மேலும் அப்போட்டியை இணைந்து நடத்தும் நாடான கனடா நாக் அவுட் சுற்றில் வரலாற்று சிறப்புமிக்க இடத்தையும் உறுதி செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும். சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா

நேயர்களே, ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின் முதல் மாதமான மொஹரம் மாதம் அல்லாஹுவினால் புனிதமாக்கப்பட்ட நான்கு மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தின் பிறை 10 அன்று நோர்க்கப்படும் நோன்புக்கு ஆஷுரா நோன்பு எனப்படும். ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆஷுரா நோன்பு நோற்று வந்தார்கள். அதுதான் காபாவுக்கு புதிய திரை போடப்படும் தினமாகவும் இருந்தது. அல்லாஹ் ரமதானுடைய நோன்பை கடமையாக்கிய போது யார் ஆஷுராவுடைய நோன்பு நோற்க விரும்புகிறாரோ அவர் அதை நோற்று கொள்ளட்டும், யார் அதை விட்டுவிட விரும்புகின்றாரோ அவர் அதை விட்டுவிடட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் ஆதாரம் புகாரி. கடந்த ஓராண்டு காலமாக நாம் செய்து வந்த சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது ஆஷுரா நோன்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது யூதர்கள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்பதைக் கண்டார்கள். யூதர்கள் இது மாபெரும் நாள் என்றும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான், ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். ஆகவே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு நோற்றார்கள் என்றும் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் மிக நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கும் நோன்பு நோற்கும்படி ஆணையிட்டார்கள். நூல் ஆதாரம் புகாரி.

நேயர்களே, இஸ்லாம் உலகில் தனித்துவமான மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கமாகும். எந்த சூழலிலும் அசத்திய வழியை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கமாகும். தனது தனித்துவத்தை என்றும் இழக்காத மார்க்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிற சமுதாயத்தின் சம்பிரதாயங்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே என்று. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் ஆதாரம் அபுதாவுத். இந்த அடிப்படையில்தான் ஆஷுரா நோன்பும் யூதர்களுக்கு மாறு செய்யும் வண்ணம் முஹரம் பிறை 9, 10 அல்லது முஹரம் பிறை 10, 11 ஆகிய 2 நாட்களில் நோர்க்கப்படுகிறது. நீங்கள் ஆஷுரா தினத்தில் நோன்பிருங்கள். நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக அதற்கு முன்னாலோ பின்னாலோ ஒரு நாள் சேர்த்து நோன்பிருங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் ஆதாரம் அஹ்மது. யூதர்கள் திஸ்ரி மாதத்தின் 10 நாள் நோன்பு நோற்றினர். அந்த திஸ்ரி மாதமே இன்றைய இஸ்லாமிய முஹரம் மாதமாகும். ஆஷுரா நாளில் தன் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்து தர்மமும் செய்பவர்களுக்கு அவ்வாண்டு முழுவதும் அல்லாஹ் பொருள் பெருக அருள் புரிவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் ஆதாரம் பைஹக்கி.

நேயர்களே, ஆஷுரா நாளில்தான் கர்பலா போரில் பொன்னான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் கொல்லப்பட்ட கொடூர நிகழ்வும் நடைபெற்றது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஆட்சி புரிந்தார். ஒப்பந்தப்படி அவரின் இறுதி காலத்தில் அசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்காது அவரின் மகன் யஜீதிடம் ஆட்சியை வழங்கினார். அசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வஞ்சகமாக நஞ்சூட்டி கொன்றான் யஜீத். மூத்த சகோதரர் அசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே தங்கினார்கள். யஜீதின் எதேச்சதிகாரத்தை எதிர்த்து உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்துடன் மக்காவில் தங்கினார்கள். கொடுங்கோலன் யஜீதின் ஆட்சியை எதிர்த்து போரிட உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த கூபா மக்கள் வாக்கை காப்பாற்றாது துரோகம் புரிந்தனர். வீரர்களுடன் சென்ற உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலாவில் சுற்றி வளைத்த ஈராக் ஆளுநர் உபைதுல்லா யஜீதின் ஆட்சியை ஏற்க கூறினார். பாக்தாத்திற்கு தென்மேற்கே 60 மைல் தொலைவில் உள்ள ஊர் மசத் உசைன். இந்நகருக்கு கர்பலா என்றும் பெயர். கர்பு என்றால் துன்பம் என்றும் பலா என்றால் சோதனை என்றும் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கூறினார்கள். சதிகார யஜீதின் கொடுங்கோல் ஆட்சியை ஏற்காது எதிர்த்து போரிட்ட உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். அவர்களின் படையில் குடும்பத்தில் 72 வீரர்கள் ஆண் பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டனர். ஹிஜ்ரி 61 முஹரம் பிறை 10 ஆஷுரா நாளில்தான் இக்கொலை நடந்தது. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலை கொய்யப்பட்டு தலையற்ற உடலே கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது. கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து போரிட்டு கொடூரமாய் கொல்லப்பட்ட கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளைய பேரன் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகத்தை நினைவரும் அஷூரா நாளை தியாக திருநாள் என்றும் கூறுவர். நேர்களே, மாசற்ற ஆஷுரா தியாக திருநாளில் வீணான சண்டைகளை வெறுத்து வேண்டாத குழப்பங்களை வேறறுத்து பொறாமை பூசலை புறக்கணித்து அறவழியில் அருள்மறை குர்ஆன் கூறும் முறையில் நெறியோடு வாழ்வோம். நேரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை பெறுவோம். நோயின்றி நெடுநாள் வாழ வல்ல அல்லாஹ் அருள் புரி.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் மின்னல், வணக்கம் பூவனா,
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன். ஏன் வணக்கம் பூவனான் ஒரு சிரிப்பு வந்துச்சு மோகன்?
0: புன்னகைத்தா நான் கொஞ்சம் அழகா இருக்கேன்.
1: புன்னகையில அது சிரிப்பு, புன்னகை வேற.
0: கூட இருக்கிறவங்க சொன்னாங்க அதான் கொஞ்சம் அப்படி சிரிச்ச முகமா இருக்கலாம்னா.
1: ஓ அப்படியா, நல்லா இருக்கு மோகன். இதே மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். திடீர்னு சிரிச்சோனே ஒரு பயம் வருது, யாருக்கு தெரியல.
0: ஆக நீங்க சொல்ல வரதுன்னா பயமுறுத்தாம இருக்கணும்.
1: அப்படி சொல்ல வரல, நல்லதா இருக்கட்டுமே, மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும்
0: அப்படின்னு. சரி, 10 மணி வரைக்கும் இந்த ஒரு சிரிப்பொலி அப்படின்றது உங்களுக்கு இன்னும் நிறையவே இருக்க போகுது. நிறைய சுவாரஸ்ய தகவல்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் ரொம்ப இனிய நாளாகவே மலர்ந்திருக்குங்க. இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 11 நாள் 2026, ஜூன் 25 வியாழக்கிழமை பொழுது உங்களுக்கான நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு வியாழக்கிழமை இல்லையா, அதனால விநாயகர் பூச்சி பாடலோடு நம்ம தொடங்க போறோம். ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு
1: விநாயகர். நோனி அமைதியா,
0: சரி பாடல் கேட்டுடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, மவுண்டன் கிளைம்பர்ஸ். ஸோ மவுண்டன் கிளைம்பர்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்க புஷ்அப் நிலைக்கு சென்று உங்க முழங்கால்களை வந்து மாறி மாறி மார்பை நோக்கி வேகமாக கொண்டு வர வேண்டும். ஸோ அவ்வளவுதான் இந்த மவுண்டன் கிளைம்பர்ஸ். இந்த மவுண்டன் கிளைம்பர்ஸ் வந்து நீங்க ஒரு 30 வினாடிகளுக்கு வந்து பண்ணலாம், 3 செட்டு நீங்க பண்ணலாம் எப்போதும் போல. ஸோ இந்த மவுண்டன் கிளைம்பர்ஸ் வந்து எதுக்கு நல்லது நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்று தசைகள் அப்புறம் கால்கள் வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து உதவி பண்ணும். இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கும் மிகவும் சிறந்த ஒரு பயிற்சி. குறைந்த நேரத்தில் நிறைய கலரிஸையும் பர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். இந்த எக்ஸசைஸ் வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நன்றி. இதோட நான் நாளைக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன்.

0: கிறிஸ் சுசித்ரா பாடிய பாடலையும் நம்ம கேட்டோங்க.
1: ஆமா, இப்ப வந்து ஒரு முக்கியமா நம்ம செய்தியை பகிர்ந்து கொள்ள போறோம். பத்திரிகைகள் வந்திருக்கிற செய்தி,
0: மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாம். வயது குறைந்த பிள்ளைகள் வலைத்தளங்களை பெற முடியாது என்ற அரசாங்கத்தினுடைய புதிய விதிமுறைகளை, பிள்ளைகளின் வயதை பரிசீலிக்கும் விதிகளை மீறினால் 1 கோடி வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றது நேற்றைய தினம் மக்களவையில தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: சரி, மக்கள் ஓசையில என்ன செய்தி வந்திருக்குன்னா, தேர்தலில் அரச குடும்பத்தினரை சம்பந்தப்படுத்தாதீர் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்ப தேர்தல் வரப்போதில்ல, அதை பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலானதாக மட்டுமே இருக்க வேண்டிய போட்டியாகும். இந்த நடைமுறையை அனைத்து தரப்பினரும் கடுமையாக பின்பற்ற வேண்டும். அதே சமயத்தில் எந்த வகையிலும் அரச குடும்பத்தினர் இதை தொடர்பு படுத்தவே கூடாது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு.
0: மற்றொரு செய்தி, வரும் 2027 முதலாம் ஆண்டில் சேர விண்ணப்பத்துள்ள 6 வயது மாணவர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்த அளவை விட ரொம்ப குறைவா இருப்பதாக கல்வி துணை அமைச்சர் ஓங் காவோ வந்து இது பற்றி விவரங்களை நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க.
1: சரி, இப்ப இந்த சாரா உதவி திட்டம் கொடுத்திருக்காங்க இல்லையா, சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவி திட்டத்தின் அமலாக்கத்தை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று 2வது நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்லாம் இல்ல, தொடர்ந்தாற் போல இது மக்களுக்கு நன்மை அளித்தால் நாங்க தொடர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது வந்து மலேசிய நண்பர் மற்றும் மக்கள் ஓசையில வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம். சரி, இப்போ உலக கிண்ண கார்பந்து போட்டி ஒரே நேரத்தில் இப்ப 2 ஆட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கல போனா,
1: 2 ஆட்டம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து பிரேசில் போட்டியிட்டு இருக்காங்க, களத்துல இறங்கியிருக்காங்க. பிரேசில் 1-0 என்ற கோல் கணக்குல வந்து முதலிடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆட்டம் முடியல, பாப்போம் பொறுத்து.
0: ஏன்னா ஆட்டம் வந்து 43வது நிமிடத்துல இப்ப போய்கிட்டு இருக்கு. 1 கோல் வந்து புகுத்திருக்காங்க. மற்றும் ஒரு ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா, மொரோக்கோ மற்றும் ஹைத்தி உடனான ஆட்டம். மொரோக்கோ 1 கோல்களை புகுத்திருக்காங்க, ஹைத்தி 2 கோல்களை புகுத்திருக்காங்க. அந்த போட்டி ஆரம்பிச்சு 43 நிமிடங்கள் தான் ஆகுது.
1: ஆமா, அதிகாலையில இருந்து 2 ஆட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கேன்னு. சுவிட்சர்லாந்து கனடா ஆட்டத்துல வந்து சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றிருக்காங்க, 2-1 என்ற கோல் கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க.
0: பிறகு போஸ்னியா மற்றும் கத்தார் உடனான ஆட்டம் 3-1 அப்படின்னு போஸ்னியா வந்து முன்னிலையில இருக்காங்க.
1: ஆமா, இதுதான் இன்னும் விவரமா தெரிந்து கொள்ள 7 மணிக்கு பிறகு நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். இதற்கிடையில நீங்க அழைத்து எங்க கிட்ட பேசுங்க.
0: பொதுவாகவே இந்த ரிங் டோன் அலைப்பொலி அப்படின்னு சொல்லுவாங்க,
1: ரொம்ப அழகா சொல்லி அலைப்பொலி
0: அலைப்பொலி. இப்ப யாராவது நமக்கு உடனே தொடர்பு கொண்டாங்கன்னா, நம்மளுடைய கைபேசியில வரக்கூடிய அந்த இசை இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு பாடல் வச்சிருப்பாங்க இல்ல அதுக்குன்னு தீம் அப்படின்னு அந்த இசை எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப வருடமா நீங்க ஏதாவது ஒரு பாட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா, என்ன பாடல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத அழைத்து சொல்ல போறீங்க.
1: ஆமா, அழைங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: என்னன்னா, அந்த ஒரே பாடலை அடிக்கடி கேட்டு கேட்டு நம்மளுக்கு சலிப்பு தட்டிடும் இல்லையா.
1: ஆமா,
0: அந்த மாதிரி சில பேர் வருட கணக்கா வச்சிருப்பாங்க.
1: ஆமா, நீங்களும் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல உங்க தெரிஞ்சவங்க அதே தான் வச்சிருக்காங்களா இத்தனை நாளா? அழைத்து சொல்லுங்க.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் பூசணிக்காய் மீது வந்த ஆசையால் பக்கத்து வீட்டில் விளைந்த ஒரு பூசணிக்காயை திருடினார். இந்த செய்தி சீக்கிரமாக ஊர் முழுவதும் பரவியது. அதன் பிறகு அவரை எல்லோரும் பூசணிக்காய் திருடன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவர் வீடும் பூசணிக்காய் திருடன் வீடு என்று பெயர் பெற்றது. பல ஆண்டுகள் கடந்தும் அந்த பெயர் மாறவில்லை. காலப்போக்கில் அந்த வீட்டில் அவரின் பேரன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மக்கள் இன்னும் அந்த வீட்டை பூசணிக்காய் திருடன் வீடு என்று குறிப்பிடுவதை கேட்ட அவன் மிகவும் வருந்தினான். தாத்தா செய்த ஒரு தவறின் சுமையை நான் ஏன் சுமக்க வேண்டும் என்று சிந்தித்தான். அதற்கான வழியை தேடி ஒரு ஞானியை சந்தித்தான். நடந்த அனைத்தையும் சொல்லி இந்த கெட்ட பெயரை எப்படி மாற்றுவது என்று கேட்டான். ஞானி அமைதியாக சொன்னார், உன் வீட்டில் தினமும் 100 பேருக்கு உணவு அளித்து வா. பேரனும் அதை உடனே செய்தான். தினமும் பசியுடன் வருபவர்களுக்கு அன்போடு உணவு அளித்தான். ஒரு வாரம் கழித்து ஒருவர் மற்ற ஒருவரிடம் வழி கேட்ட போது, அந்த சோறு போடும் ஐயா வீடு தெரியுமா, அதற்கு 3வது வீடுதான் நீங்க தேடுவது என்று சொன்னார். இதை கேட்ட பேரன் மகிழ்ச்சி அடைந்தான். கெட்ட பெயரை மாற்ற போராட தேவையில்லை, நல்ல செயல்கள் மூலம் அதை தானாக மாற்றிவிடலாம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஒரு தவறு நமக்கு கெட்ட பெயரை கொடுக்கலாம், ஆனால் தொடர்ந்த நல்ல செயல்கள் அந்த பெயரை மாற்றிவிடும். மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நல்ல பெயர் வாங்க பணம் தேவையில்லை, நல்ல குணமும் நல்ல செயல்களும் போதும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வடக்கமின்னலில் உங்கள் காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: உங்க தொலைபேசி அழைப்பு வரும் பொழுது என்ன ரிங்டோன், எந்த அலைப்பொலி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: நேர்கள்லாம் வந்திருக்காங்க, கேட்டு பாக்கலாம்.
2: இது ரிங்டோன் தான், ஜேம்ஸ் போனோட ரிங்டோன் தீம்.
0: ஓ,
2: பழைய காலத்து 60s 70s பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ரிங்டோன் அது வேற மாதிரி இருக்கும். பாருங்க, ஜேம்ஸ் போன் படம் ரொம்ப மீனாட்டு பிஜில இருந்து, அதனால அந்த தீம் அப்படி அப்படி அதே தான் வச்சிருப்பேன், மாத்த மாட்டேன்.
3: சாந்தி பேசுறேன், என்னோட ரிங்டோன் தான்.
1: என்னது
3: கூட்டிலே கொஞ்சம் மோய் விடுங்கள், அந்த பாட்டை வந்து பல வருஷங்களா வச்சிருக்கேன். அந்த படம் வெளியானதுல இருந்து.
0: ஓ, அந்த ஐ படத்துல வருமே பூக்களே,
3: அந்த பாட்டு ஒரு நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும்.
1: இப்ப வந்து எங்கேயாவது அந்த பாட்டு ஒளியிருந்துச்சுன்னா உங்க தொலைபேசி தான் அலருதுன்னு அர்த்தம்.
3: ஆமா, அந்த பாட்டு கேட்டா எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்னையதான் பாப்பாங்க.
0: ஓ, அப்பா பூக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு. சரி, இப்போ அந்த படம் ஐ படம் வெளிவந்து பல வருஷம் ஆச்சு, அப்பல இருந்து வச்சிருக்கீங்களா?
3: ஆமா.
1: சரி, இப்ப மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பாட்டு தேர்ந்தெடுப்பீங்க?
3: அதுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லையே.
1: அந்த பாட்டு தான்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் தானா?
3: ஆமா. என் பேர் தர்ஷினா கண்ணப்பன்.
0: சொல்லுங்க தர்ஷினா, என்ன பாடல் வச்சிருக்கீங்க?
3: நான் வைக்கல, ஆனா அம்மா வச்சிருக்காங்க. என்ன பாடல்னா, மயக்கமா கலக்கமா மன வாழ்க்கையில் குழப்பமா, அந்த பாடல் வச்சிருக்காங்க.
1: கேட்டிருக்கீங்களா? யானு
3: யானு கேட்டிருக்கேன். இன்னொன்னு, அது பலமுறை மாற்றவும் சொல்லிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப காலையில யாராச்சும் கால் பண்ணாங்க, ரொம்ப சோகமான பாடல்.
1: சரி,
3: இன்ன வரைக்கும் அவங்க மாத்துனது இல்ல, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இதே பாடல் தான், வீட்டுல யார் அடிச்சாலும் இந்த பாடல் தான்
0: கேட்கும். நேர்கள் அழைத்து ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் சொல்லிருந்தாங்க. அது ஏன் தெரியலங்க, அந்த பாடல் மேல ஒரு ஈர்ப்பு, அதனால எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் சொல்றாங்க.
1: அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு உற்சாகம் ஒண்ணு கொடுக்குதுன்னா அதை வந்து தொடர்ந்து கேட்கும் போது நிறைய பேர் உற்சாகப்படுத்திக்கிறாங்க.
0: ஆமா,
1: அது எது சந்தோஷப்படுதோ அதை கண்டிப்பா நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம்,
0: பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான் வாழ்க்கை. தத்துவத்தை சாதாரணமா அள்ளி தெளிச்சிட்டு போறேன்,
1: அப்படியே வருது.
0: சரி, பாடல் வருது. இணைந்திருங்கள், 7 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் பேசலாம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க

0: போடிமாடானி எரிபொருள் உதவி திட்டம் 14 மில்லியன் மலேசியர்கள் நன்மையடைந்துள்ளனர். ஒற்றுமையையும் மேம்பாட்டையும் வலுப்படுத்தும் நோக்கில் ருக்கூன் தென்தாங்கவுக்கான மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாடு முழுவதும் உள்ள ருக்கூன் தென்தாங்க பகுதிக்கான ஆண்டு மானியத்தை 10,000 ரிங்கெட்டுக்கு அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி அது நடைமுறைக்கு வரும் என பிரதமர் டதுஸ் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடைநிலை சிக்கல்களுக்கு தீர்வு காண இந்த அமைப்பு முக்கிய பங்களிப்பை வழங்கிய போதிலும் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த மானியத் தொகை 6,000 ரிங்கெட்டாக இருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ருக்கூன் தென்தாங்க பகுதிகளில் ஒற்றுமையையும் மேம்பாட்டையும் வலுப்படுத்தும் நோக்கில் அந்த நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இவ்வாண்டு மே மாத இறுதி வரை போடிமடானி எரிபொருள் உதவி திட்டத்தின் கீழ் 14 மில்லியன் மலேசியர்கள் நன்மையடைந்துள்ளனர். இது 11.1 பில்லியன் லிட்டர் எரிபொருளை உள்ளடக்கியது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. மொத்தமாக விற்பனை மதிப்பு 22.1 பில்லியன் ரிங்கேட்டை எட்டிய நிலையில் 11.2 பில்லியன் ரிங்கேட் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உதவித்தொகையை உட்படுத்தியது என அமைச்சர் கூறியது. இவ்வேளை மேற்காசிய மோதல் காரணமாக போடி மடானி செலவினம் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இவ்வாண்டு சராசரியாக 3 மடங்கு அதிகரித்துள்ளது. போடி மடானி உதவி திட்டத்தின் செயலாக்கத்தை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்கும். மேலும் இந்த உதவி இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதை உறுதி செய்ய அவ்வப்போது ஆக்கப்பூர்வ மேம்பாடுகளை அரசாங்கம் முடுக்கிவிடும் என நிதியமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2026 திருத்தம் செய்யப்பட்ட சிறைச்சாலை சட்ட வரைவு 2ஆம் வாசிப்புக்காக நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கைதிகள் மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்துவதை முன்னிட்டு சிறை தன்னார்வலர்கள் நியமிக்கப்படுவது அச்சட்ட வரைவில் இடம்பெற்றுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். அது 12 பிரிவுகளையும் 4 துணைப்பிரிவுகளையும் உள்ளடக்கியுள்ளது என்றார் அவர். சிறை நிர்வாகம் தொடர்பான சட்ட விதிகள் நாட்டின் சீர்திருத்த சேவைகளில் ஏற்படும் முன்னேற்றங்களுக்கு பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்வதையும் பன்னாட்டு நடைமுறைகளுக்கு ஏற்ப இருப்பதையும் அந்த திருத்தம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். டைம்ஸ் ஐயர் எடுகேஷன் நிறுவனத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான பல்கலைக்கழக தரவரிசையில் உலகின் முதல் 7 பல்கலைக்கழக பட்டியலில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த சாதனை உலக பார்வையின் கீழ் மலேசியாவை சிறப்பித்து காட்டியிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். ஐநாவின் நீடித்த மேம்பாட்டு இலக்கு SDGs ஐ முன்னெடுத்துச் செல்வதில் அதன் செயல்திறனை மதிப்பீடும் நடவடிக்கையின் கீழ் 1,600க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கலந்து கொண்ட வேளை USM 5வது இடத்தையும் UKM 7வது இடத்தையும் பிடித்துள்ளன. இந்த சாதனை தேசிய உயர்கல்வியின் சிறப்பை வலுப்படுத்தவும் மலேசியாவை ஒரு உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி மையமாக நிலைநிறுத்தவும் உந்து சக்தியாக அமைந்துள்ளதாக அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜூன் 25 தொடங்கி 30ஆம் நாள் வரையிலான எரிபொருள் விலை நிலவரம் இன்று தொடங்கி வரும் புதன்கிழமை வரை தீபகற்பத்தில் டீசல் சில்லறை விலை லிட்டருக்கு 30 சென்ட் குறைக்கப்பட்டு 4 ரிங்கெட் 7 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ரோன் 97 லிட்டருக்கு 4 ரிங்கெட் 10 சென்னுக்கும் உதவித்தொகையற்ற ரோன் 95 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 47 சென்னுக்கும் விற்கப்படுகிறது. அவற்றின் விலை முறையே 25 சென்ட் குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே போடி 95 உதவி திட்டத்தின் கீழ் ரோன் 95 லிட்டருக்கு 1 ரிங்கெட் 99 சென்ட் என நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சபா சரவா மற்றும் லபுவானில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 15 சென்டாக நீடிக்கிறது. இவ்வாண்டின் இறுதியில் சூப்பர் எல்னினோ எனும் கடுமையான பருவத்தை நாடு எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து தற்போதைய வானிலை மாற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் தீவிர வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தயார் நிலையில் இருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகளை கண்காணித்ததன் அடிப்படையில் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பநிலை கடுமையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியாவின் தேசிய காலநிலை மையத்தின் இயக்குநர் டாக்டர் அகமது ஃபர்டோஸ் ஜமாலுடன் தெரிவித்தார். கடுமையான எல்னினோ பருவம் மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முன்மொழியப்பட்ட உடன்பாடு தொடர்பில் வளைகுடா நட்பு நாடுகள் சந்தேகம் கொண்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐக்கிய அரபு சிற்றரசு குவைத் தலைவர்களை சந்தித்து அவர்களின் பாதுகாப்புக்கு மிரட்டல் ஏற்படாது என உறுதியளித்தார். கடந்த வாரம் எட்டப்பட்ட வாஷிங்டன் தெஹ்ரான் உடன்பாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட $30 பில்லியன் நிதியும் ஈரான் மீதான சில தடைகளை தளர்த்துவதும் அடங்கும் என்றார். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஒருவர் அந்நாடுகளுக்கு மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். அமெரிக்காவின் பெட்ரியோட் ஏவுகணைகளை வழங்குவதில் தாமதங்கள் நிலவும் வேளை வான் தற்காப்பு அமைப்பை பெறுவதற்காக பிரான்ஸ் இஸ்ரேல் தென்கொரியாவுடன் கலந்துரையாடலை நடத்தி வருவதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்தது. நீண்ட தூரம் பாயக்கூடிய தரை வான் ஏவுகணை அமைப்பை ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்டதை கொள்முதல் செய்வது குறித்து ஆராயப்போவதாக மார்ச் மாத தொடக்கத்தில் தற்காப்பு அமைச்சு கூறியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நேட்டோவில் உறுப்பினராக அல்லாத சுவிட்சர்லாந்து 2022 5 பெட்ரியோட் ஏவுகணை அமைப்புகளை கொள்முதல் செய்ய கோரியிருந்தது. அவற்றின் விநியோகம் இவ்வாண்டு தொடங்கி 2028 நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை பிஃபா உலகக்கிண்ண போட்டி தொடங்கியதிலிருந்து 300 மேற்பட்ட திருக்குர்திகளை அமெரிக்க அதிகாரி

விளையாட்டு 2026 உலக கிண்ண கட்பந்து இன்று அதிகாலை நடைபெற்ற பி குழு நிலையிலான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கனடாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. சுவிட்சர்லாந்துக்கான கோலை ரூபன் வெக்கர்ஸும் ஓஹன் மன்சர்பியும் புகுத்தினர். மேலும் அப்போட்டியை இணைந்து நடத்தும் நாடான கனடா நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. அதேவேளை அதே குழுவில் போஸ்னியா எசகோவினாவும் கத்தாரும் களமிறங்கின. இதில் போஸ்னியா எசகோவினா 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வீழ்த்தியது. இதனிடையே சி குழுவில் ஸ்காட்லாந்தும் பிரேசிலும் விளையாடுகின்றன. பிரேசில் 2 புகுத்தி முன்னிலை வகிக்கின்றது. இவ்வேளை அதே குழுவில் மொரோக்கோவும் ஹெய்திக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரு அணிகளும் தரா 2 எண்ணிக்கையில் சமநிலையில் உள்ளன. போடி மடானி எரிபொருள் உதவி திட்டம் 14 மில்லியன் மலேசியர்கள் நன்மையடைந்துள்ளன. ஒற்றுமையையும் மேம்பாட்டையும் வலுப்படுத்தும் நோக்கில் ருக்குன் தத்தாங்கவுக்கான மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2004 ஆண்டு இன்றைய நாளில் தலைநகரில் துவான்கு ஃபவுசியா அறக்கட்டளை YTFI பேரரசியார் துவான்கு ஃபவுசியா தங்கு அப்துல் ரஷீத் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். இளம் பெண்கள் உயர்கல்வியை தொடரவும் வகுப்பறைக்கு வெளியேயான செயல்பாடுகளிலும் சமூக பணிகளிலும் சிறந்து விளங்கவும் உதவ இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது. வாய்ஸ் Women in Search of Excellence இந்த அறக்கட்டளையின் கருப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் அறக்கட்டளைக்காக 80 லட்சம் ரிங்கெட்டுக்கும் அதிகமாக திரட்டப்பட்டது. YTFக்கான பொதுமக்களின் பரந்த ஆதரவையும் நம்பிக்கையையும் இது வெளிப்படுத்தியது.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: கூல்.
1: தொடர்ந்து வணக்கம் இன்னலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பக்கம் மோகன் புவனா உங்களோட பேசிட்டு இருக்கோம்.
2: சரியாக இன்றைய நாள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா போகட்டுங்க. இன்றைக்கு ஜூன் 25 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்த மின்னலின் பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: சரி, இந்த பாடல் நிறைவில் இந்த கூல் அப்படின்னு வந்துருச்சு.
2: சரி,
1: சில சமயங்கள்ல நம்ம அப்படி இருக்கலாம் நினைப்போம்,
2: ஆனா இருக்க முடியாது.
1: இருக்க முடியாது, ஏன்னா இருக்க விடமாட்டாங்க. இந்த வாகனத்தை பயணிக்கும் போது, வாகனத்தை செலுத்தும் போது வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து அவ்வளவு மன உளைச்சல் வரும்னு தெரியாது, ஒரு மாதிரி மன உளைச்சல் பதற்றத்திலே வந்து வாகனத்தை ஓட்டுவாங்க.
2: ஆமா, இப்போ சிலருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், ஒருத்தவங்க கூட கார்ல போகும்போது ஐயோ இவங்களா கார் ஓட்டுறாங்க, இவங்க கூட நம்ம போகணும் அப்படின்ற ஒரு பயம் பதற்றம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படும். அந்த மாதிரி யாராவது உங்க மத்தியில இருக்கிறாங்களா?
1: அந்த நபரை பத்தி தான் நீங்க இன்றைக்கு அழைத்து பேச போறீங்க. ஐயோ இவங்க கிட்டயா காரை கொடுத்தீங்க, இவங்களா காரை ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்க பயப்படுற ஒரு ஆள் யாரு, உங்களை சுத்தி யாரு இருக்கா, இல்ல நீங்களா கூட இருக்கலாம்.
2: அவங்க கூட எல்லாம் நீண்ட தூரம் பயணம் போனோம்னா மோகன் நம்ம தூங்கவே மாட்டோம் பக்கத்துல, ஏன்னா அந்த பிரேக் நம்ம வச்சுட்டு வரோம்.
1: விழிப்பு நிலையிலே இருப்போம்,
2: நிலையிலேயே இருக்கும், கண்ணு அசுரவே அசுராது. அந்த மாதிரி கார் பயங்கரமா ஓட்டுவாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு கேட்டிருந்தா பாருங்க அழைப்பு எப்படி வருது.
1: பயங்கர ஓட்டுநர் யாரு சொல்லுங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 சலம்.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: வணக்கம். மின்னலில் தேசிய நூலகத்தின் நூலகர் ஹரிணி பிச்சை முத்து இன்றைக்கு எந்த புத்தகத்தோட வராங்க?
1: வணக்கம் நண்பர்களே, இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நாவலின் தலைப்பு த மிட் நைட் லைப்ரரி. இந்த கதையில ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பெயர் நோராசி. அவங்க வாழ்க்கை வெளியில பார்த்தா சாதாரணமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தமும் சோர்வும் மன கஷ்டம் இருக்கும். அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த தான் நினைப்பாங்க, நான் அந்த நேரத்துல வேற முடிவை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த வாய்ப்பை நான் தவறி விட்டுட்டேன், வேற வாழ்க்கை இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்படி எப்பவும் கடந்த காலத்தையே நினைச்சு மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப தளர்ந்து போயிடுறாங்க, வாழ்க்கையே வேண்டாம்னு கூட நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் கதை ஒரு பெரிய திருப்பம் எடுக்குது. அவங்க ஒரு விசித்திரமான இடத்துக்கு போயிடுறாங்க, அதுதான் மிட் நைட் லைப்ரரி. அந்த இடம் ரொம்ப அமைதியானது. அங்க இருக்கிற நூலகர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அந்த நூலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் சாதாரண புத்தகம் அல்ல, அது அவங்க வாழ்க்கையில் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் வேறு வேறு வாழ்க்கைகள். ஒரு புத்தகத்தை திறந்தா அவங்க உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் வீராங்கனை, பெரிய போட்டிகளில் வெற்றி புகழ் எல்லாமே இருக்கும். மற்றொரு புத்தகத்தை திறந்தா அவங்க பிரபல பாடகி, மேடையில் பாடி ரசிகர்கள் மத்தியில் இருப்பாங்க. இன்னொரு புத்தகத்தை திறந்தா அவங்க பெரிய அறிவியல் ஆய்வாளர், முக்கிய கண்டுபிடிப்புகள் செய்திருப்பாங்க. ஆனா அவங்க போக போக ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, அது என்னன்னா எந்த வாழ்க்கையும் முழுமையாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. புகழ் இருந்தாலும் மனம் அழுத்தம் இருக்கும், வெற்றி இருந்தாலும் தனிமை இருக்கும், அமைதி இருந்தாலும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது, சிறந்த வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை, ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த நாவல் நமக்கு சொல்லும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வருத்தங்களை அதிகமாக பிடிச்சிக்க வேண்டாம், கடந்த காலத்தை மாற்ற முடியாது, இப்ப இருக்கிற வாழ்க்கையை மதிக்க கத்துக்கணும், நம்ம முடிவுகள் தான் நம்ம எடுக்கிற வாழ்க்கையை உருவாக்குது. இந்த புத்தகம் படிச்ச பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை அவ்வளவு மோசமா இல்ல, இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. அந்த அளவுக்கு இந்த கதை மனசை மாற்றும் சக்தி கொண்டது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான புத்தகங்களை வாசிக்க விரும்பினால் தேசிய நூலகமான பொற்புஸ்தக நகர் அமலேஷாவிற்கு வருகை தாருங்கள். அங்க பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. வணக்கம். இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: யாரை நம்பி கார்ல ஏறதுக்கு பயப்படுவீங்க? அவங்க அவங்களா கார் ஓட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு.
0: சரி, நேர் வந்திருக்காங்க, சொல்லுங்க என்ன கதை.
2: நித்யஸ்ரீ பிணைங்கிலிருந்து பேசுறேன்.
0: நித்யஸ்ரீ, அந்த பயங்கரமான ஓட்டுநர் யாரு?
2: வேற யாரும் இல்ல, என்னுடைய தம்பி விஸ்வகணேஷ்.
0: அவசரமா போறாரு அங்கயோ.
2: அவரு அடிக்கடி பிசினஸ் ட்ரிப்பா வந்துட்டு கேளுக்கும் ஜேபிக்கும் போயிட்டு இருப்பாரு. அவரு கூட போறதா இருந்தாலே எங்களுக்கு ஒரு பக்கம் இவர் கூட போடுமா இன்னைக்கு அப்படின்னு ஒரு பயத்துலதான் இருப்போம்.
1: உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. அவரு கூட போனா
2: கண்டிப்பா சேஃபா கொண்டு போயிருவாரு, ஆனா அந்த வேகத்திலயும் அவசரத்திலயும் போவாரா அந்த ஒரு பயம் எங்களுக்கு இருக்கும்.
0: ஆனா அது அவருக்கே தெரியும் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர் இப்படிதான் ஓட்டுறாரு.
2: ஆமா, அந்த சமயத்துல அந்த அவசரத்துல வந்துட்டு இமர்ஜென்சி ரோட்ல பூந்து போறது நம்மளுக்கு ஒரு பயம் எடுத்துரும்.
1: இமர்ஜென்சி ரோடு சொல்றீங்க, அபராதங்க அதெல்லாம்.
2: இமர்ஜென்சி ரோடுனா வந்துட்டு அந்த இப்ப இந்த ஸ்மார்ட் லேன் குடுத்திருக்காங்கல்ல,
1: அது பரவாயில்ல. ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தாங்க, திறந்து விட்டாங்க, நீங்க போகலாம்ல.
2: ஆமா ஆமா,
0: பரவாயில்ல. அவர் கேட்டதா சொல்லுங்க விஸ்வகணேஷ. இவர் எப்படி பண்றாரு? அங்க உங்க வீட்டுல என்ன நடக்குது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல நீங்க தான் அப்படி பண்றீங்களா அப்படின்றத தாராளமா அழைத்து சொல்லலாங்க.
1: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: all of my life.
1: For my people.
2: வணக்கம். இன்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
3: அதாவது யாரு கூட வாகனத்துல பயணிக்கணும் அப்படின்னாலே ஒரு கலவரமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் தான் பரிதாபமா அழைச்சிட்டு இருக்காங்க.
2: தேவி வந்திருக்காங்க, சொல்லுங்க தேவி.
4: மகங்க.
2: ஓ, மகளா? என்ன செய்றாங்க மகள்?
4: அவங்க வந்து கிட்ட கிட்ட போய் பிரேக் போடுவாங்க, ரொம்ப வேகமா போவாங்க. அவங்க கூட உட்கார்ந்தாக்கா வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா உன்ன நாளைக்கு ஏத்த மாட்டாங்க.
2: ஓ,
4: மாட்டாங்க எங்கேயும். அவங்க அந்த மாதிரி போய் கிட்ட பிரேக் போட்டாங்க அப்படியே கண்ணை போடிக்கிட்டே இல்லனாக்கா போன பாக்குற மாதிரி ஆயிருவேன். ரொம்ப பயம் எடுத்துக்கும். அவங்க அந்த மாதிரி பிரேக் போடும் போது ரொம்ப வேகமா போவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா நான் கரெக்டா தான்மா போறேன், நீங்க பேசாம வாங்கம்மா, நான் கரெக்டா தான்மா போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நானே காடி ஓட்டுறாளு, ஆனா எனக்கே பயமா இருக்கும். ஐயோ, நீங்க எனக்கு இன்னும் பிரேக்ல நான் போய் பிரேக் வைக்கிற மாதிரி இருக்கும்.
3: பக்கத்துல நீங்க பிரேக் வச்சுட்டு வருவீங்க,
2: சாகசம் பண்றாங்க.
4: அந்த மாதிரி செய்வாங்க. அவங்க கூட ஏறுறதுனாலும் பயம். என்ன பண்றது, எங்கயும் நைட் டிராவல் போறதுன்னா அவங்க கூட போய் தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க கூட தான் போகணும்.
2: அத நம்ம ஏதாவது சொன்னமா வேற ஏத்திட்டு போக மாட்டாங்க, அந்த பிரச்சனை வேற நடக்கும் வீட்டுல.
4: ஆமா, சொல்லிட்டாக்கா வேணாம், நீங்க தான் இப்படி சொல்லுவீங்களா அப்படி சொல்லுவீங்களா, காடியில ஏறும் போதே சலனத்துல சொல்லிடுவாங்க. பேசாம வரணும் அப்படின்னு. அதனால நான் என்ன செய்வேன், நான் பாட்டுக்கே நான் போன்ல டிக்டாக் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அந்த பயத்தை
2: போக்குறது,
3: பயத்தை போக்க அங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபியூரியஸே போய்கிட்டு இருக்கு.
4: இல்ல, அத பார்த்தாங்க எனக்கு இன்னும் ஆட்டோ டேக் வந்துடுற மாதிரி இருக்குதே. நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கிட்ட நான் காடி ஓட்டுறேன், 40 வருஷத்துக்கிட்ட காடி ஓட்டுறேன். ஆனா நான் வந்து கரெக்டா இது பண்ணுவோம் பாருங்க. ஆனா அவங்க, ஆனா பக்கத்துல உள்ளவங்களையும் ஏசுவாங்க. அவங்க சிக்னல் போட மாட்டாங்க, அது போட மாட்டாங்கன்னு, ஆனா அவங்க வந்து இப்படி செய்வாங்க.
2: சரி சரி, புரியுதுங்க. என்ன செய்யுது, வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரிதான். நீங்களும் தாராளமா அழைத்து சொல்லலாங்க.
3: என்ன சொல்றது, அழைக்கிறதுக்கு அவ்வளவு நேர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அழைச்சுக்கிட்டு. அங்க ஒருத்தவங்களை சந்திப்போம்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்ல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
4: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம்.
5: உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ நம்ம நிறைய நாள் ஏற்கனவே வாங்கின சம்மன்ஸ், இப்ப வாங்கின சம்மன்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து பணம் செலுத்தாம அந்த அபராத தொகையை செலுத்தாம இருந்தோம்னா கூடிய விரைவில் என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம கார்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதும் வெளிநாட்டிலிருந்து நம்ம கார் உள்ள வருவதற்கும் முழுமையான தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சிங்கப்பூர், தாய்லாந்து அந்த மாதிரி நம்ம கார்ல போடணும் முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதனால இந்த மாதிரி விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த மாதிரி போக்குவரத்து அமைச்சு பல விவரங்களையும் பல முன்னெடுப்புகளும் எடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், இவங்களை நம்பி மட்டும் நான் போக மாட்டேன், ஐயோ இவங்க வாகனத்தை ஓட்டுறாங்களா அப்படின்னு யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நேர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
2: தேவதர்ஷினி ஜோஹர்லேருந்து அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க தேவதர்ஷினி, யார் அப்படி பண்றா?
2: இன்னைக்கு நீங்க சொன்ன தலைப்பு வந்து எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறுபடியும் கொண்டு வந்துருச்சு.
0: ஓ,
2: ஏன்னா எனக்கு ஒரு தோழி இருக்காங்க. நாங்க வந்து நாங்க ஆசிரியர். அப்ப போஸ்டிங்க்கு முத முதல்ல இங்க வந்தோடனே நாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 2 வருஷம் நான் அவங்க கூட தான் வாகனத்துல பயணம் செஞ்சேன். அந்த 2 வருஷமும் எனக்கு ரணகலமா இருந்துச்சு.
1: சரி, எப்படிதான் வாகனம் செலுத்துவாங்க?
2: ஆனா 2 வருஷம் எந்த ஒரு பாதகமும் இல்லாம நல்லபடியா எங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா அவங்க அவங்க ஓட்டுறப்ப எதுவுமே பாக்க மாட்டாங்க. சிக்னல் அப்பதான் போடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தப்ப வந்து 3 வினாடி நம்ம நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் கிடையாது. போட்டோமா, ஒரு லீப்பாட் எடுத்தோமா,
0: லீப்பாட் எடுக்கறாங்களா,
2: அந்த பயணம் வந்து 1 மணி நேரம் நாங்க வந்து கேம்பஸ்க்கு போனோம். நான் தூங்கவே மாட்டேன், கண்ணு ரெண்டும் முழிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வருவேன். பக்கத்துல லோரி வருது, தாடி வளையுது, ரோட்ல குழி இருக்கு,
0: மரம் வருதான், சாய்தான், போதான்ற மாதிரி.
2: அப்புறம் அவர் சொல்லுவ, மழை வேகமா இருந்துச்சுன்னா வைப்பர் வேகமாக்கு, எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்.
1: நீங்க பேசும்போது ஒரு மரண பயம் தெரியுதுங்க உங்ககிட்ட.
2: உண்மையானுமே மரண பயமா தான் இருக்கும். நமக்கு அந்த வேலை முடிச்சுட்டு நம்ம வந்து அன்னது ஈவினிங்ல தான் நம்ம கிளாஸ்க்கு போவோம். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நான் தூங்கவே மாட்டேன். நானே கண்ணு முடிச்சுட்டு தான் வருவேன். இத்தனைக்கும் நான் பின்னாடிதான் உட்காந்துருப்பேன். மின்னுக்கு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துருப்பாங்க, அவங்க தூங்குவாங்க. நான் பின்னாடி உட்காந்துட்டு பாத்துக்கிட்டே வருவேன், என்னென்ன வருது சொல்லிக்கிட்டே வருவேன். இது வருது அது வருது எல்லாம் பாத்து ஓட்டு பிரேக்க வைக்கி எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் நானே. ஆனா அவங்க வந்து அது கோவப்பட மாட்டாங்க, நல்லா ஜாலியா தான் எடுத்துக்குவாங்க. திடீர்னு ஏதாவது வந்து ஹோன் பயங்கரமா வாங்குவாங்க அவங்க. ஹோன் அடிச்சு போற வரவெல்லாம் ஹோன் அடிப்பாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுடா. பட்டுக்கு கண்ணாடியில இருந்து இந்த தேவா கண்ண பாரு, கண்ணு வெளியே வந்துருச்சு பாரு, அது வந்து பண்ணா எடுத்துக்கோங்க அவங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு.
0: அவங்க பேரு, அவங்க பேர் சொல்ல முடியுமா?
2: சொல்றா, அவங்க பேரு சத்தீஸ்வரி.
0: சத்தீஸ்வரி ஒரு 2 வருஷமா அவங்களுடைய தோழியை வந்து நல்லபடியா கரை சேர்த்திருக்காங்க, அதற்கு பெரிய சந்தோஷம்.
1: தோழிகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில கண்டிப்பா இப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கும், நிச்சயமா மறக்க முடியாத கதாபாத்திரம்.
0: ஆமா, அதனால அவங்க அப்படி வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு போது சுவாரஸ்யம் இருக்குதான், ஆனா கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: ஆனாலும் மோகன், இப்ப என்னன்னா, நம்ம வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம வாகனம் ஓட்டிட்டு இருக்கோம், ரொம்ப ஓரத்துல போறீங்க, நமக்கு தெரியும் நம்ம சரியா
0: போயிட்டு.
1: பக்கத்துல உட்கார்ந்தவங்களுக்கு ஒரு பதற்றம், நம்ம என்னமோ அவங்க வந்து நம்ம இடிக்கிற மாதிரியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி,

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உலக கிண்ணம் குறித்த விவரங்கள் நிலவரங்கள் தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்போ தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆட்டங்கள் வந்து ஏற்கனவே முடிகிற நிலவுக்கு வந்து போயிட்டு இருக்கு இல்லையா.
1: முதல்ல என்ன மன்னிச்சிருங்க மோகன்,
0: சொல்லுங்க ஏன் மன்னிப்பு.
1: ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில வந்து நான் உங்களை கவனிக்கவே இல்லை, எங்க பாத்துட்டு இருக்கோம்.
0: தெரியுது, இதெல்லாம் வழக்கம் தானே. சொல்லுங்க,
1: இப்போ இன்றைக்கு ஆட்டங்கள் பத்தி பேசுங்க. முதல்ல விடிய காலையில இருந்து நடந்த,
0: ஆமா விடிய காலையில வந்து இன்னைக்கு மொத்தம் ஆறு ஆட்டங்கள் வந்து நடந்திருக்குங்க. இதுல என்னன்னா சுவிட்சர்லாந்து கனடாவோட ஆட்டம் 2-1 அப்படின்னு முடிவு பெற்றிருக்கு. சுவிட்சர்லாந்து பக்கம் இரண்டு கோல்கள் வந்து புகுத்திருக்காங்க. போஸ்னியா மற்றும் கத்தார் உடனான ஆட்டம் 3-1 அப்படின்னு ஆட்டம் வந்து போஸ்னியாக்கு பக்கம் சாதகமாக அமைந்திருக்கின்றது.
1: ஆமா சரி, இப்போ நடக்கிற ஆட்டம் அதுவும் நம்ம நிகழ்ச்சியில இருக்கும் போது இந்த ஆட்டம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரேசில் மற்றும் ஸ்காட்லாந்தோட ஆட்டம் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடுதலா 6 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுழியத்துக்கு 3 என்ற கோல் கணக்கில் பிரேசில் முன்னணியில இருக்காங்க. 90 நிமிடம் நிறைவு பெற்றுச்சு, 6 நிமிடங்கள் ஆயிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த ஆட்டக்காரர் நெய்மார் வந்து 75வது நிமிடத்துல தான் சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்திருக்கிறார் இப்போ. ஆனா 2 முறை முயற்சி பண்ணிட்டாரு கோல் புகுத்துறதுக்கு. இப்ப கூட ஒன்னு நடந்தது. இந்த முறை இந்த பிரேசில் ஆட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமான மஞ்சள் அட்டைகள் நம்ம பிரேசிலுக்கு இதுவரைக்கும் 2 கிடைச்சிருக்கு, ஸ்காட்லாந்துக்கு 1 கிடைச்சிருக்கு. இப்ப கூட ஒரு பெனால்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சுக்கான் டிவில பாத்தீங்கன்னா இந்த ஆட்டங்களை நீங்க நேரடியா பார்க்கலாம்.
0: இதற்கிடையில அதே இந்த ஸ்காட்லாந்து பிரேசில் ஆட்டம் தொடங்கி அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு புறம் மொரோக்கோ மற்றும் ஹைதி உடனான ஆட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. அதுவும் வந்து இப்போ 90வது நிமிடத்துல இருக்கு, 4-2 அப்படின்ற ஆட்டம் வந்து இப்போ மொரோக்கோ வந்து 4 கோல்கள் வந்து புகுத்திருக்காங்க. இதனை அடுத்து வந்து 9 மணி வாக்குல இன்னும் 2 ஆட்டங்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா வந்து களம் காண போறாங்க. பிறகு செக் குடியரசு மெக்சிகோ உடனான ஆட்டம் இன்றைக்கு காலை 9 மணி வாக்குல உங்களுக்காக இடம்பெற.
1: ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பிரேசில் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வினி ஜேஆர் இவர் தான் வந்து இன்றைய ஆட்டத்தில் 2 கோல்களை புகுத்திருக்காரு. ஒட்டு மொத்தமா இந்த ஆண்டுக்கான உலக கிண காற்பந்தாட்ட போட்டியில 4 கோல்கள் புகுத்திருக்கிறாரு. கூடி சீக்கிரம் இவர் இந்த ஆட்டங்கள் முடிகிற வரைக்கும் அவர் ஒரு சாதனை படைப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்புவேன்.
0: தொடர்ந்து உலக கிண காற்பந்து போட்டி குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் அரச கழகத்தை குறிப்பாக தேர்தல் காலகட்டத்தில் அரசியல் சர்ச்சைகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். அரசியல்வாதிகளிடையே எழும் எந்தவொரு கருத்து வேறுபாட்டையும் அல்லது கூற்றையும் பக்குவமாக கையாள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெர்மனியின் சிறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து குறிப்பாக பசுமை தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் அதிக முதலீடுகளை மலேசியா வரவேற்கிறது. இத்துறைகளில் முதலீடு செய்வது நாட்டின் நிலையான வளர்ச்சி திட்டத்திற்கு ஏற்ப உள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் கூறினார். வேளாண் துறை மற்றும் அந்நாட்டின் உணவு விநியோகத்தில் எல்னினோ நிகழ்வினால் ஏற்படக்கூடிய எந்தவொரு தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தயாராக உள்ளதாக அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்துள்ளார். திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல்என்ஜி உற்பத்தி இன்னும் சில வாரங்களில் வழக்க நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக கத்தார் தெரிவித்துள்ளது. போர்க்காலகட்டத்தில் ஈரானிய தாக்குதல்களாலும் அண்மைய வெடி விபத்தாலும் சேதமடைந்த ராஸ்லாஃபான் எரிவாயு நிலையம் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு என பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஃபைனான்சியல் டைம்ஸ்க்கு வழங்கிய செய்தியில் கூறினார். பெல்ஜியத்தில் கடும் வெப்ப அலை நிலவுகிறது. அங்கு வெப்பநிலை 33.2 செல்சியஸாக பதிவானது. அதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய நிலையில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை மையம், சுகாதார அமைச்சர், வானிலை ஆய்வுத்துறை ஆகியவற்றிற்கு இடையேயான கூட்டத்தை தொடர்ந்து தேசிய வெப்ப திட்டத்தின் கீழ் அந்த எச்சரிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து. தற்போது சி குழுவில் மொரோக்கோ, ஹேத்தி, பிரேசில், ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள வேளை மொரோக்கோ ஹேத்திக்குமான ஆட்டத்தில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கின்றது. இதனிடையே பிரேசில் ஸ்காட்லாந்துக்கு இடையிலான ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பிற்பாதைய ஆட்டத்தில் பிரேசில் 3 கோல்களை தன்வசமாக்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.